0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy-oda prime spot le unga plot-a book pannunga.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.

0: கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன்.
1: என்ன கதைப்பா?
0: ராஜா ராணி கதை சொல்ல போறேன், காக்கா குருவி கதை சொல்ல
1: போறேன்.
2: ராஜா
3: கதை சொல்லு, இளையராஜா கதை சொல்லு.

0: பாடாதா?
1: சரி,
0: ராஜா விடுவாரா?

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: செழித்தையும் தமிழை.

நேயர்கள் வளமிக்க முழமுற்ற தி தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனிதனே.
1: இன்னும் என்ன செய்ய போகிறாய் சிவமணி?
2: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான் நல்லிசையால் மின் குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் என்று எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ் பி பி யின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
4: We'll be back after a short commercial break.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த் சிங்கர் எஸ்பிபி.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்ப்பும் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்திருக்கிற மற்றொரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நலம் பயக்கின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்போதும் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒரு மனிதர் நமக்கு நன்மை செய்யலாம், ஒரு மனிதர் நமக்கு தீமை செய்யலாம். அப்படி ஒருவர் நமக்கு தீமை செய்கிறார், நம்மை ஏமாற்றுகிறார், நம்மை நஷ்டப்பட வைக்கிறார், ஏதோ ஒரு விதத்திலே அவருடைய செயல் நம்மை பாதிக்கிறது. அப்படி அவர் நமக்கு தீமை செய்வதினாலே நம்முடைய தரம் ஏதேனும் குறைந்து விடுமா, அதாவது நாமும் தீயவர்களாக மாறிவிடுவோமா என்று கேட்டால், ஒருவர் நமக்கு கெடுதல் செய்வதாலே நாம் தீயவர்களாக மாறுவது இல்லை. ஆனால் எனக்கு கெடுதல் செய்த அவனுக்கு நானும் கெடுதல் செய்வேன் என்று நாம் பழிவாங்க தீர்மானிக்கும் போது நாம் தீயவர்களாக மாறுகிறோம். இங்கே ஒரு மனிதனோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளோ பொதுவாக வைத்துக் கொள்வோம், நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே பிரச்சனையை கொண்டு வந்து சேர்ப்பதினாலே நிஜமாக நாம் பாதிக்கப்படுவது இல்லை. அப்படி ஒரு தீமை அல்லது ஒரு பிரச்சனை நம்மை நோக்கி வரும்போது அதற்கு நாம் என்ன பிரதிபலிப்பை செய்கிறோம் என்பதுதான் நம்முடைய தன்மையை தீர்மானிக்கிறது. நம்முடைய தரத்தை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அதுதான். பிரச்சனை வருவதாலே நாம் தரம் தாழ்ந்து விடுவதில்லை. யாரோ ஒரு மனிதன் நமக்கு தீமை செய்வதினாலே நாம் தரத்திலே குறைந்தவர்கள் என்று அர்த்தம் கொண்டுவிடக் கூடாது. நாம் மிக கவனமாக இருந்து எதிராளி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அல்லது எதிர்ப்படுகின்ற சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் நம்முடைய தரம் குறையாத வண்ணம், தன்மை மாறாத வண்ணம் வைராக்கியமாக இருக்க வேண்டும். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல் என்றார் வள்ளுவர். அந்த அளவிற்கு கூட செல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு கெடுதல் செய்த ஒருவனுக்கு நீங்கள் நன்மை செய்வதற்கு தீவிரமாக முயற்சிக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. அவன் செய்த கெடுதலுக்கு பதில் கெடுதலை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும், நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதராக நிலை கொண்டு விட முடியும். வெளியிலே வெயில் கடுமையாக இருந்தாலும் கூட கருங்கல்லுக்குள்ளே எப்போதும் ஒரு குளிர்ச்சி இருக்கும் என்பார்களே, அதுபோல உங்களை சுற்றி இருக்கின்ற சூழல் குறைநிறைகளோடு இருந்தாலும் நீங்கள் எப்போதும் நிறைவான மனிதராகவே இருக்க முயற்சி செய்யுங்கள். அப்படி முயல்வதுதான் நம்மை நாம் எப்போதும் உயர்வான நிலையிலே வைத்திருப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உபாயம் என்பதை புரிந்து கொண்டு அதன் வகையிலே நம்முடைய சிந்தனை செயல் இவற்றையெல்லாம் நாம் அமைத்துக் கொள்ளுகின்ற நாள் நம் வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த நன்னாளாக இருக்கும். அதுவே நம் வாழ்க்கையினுடைய அத்தனை நாட்களுக்கும் வழிகாட்டியாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல். இது புத்தம் புது காலை.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
1: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
0: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒரு வீதியிலே நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், திடீரென்று துர்நாற்றம் வீசுகிறது. என்ன செய்வீர்கள்? அச்சச்சோ, இந்த பகுதி வழியாக நாம் போகக்கூடாது என்று அந்த இடத்தை விட்டு விலகி செல்வீர்கள் இல்லையா? ஒரு உணவு சாப்பிடுகிறீர்கள், மிகவும் காரமாக இருக்கிறது அந்த பண்டம். என்ன செய்வீர்கள்? அச்சச்சோ, இதை நாம் சாப்பிடக்கூடாது என்று அதை ஒதுக்கி விடுவீர்கள் இல்லையா? நமக்கு பாதிப்பு தருகின்ற ஒன்று, நமக்கு அருவறுப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்று, நமக்கு ஒவ்வாத விஷயம் ஒன்று ஒரு இடத்துல இருக்கிறது என்றால் அதை விட்டு நாம் விலகி செல்வோம், அதை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவோம், அந்த பொருளை நமக்கு வேண்டாதது அது என்று ஒதுக்கி விடுவோம் இல்லையா? பொருட்களிடத்திலே அதை மிக உறுதியாக செய்கின்ற நாம் பல நேரங்களிலே நம்மை சுற்றி இருக்கின்ற சக மனிதர்கள் பிரச்சனைக்குரியவர்களாக, தவறான எண்ணம் கொண்டவர்களாக, நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் போது அவர்களை விட்டு உறுதியாக விலகுவது இல்லை, மாறாக அவர்களோடு சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறோம். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று நம்முடைய பாரம்பரியத்திலே ஒரு பொன்மொழி உண்டு. எப்படி வீதியிலே இருக்கின்ற துர்நாற்றத்தை நாம் தவிர்த்து விட்டு வேறு பாதையை தேர்ந்தெடுத்து விலகி செல்கிறோமோ, பரிமாறப்பட்ட பண்டம் காரமானதாக, கசப்பானதாக, நாம் உண்ணத்தகாததாய் இருக்கும் போது அதை உண்பதை தவிர்க்கிறோமே, அதுபோல பிரச்சனைக்குரிய மனிதர்கள் நம்மை நெருங்கி வரும்போது நாம் அதை விட்டு விலகி வேறு ஆக்கப்பூர்வமான செயல்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டு முன்னோக்கி நகர்வதுதான் நமக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த நன்மையாக இருக்கும். நம்முடைய நலத்தை நாம் விரும்புகிறோம் என்றால் அதைத்தான் நாம் செய்யவும் வேண்டும். துர்நாற்றம் வீசுகின்ற வீதிக்குள்ளே நடந்து அந்த வீதியிலே துர்நாற்றம் வீசுகிறது என்று தெரிந்த பிறகும் அதற்குள்ளே நடந்து செல்ல முயற்சித்தால் அது நம்மை பாதிக்கத்தான் செய்யும். உணவு காரமாக இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட அதை நீங்கள் தொடர்ந்து உட்கொண்டால் அது உடலுக்கு ஊறு விளைவிக்கத்தான் செய்யும். தவிர்ப்பதற்கான வாய்ப்பு, விலகிச் செல்வதற்கான வாய்ப்பு, நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் போது அதை செய்வதுதானே புத்திசாலித்தனம் இல்லையா? தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.
1: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம்.
1: விஷ்ணு பிரசாத் இருந்தார் ரெக்கார்டிங்ல, எக்ஸாக்டா ஒரு 3:10 அந்த மாதிரி வந்திருந்தாரு. ரெண்டு மாடி ஏறி அந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடிட்டு ஹி வாஸ் பேக் இன் த கார் பை 3:30.
2: எனி எமோஷன்ஸ் யூ டேக் தேர் இஸ் பாலுசாத்.
3: சரணம் முடிஞ்சு நான் ஒரு லீட் எடுத்தேன். இன்னும் என்ன செய்ய போகிறார் சிவமணி?
4: சங்கீதமேகம் கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான் நல்லிசையால் மின்குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் என்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ்பிபியின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஜூன் மாதம் 4 தேதியான இதே நாள்ல கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1783 ஜூன் மாதம் 4 தேதி ஜாக்கஸ் மான்கோல்ஃபியர் மற்றும் அவருடைய சகோதரரான ஜோசப் மான்கோல்ஃபியர் இருவருமே பிரெஞ்சு தேசத்தைச் சேர்ந்தவர்கள். மிக பிரம்மாண்டமான பலூன், அதை வெப்பத்தின் உதவியோடு இயங்க வைத்து, காற்றிலே பறக்க வைத்து, ஒரு போக்குவரத்து சாதனமாக முதன் முதலாக உலகத்திற்கு இயக்கி காட்டியவர்கள் இவர்கள்தான். ஹாட் ஏர் பலூன் என்று அழைக்கப்படுகின்ற உஷ்ணமான காற்றினாலே பறக்கக்கூடிய பிரம்மாண்டமான பலூனின் இயக்கத்தை பொதுமக்கள் முன்னிலையிலே அவர்கள் நிகழ்த்தி காட்டிய தினம் இன்றைய தினம். அதே போல 1784 எலிசபெத் திபில் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, முன்பு நாம் சொன்னோம் இல்லையா, பிரெஞ்சு தேசத்தைச் சேர்ந்த மான்கோல்ஃபியர் சகோதரர்கள் உஷ்ணமான காற்றின் உதவியோடு பலூனை பறக்க வைத்தார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு பலூனின் துணை கொண்டு வானத்திலே பறந்த முதல் பெண்மணி அப்படிங்கிற சாதனையை பிரெஞ்சு தேசத்தைச் சேர்ந்த வானியல் பயணியான எலிசபெத் திபில் அவர்கள் இந்த தினத்திலே ஒரு மிகப்பெரிய சாதனையாக நிகழ்த்தி காட்டுகிறார். 1838 பேஸ்பால் என்று இன்றைக்கு உலக அளவிலே கொண்டாடப்படுகின்ற ஒரு விளையாட்டு, முதன் முதலாக அப்படி ஒரு பாணியிலே ஒரு விளையாட்டு விளையாடப்பட்ட தினம் இன்றைய தினம். அப்பர் கனடா என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே பீச்வில்லே என்கிற பகுதியிலே முறுக்கி சுற்றப்பட்ட நூல் கண்டு அதன் மீது மாட்டுத்தூளானது போர்த்தப்பட்டு ஒரு பந்து தயாரிக்கப்படுகிறது. தேவதாறு மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட நீளமான ஒரு கோல், அதை கொண்டு அடித்து ஒரு விளையாட்டினை விளையாடுகிறார்கள். அதுதான் பின்னாளிலே பேஸ்பால் என்று சொல்லக்கூடிய விளையாட்டாக வளர்ந்தது. 1887 பிரெஞ்சு தேசத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய உயிரியல் ஆராய்ச்சியாளரான லூயிஸ் பாஸ்டர் அவர்கள் எமிலி ரோக்ஸ் அப்படிங்கிற மற்றொரு ஆராய்ச்சியாளரோடு சேர்ந்து பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் என்கிற ஒரு நிறுவனத்தை இந்த தினத்திலே தான் முதன் முதலாக ஸ்தாபிக்கிறார். நுண்ணுயிர்களாலே ஏற்படக்கூடிய தொற்று, அதனாலே உண்டாகக்கூடிய வியாதிகள், அதற்கான தடுப்பு மருந்துகள் என்று மனித குலத்திற்கு பயன் தரக்கூடிய பல ஆராய்ச்சிகள் இந்த நிறுவனத்திலே நிகழ்ந்தன. அந்த வகையிலே உலகத்திற்கே நன்மை தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நிறுவனத்தினுடைய துவக்கம் இந்த தினத்திலே நிகழ்ந்தது. ஹென்ரி ஃபோர்ட் அவர்கள் இதே தினத்தில் தான் 1896 டெட்ராய்ட் பகுதியினுடைய வீதிகளிலே தன்னுடைய கண்டுபிடிப்பான முதல் 4 வாகனம் அதை இயக்கி காட்டிய தினம் இன்றைய தினம். குவாட்ரி சைக்கிள் என்று அழைக்கப்படுகிற 4 கொண்ட ஒரு தானியங்கி வாகனத்தை ஃபோர்ட் அவர்கள் வடிவமைக்கிறார். பின்னாட்களிலே 4 மோட்டார் வாகனங்களினுடைய உலகில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியது ஃபோர்ட் அவர்களினுடைய நிறுவனம். அந்த வகையிலே அதற்கெல்லாம் ஆரம்பமாக திகழக்கூடிய குவாட்ரி சைக்கிள் என்கிற அவருடைய முதல் வாகனம் இந்த தினத்திலே தான் வீதிகளிலே இயங்கியது. அவரே அதை இயக்கி காட்டினார். இப்படி பல சிறப்பான துவக்கங்கள் இந்த தினத்திலே பல்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான பல ஆரம்பங்களை தருகின்ற தினமாக இந்த தினம் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளர்ந்து கொண்டிருக்கும் SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
0: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அட்டிங்க.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புதம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட உயிர்கள் வாழ்க்கையிலே நிலைத்த வெற்றியை பெறுகின்றன, அதாவது ஏதேனும் ஒரு இடத்திலே தேங்கி நின்று விடாமல் அந்த வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து பயணிக்கக்கூடியவை எப்படிப்பட்ட உயிர்கள், அதற்கு என்ன தகுதி? பரிணாம வளர்ச்சி கொள்கையை நமக்கு வகுத்து கொடுத்த சார்லஸ் டார்வின் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே மிக வலிமையான உயிர்களா அல்லது மிக அறிவான உயிர்களா எது நிலைத்து நிற்கிறது, எப்போதும் வெற்றி பெறுகிறது என்று கேட்டால், எது மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னை தகவமைத்துக் கொள்கிறதோ அப்படிப்பட்ட உயிர்கள்தான் இந்த உலகத்திலே நிலைத்த வெற்றியை பெறுகின்றன என்கிறார் சார்லஸ் டார்வின் அவர்கள். அதாவது தண்ணீர் ஓடுகிறது, அது ஆகாயத்திலிருந்து மழையாக கீழே விழுந்து அது மலையிலே விழுகிறதோ அல்லது மண்ணிலே விழுகிறது, விழுகின்ற இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னை அது மாற்றிக்கொள்ளுகிறது. அதனுடைய நோக்கம் ஓடிச்சென்று கடலிலே கலக்க வேண்டும். ஆகவே எதிர்படுவது எதுவாக இருந்தாலும், மண்ணோ அல்லது மலையோ, மலையிலே விழுந்தால் அருவியாக கொட்டுகிறது, மண்ணிலே விழுந்தால் நதியாக நகர்கிறது, சமதளத்திலே ஓடினாலும் சரி அல்லது பாறைகளிலே மோதி அதையும் கடந்து செல்ல வேண்டிய தேவை இருந்தாலும் சரி, அது செம்மண்ணோ களிமண்ணோ எதுவாக இருந்தாலும் அந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப அந்த தண்ணீர் மாறுகிறது. இதுதான் தன்னுடைய வடிவம் என்று அது எங்கும் தேங்கி நிற்பதில்லை. அதே தண்ணீர் அதீத குளிர்ச்சியிலே பனிக்கட்டியாக தனக்கென்று ஒரு வடிவத்தை அது தீர்மானித்துக் கொள்ளும் போது அதனால் நகர முடிவதில்லை. ஆனால் வடிவமற்ற நிலையிலே அந்த நீர் எல்லா விதமான தடைகளையும் கடந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. காற்றும் அப்படித்தான். அதுபோல நீங்கள் மிகவும் வலிமையானவராக மிக பெரும் அறிவுடையவராக இருப்பது மட்டுமே போதுமானது அல்ல, எதிர்படுகின்ற சூழல் என்னவோ அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அந்தந்த சூழ்நிலைகளை வெற்றி கொள்வதற்கு உங்களை நீங்கள் எப்படி சீரமைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு ஈடு கொடுத்து மிகச்சிறப்பாக இயங்க முடியும், எண்ணிய வெற்றிகளையும் பெற

இந்த கருத்து நம் மனதிலே பதிந்து வாழ்க்கை எங்கும் நம்மை வழி நடத்த வேண்டியது மிக மிக அவசியம் என்று எவர் உணர்கிறாரோ அவருக்கு வாழ்க்கையினுடைய எந்த நாளுமே பிரச்சனைக்குரிய ஒன்றாக கட்டாயம் இருக்காது. அந்த வகையிலே இன்றைய தினத்திலிருந்தே இனி வரும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு மிகச்சிறந்த நாளாக அமையட்டும். அதற்கு இந்த கருத்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி அழைத்து செல்லட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4

0: Good morning. A very good morning. காலை வணக்கம். 7:06 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. And it is a nice day. Thursday இல்லையா? June 4th ஆகிவிட்டது. வியாழக்கிழமை வந்தாச்சு. வாரத்தினுடைய ஆல்மோஸ்ட் இறுதிக்கு வந்தாச்சு. இல்லை, எப்படி போயிட்டு இருக்கு இந்த வாரம்? ஐ ஹோப் யூ ஹவ் பின் ஹேவிங் அ கிரேட் வீக். ஈத் ஹாலிடேஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இல்லை, இப்போ செட்டில் ஆகிட்டு அடுத்தடுத்த வேலைகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு வேகமாக போயிட்டு இருக்கோம் இல்லையா? நாளும் கிழமையும் போகிறது தெரியவே மாட்டேங்குது அப்படிங்கறத மட்டும் அப்பப்போ பேசி புலம்பிட்டு, எவ்வளவு நேரம் இருந்தாலும் நமக்கு வந்து நேரம் பத்தல அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் இருந்துட்டே இருக்குல்ல. அது நம்மளால ஒன்றும் பண்ணவும் முடியாது. நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும் நம்ம நினைச்சாலும் எப்படியோ சம்வேர் ஏதாவது ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதனால நம்ம செய்யற வேலைகள் வந்து நிறுத்துறதும் கிடையாது இல்லையா? என்னெல்லாம் சேலஞ்சஸ் நமக்கு கொடுக்க வந்தாலும் வேலையை பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னித்து நாளையும் நம்ம வந்து கடந்து கொண்டு போவோம் சரியா? அண்ட் ஹாவ் அன் அமேசிங் டே. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகள். நேதிகளோட பிறந்தநாளுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு டைம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அன்புக்கு. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு நம்ம எஸ்பிபி அவர்களுடைய பிறந்த நாள் இல்லையா? ஸோ சச் அ ஸ்வீட் பர்சனாலிட்டி. நேத்திக்கு நான் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்த மாதிரி தான், எல்லாரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா, அவருடைய குரல் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ அழகாக பாடுவார். சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இமோஷனாக இருந்தாலும் அவருடைய பாடல்கள் வந்து அதுக்கு அப்படியே கரெக்டாக பொருந்தும், கனகச்சிதமாக பொருந்தும் நம்ம எல்லாருடைய லைஃபுக்கும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஒரு இனிமையான மனிதர் அவர் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இனிமையான நம்ம எஸ்பிபி அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அதை வந்து நம்ம கொண்டாடும் வகையில் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக எஸ்பிபி அவர்களுடைய பாடல்கள் தான் கேட்க போகிறோம். ஸோ நல்ல நல்ல பாட்டெல்லாம் லைனப்பில் இருக்கு. அதனால அதுதான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் விஷயம். அவர் சொல்ற மாதிரி தான், அவருடைய தேகம் இப்போ நம்ம கிட்டிருந்து மறைஞ்சாலும் அவருடைய இசையால் அவருடைய குரலால் நம்ம மட்டும் இல்லை, இனி அடுத்தடுத்து வரக்கூடிய எத்தனையோ ஜெனரேஷன்ஸையும் வந்து அவர் மகிழ்விக்க போறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ எஸ்பிபி அவர்களை வந்து இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளில் நினைவு கூர்ந்து அவருடைய பாடல்கள் எல்லாம் கேட்க போறோம். ஆன் தட் நோட், பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், ஏப்ரல் மாதத்தில் படத்திலிருந்தும் மொழி படத்திலிருந்தும் அவருடைய ரெண்டு பாட்டு உங்களுக்காக வருது கேளுங்க. அதை தாண்டி 11 AM வரைக்கும் இன்னும் நிறைய பாட்டெல்லாம் உங்களுக்காக பிளஸ் அப்டேட்ஸோட சேர்ந்து இருக்க போது மெரிசல் மார்னிங். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராமில் RJ கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ், KIRTHANA சரியா? அனுப்புங்க எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து எந்த நாட்டில இருந்து என்ன சரியா? குட் மார்னிங், ஹேவ் அன் அமேசிங் டே.
1: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: ஓகே, அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
0: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
4: போன்றீங்க ஆச்சா. சரி, சைலண்ட்ல போட
5: மறந்துட்டேன்.
4: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
0: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
4: அப்படிலாம் இல்ல.
5: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன
4: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
5: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
4: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
5: பிராவோ நிவேதாவோட தெனற தெனற தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
7: Anathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Ne innum yeralamana offers.
6: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal Morning. Brought to you by ALD Properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: நம்ம எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு அப்டேட் நேத்திக்கு வெளியாச்சு இல்லையா? அடுத்த பப்ளிக் ஹாலிடே எப்போ வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இதெல்லாம் தான் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே இல்லை, அடுத்த பப்ளிக் ஹாலிடே வந்து இஸ்லாமிக் நியூ இயருக்காக வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அதோடைய டேட் தான் வந்து நமக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தது. பொதுவாகவே வந்து நம்ம அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்னன்னா, ஒரு ஸ்பெஷல் டே ஒரு ஒகேஷன் ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நாள் வாரத்தினுடைய நடுவில் வரும் பட்சத்தில் அதை வார இறுதி ஒட்டியோ இல்லை வார ஆரம்பத்தை ஒட்டியோ லைக் திங்கக்கிழமை இல்லைனா வந்து வெள்ளிக்கிழமை வந்து வைப்பாங்க, ஒரு லைக் தேர்ஸ்டே வைப்பாங்க. ஸோ தட் அது அப்படியே ஒரு ஒரு லாங் வீக்கெண்டாக வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால அதன்படி நம்ம அமீரகத்தில் மண்டே அதாவது June 15th பப்ளிக் ஹாலிடேயாக அறிவிச்சிருக்காங்க ஃபார் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ் இஸ்லாமிக் நியூ இயரை ஒட்டி அப்படிங்கிறது தான் வந்து நேற்றுக்கே சுட சுட வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு UAE அப்டேட்.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
1: எஸ் 727 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பாடும் நிலா நம்ம எஸ்பிபி அவர்களுடைய பாடல்கள் தான் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க முழுக்க நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அவர்களுடைய பாடல்கள் இல்லாம எந்த ஒரு யூனோ தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் ஆர் சவுத் இந்தியன் ஸ்டேஷன் ஒரு இந்தியன் ஸ்டேஷன் நம்ம சொல்லலாம். அஃப்கோர்ஸ் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்ல வந்து நிறைய பாடல்கள்லாம் வந்து அவர் பாடியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி ஹிந்திலையும் வந்து நிறைய பாடல்கள்லாம் அவர் பாடியிருக்காரு. ஸோ அவர் இல்லாம நம்ம இல்லை, இசையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனவே இன்னைக்கு நாள் முழுக்க அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அண்ட் கம்மிங் பேக் டு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ், நிறைய பேர் வந்து அனுப்பியிருக்கீங்க. செல்வராஜ், ரவிக்குமார், அதுக்கப்புறம் குமார் ஃப்ரம் ஜப்பான், நிவாஸ் ஆல் த வே ஃப்ரம் துபாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ரவிசங்கர் ஃப்ரம் கட்டார் டோஹா, அதுக்கப்புறம் அருண் ராஜ் குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு ஃப்ரம் ராசல்கோர், கௌஷிக் அவர் அனுப்பியிருக்காரு குட் மார்னிங் அண்ட் நம்ம எஸ்பிபி அவர்களுடைய பிறந்தநாளை வந்து நினைவு கூறும் வகையில் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காரு. அருண்குமார் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இஸ்மாயில் சயத், முகமது இஸ்லாம், அகிலன் சிங் அரவேல், யூசுப் கனி, திவ்யா சண்முகம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய சன் ஜெய் ஆதித்யானுடைய 8th பர்த்டே அப்படின்ட்டு அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணும். பாட்டு வந்து நான் பொல்லாதவன் பாட்டு கேட்டிருக்காரு, அவரோட ஃபேவரட் சாங் ஆல்ரெடி பரவாயில்லேசி. இதுதான் வந்து நம்ம சொல்றோம், லைக் நம்ம எஸ்பிபி அவர்கள் வந்துட்டு ஜெனரேஷன்ஸை தாண்டி இப்போ புதுசா ஜென்சி ஜென் ஆல்பா இனி அடுத்தடுத்து என்னெல்லாம் ஜெனரேஷன்ஸ் பிறக்க இருக்காங்களோ அவங்கள கூட வந்து ரசிக்க வைக்கும் வகையில் அழகழகான பாடல்கள்லாம் வந்து அவர் பாடியிருக்காரு. ஸோ யா, தட் இஸ் இஸ் பவர். அண்ட் ஜெய ஆதித்யா, விஷிங் யூ அ வெரி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. கட்டாயமாக நான் அந்த பாட்டு பிளே பண்றதுக்கு பாக்குறேன். சரியா, சயத் முகமது, அப்புறம் சண்முகம் சிங்கேனி, கல்ஃப் பாய், வேற யாரு புகழேந்தி சுப்பிரமணியன் மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில். ஒரு ஒருத்தருடைய மெசேஜாக நான் பார்க்குறேன். முகில் வித்யா அவங்களும் வந்து குட் மார்னிங் அனுப்பியிருக்காங்க. யா, தமிழ் மன்சாரி, மோகன்ராஜ், அருண்குமார் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் எல்லாருக்கும், குட் மார்னிங். அண்ட் ஆப் நெக்ஸ்ட் 90s நாட் அவுட்ல இந்தியன்லேருந்து மாயா மச்சந்திரா, அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து அண்ணாமலை படத்துலேருந்து கொண்டையில் தாழ்வு அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம கேட்குற பாட்டு எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ். ஏன்னா இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாட போறோம்.
2: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா 91 போடு.

0: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளர்ந்து கொண்டிருக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
1: திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களை இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனிதனே.
1: தேவிஸ்ரீ பிரசாத் இருந்தார் ரெக்கார்டிங்ல, எக்ஸாக்டா ஒரு 3:10 அந்த மாதிரி வந்திருந்தாரு. ரெண்டு மாடி ஏறி அந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடிட்டு ஹி வாஸ் பேக் இன் தி கார் பை 3:30.
2: எனி எமோஷன்ஸ் யூ டேக் தேர் இஸ் பாலகாஸ்.
3: சரணம் முடிஞ்சு நான் ஒரு லீட் எடுத்தேன். இன்னும் என்ன செய்ய போகிறாய் சிவமணி?
4: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான், நல்லிசையால் மின்குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் இன்று. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ்பிபியின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
6: நடந்தது
7: நடந்தது,
6: கேமரா
7: நடக்க போவது
6: நடக்க போவது.
8: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir
9: Action.
8: 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes paathu enjoy pannalam. Oru cinema scene na naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sende nadichu kaatuvinga, adhu dhaan Rolling Sir. Unga gang la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulika office hotel tea kadanu enga work pannalum illa gang ga enga irundhalum RJ Madhu naanu en team unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
10: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
11: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
10: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
11: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
10: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
12: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்க மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
13: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800-ZOHO-வை அழைக்க அல்லது zoho.com இருக்கு வருக.
14: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
15: Traffic update.
14: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la உங்க brand new SUV க்கு upgrade ஆகுங்க.
16: ஓகே, வழக்கம் போல் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கு. 311 எப்படி இருக்கு? 311 E11 வந்து டிராஃபிக் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. E11 வந்து இப்போ தான் ஒரு கிராஷ் ஒன்று நான் பார்த்தேன். எங்கே தெரியுமா? நம்ம ஒன்றும் இல்லை, ஓ மை காட், ரெண்டு கிராஷஸ் பார்க்க முடியுது. ரைட் அவுட் சைடு இந்த ஷார்ஜா டவர் அப்படிங்கிற இந்த ஒரு பில்டிங், அந்த ஷார்ஜா டவருக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி, அப்புறம் அந்த ஷார்ஜா டவர் பில்டிங் தாண்டி இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த அன்சார் மால்லாம் இருக்குல்லையா, அன்சார் மாலுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்பொழுது மேப்பில். ஸோ இந்த இந்த ரெண்டு கிராஷஸ் யூஸ்வலி அந்த கிராஷ் நடக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு கிராஷன் ஆகியிருக்கு. நம்ம எமிரேட்ஸ் ரோட்ல இந்த பாதை ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே தான் அங்கே வந்து ஒரு கிராஷன் ஆயிருக்கு. அதனால 611 நல்ல டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தாண்டி நம்ம அல்கேல் ரோடு, ராசல்கோர் ரோடு எல்லா ரோட்லையும் டிராஃபிக் இருக்கு. ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, பொறுமையாக டிரைவ் பண்ணுங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்க.
14: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
17: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour.

0: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
1: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
0: உனக்குன்னு அமைது பாரு.
1: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
2: m4marry.com, where families find each other.
3: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 8:51 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. யாருக்கு என்ன பாட்டு வேணும்? மனசுட்ட மெட்டில் நம்ம எஸ்பிபி அவர்களுடைய பாட்டு தான் வந்து நீங்க கேட்கணும். அது ஒன்னே ஒன்று தான் வந்து கண்டிஷன், பிகாஸ் இன்னைக்கு ஃபுல்லா வந்து நம்ம எஸ்பிபிஸோட பாட்டு தான் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு பாட்டா அவரோட பாட்டு யோசிச்சு வச்சுட்டு எனக்கு நீங்க கால் பண்ணுவீங்களா 800-8940. அண்ட் இன்னைக்கு முயல் வித்யாவுடைய சன் எம்வி சாகித்யன் அவரோட 13th பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு. ஸோ ஒஃபீஷியலி ஹி இஸ் என்ட்ரிங் டீனேஜ் இல்லையா, அதனால டீன்ஸ்குள்ள வந்து அவர் என்ட்ரு ஆகிறாரு. ஸோ சாகித்யன், விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே தமிழ் எஃப்எம் சார்பாக. அண்ட் யாருக்கு என்ன பாட்டு வேணும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க 800-8940. ஜஸ்ட் ரிமெம்பர், நம்ம எஸ்பிபி அவர்களுடைய பாடல் மட்டும்தான் நீங்க கேட்கணும். தட்ஸ் தி ஒன்லி அன்பு கட்டளை. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? யாருங்க?
1: பாலமுருகன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: உன்னால்
0: முடியும் தம்பி படத்துல இருந்து. ஓகே, கண்டிப்பா.
1: என்னங்க?
2: உங்க
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: நாட்டில் எபோலா நோய் தொற்று எதுவும் கண்டறியப்படவில்லை என ஐக்கிய அரபு அமீரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமீரகத்தை விட்டு வெளியேறிய ஒரு பயணிக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக வந்த செய்திகளை தொடர்ந்து சுகாதார அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்து உயர்மட்ட சுகாதார தயார் நிலை மற்றும் கண்காணிப்பை பேணி வருவதாகவும் தொற்று நோய்கள் தொடர்பான உலகளாவிய நிகழ்வுகளை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் சுகாதாரம் மற்றும் தடுப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு உகாண்டா திரும்பிய ஒரு பயணிக்கு எபோலா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக அமைச்சகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த நபர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்கியிருந்தபோது எந்தவொரு மருத்துவமனைக்கும் செல்லவில்லை என்று சுகாதாரம் மற்றும் மனித சேவைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலைமையை கண்காணிப்பதற்கும் ஏற்படக்கூடிய அபாயங்களை மதிப்பிடுவதற்கும் உலக சுகாதார அமைப்பு மற்றும் சர்வதேச சுகாதார நிறுவனங்களுடன் தாங்கள் நெருங்கிய ஒருங்கிணைப்பில் இருப்பதாக அமீரக சுகாதார அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்தத்தை அமல்படுத்த லெபனானும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டுள்ளன. வாஷிங்டனில் நடைபெற்ற விரிவான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து லெபனானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா தனது போர் நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்துவது மற்றும் லிட்டானி நதிக்கு தெற்கே உள்ள பிராந்தியத்தில் இருந்து அதன் அனைத்து பிரிவுகளும் வெளியேறுவது ஆகிய கடுமையான நிபந்தனைகளின் பேரிலேயே இந்த போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும் என்று அந்த கூட்டறிக்கை குறிப்பிடுகின்றது. லெபனானிலும் இந்த மோதல் முடிவுக்கு வரும்போதுதான் தெஹ்ரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் மோதலும் முடிவுக்கு வரும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி அறிவித்துள்ளார். இரு முனைகளிலும் தெஹ்ரானின் நிலைப்பாடு சீராக இருப்பதாக அவர் கூறினார். போர் நிறுத்தம் தொடர்பாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் நாங்கள் ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளோம் என்று தெரிவித்த அவர், லெபனானிலும் இந்த மோதல் முடிவுக்கு வரும்போதுதான் தெஹ்ரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் மோதலும் முடிவுக்கு வரும் என்றார். இந்நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் ஒரு முடிவு கிடைக்கக்கூடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
4: தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சென்றிருந்த அண்ணாமலை அங்கு பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை கையளித்ததாக உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியாகியிருந்தது. அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை பாஜக தலைமை ஏற்க மறுத்துள்ளதாக தகவல் வெளியானது. அண்ணாமலை தெரிவித்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை பாஜக தலைமை அழைத்தது. இதனையடுத்து நயினார் நாகேந்திரனும் டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளார். இந்நிலையில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க இருப்பது உறுதியாகியுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பிலான அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
2: இந்திய செய்திகள்.
4: விமான எரிபொருளின் திடீர் விலை உயர்வை சமாளிக்க விமான போக்குவரத்து துறைக்கு 10,000 கோடியில் ஒரு நிதியை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்வினால் விமான போக்குவரத்து நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து போர் முடியும் வரை உள்ளூர் விமானங்களுக்கான எரிபொருள் விலை உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு இந்திய விமான நிறுவனங்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தன. இந்நிலையில் விமான எரிபொருளின் திடீர் விலை உயர்வை சமாளிக்க விமான போக்குவரத்து துறைக்கு 10,000 கோடியில் ஒரு நிதியத்தை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதேவேளை டெல்லி NCR சுற்றுவட்ட பகுதிகளில் காற்று மாசுபாட்டை குறைக்கவும் பசுமை எரிசக்தி போக்குவரத்தை ஊக்குவிக்கவும் 9,585 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வரலாற்று சிறப்புமிக்க 2 ஆண்டு திட்டத்துக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்துள்ளதை தொடர்ந்து மருந்துகளின் விலைகளையும் அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கு தேவையான ஆரம்பகட்ட பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகளின் விலைகளை அதிகரிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. அரசாங்க வர்த்தமானி மூலம் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள 60 மருந்து வகைகளின் விலைகளையும் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம மேலும் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 41 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியேறியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 303 ஓட்டங்களை குவித்தது. அணி சார்பில் அணித்தலைவர் குசல் மெண்டிஸ் 72 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். பத்தும் நிசங்க அதிகபட்சமாக 79 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 304 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 49.2 ஓவர்களில் 262 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் ஷாய் ஹோப் 56 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் துஷ்மந்த் ஷமீர 4 விக்கெட்டுகளையும் மகிஷ தீக்ஷண 2 விக்கெட்டுகளையும் அசித் பெர்னாண்டோ வனிதுஹா சரங்க மற்றும் சரித் அசலங்க ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதற்கமைய இலங்கை அணி 41 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது.
0: Business update.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
4: ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் முடிவடையும் சாத்தியம் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்ததை அடுத்து உலக சந்தையில் எண்ணெய் விலை மீண்டும் வீழ்ச்சி அடைய தொடங்கியது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 0.74% சரிந்து 95.31 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 0.86% சரிந்து 96.97 டாலராக உள்ளது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலையும் ஓரளவுக்கு சரிந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,463.81 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலையும் 73.5 டாலராக உள்ளது.
0: Business update.
1: Brought to you by Zoho.com.
2: விரிவான செய்திகள்.
3: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi, and Alliance since 1982.
2: Weather update.
3: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தில் இன்று புழுதி படர்ந்த பலத்த காற்றுடன் கூடிய வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தும். கரையோர மற்றும் தீவக பகுதிகளில் இன்று 36 முதல் 41 டிகிரி செல்சியஸுக்கு இடையிலும் உள்ளக பிராந்தியங்களில் 43 முதல் 47 டிகிரி செல்சியஸுக்கு இடையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 32 முதல் 37 டிகிரி செல்சியஸுக்கு இடையிலும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாயினும் வார இறுதியில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: Star of the month. Singer SPB.

0: இபோலா வைரஸ் ஒரு பக்கம் நம்ம எல்லாரையும் அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இங்கே நம்ம அமீரகத்தில் அமீரக அரசு சொல்லியிருக்கிறது என்னன்னா, அமீரகத்தினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி டு பி ஸ்பெசிஃபிக், அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, இதுவரைக்கும் இபோலா கேசஸ் நம்ம யூஏயில் டிடெக்ட் ஆகவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு ரீஎஷூரன்ஸை இன்னும் ஒரு முறை நமக்கு கொடுத்துருக்காங்க. MOHP அண்ட் ஹெல்த் அத்தாரிட்டி சொல்லியிருக்கிறது என்னன்னா, நாங்கள் என்னெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் ஒரு ஒரு டிராவலருக்கு வந்துட்டு பாசிட்டிவாக டெஸ்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாக இங்கே நம்ம அமீரகத்தில் இபோலா தொற்று இபோலா பயம் எதுவுமே கிடையாது. We are safe அப்படின்னு இருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
2: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
3: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர்ஸ் தான்.
2: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
3: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
7: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம்.
1: விஷ்ணு பிரசாத் இருந்தார் ரெக்கார்டிங்ல, எக்ஸாக்டா ஒரு 3-3-10 அந்த மாதிரி வந்திருந்தாரு. ரெண்டு மாடி ஏறி அந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடிட்டு ஹி வாஸ் பேக் இன் தி கார் பை 3:30.
2: எனி மோஷன் யூ டேக் தேர் இஸ் பாலு சார். சரணம் முடிஞ்சு நான் ஒரு லீட் எடுத்தேன். இன்னும் என்ன

0: மாற்றவும். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் SPB-யின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
2: We'll be back after a short commercial break.
3: ஜூல்ரி ஆஃபர் வாலட் டில் 14 ஜூன் ஒன்லி.

0: ஆஹா, முத்து முத்தான பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதுல அடுத்து வரக்கூடிய பாட்டு கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து சின்ன சின்ன தூரல் என்னங்கிற இந்த பாட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்ல கேட்கறதுக்கு. அண்ட் ஐம் ஷோர் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் டே வந்து நமக்கு இருக்கிற அந்த டென்ஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு பை ஃபியூ பாயிண்ட்ஸ் ஆகுது கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து நம்ம எஸ்பிபி அவர்களுடைய லெகசியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய பாடல்கள் மூலமா இன்னைக்கு அவருடைய பர்த் ஆனிவர்சரி, ஸோ அவருடைய பாடல்கள் தான் இன்னைக்கு நாள் முழுக்க ஒலிக்க இருக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல. நம்ம சொன்னோம் நிறைய பாடல்கள்லாம் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க, இன்னும் நிறைய பாடல்கள்லாம் வந்து நம்ம கேட்க போறோம் எஸ்பிபி அவர்களுடைய பாடல்கள். ஸோ கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல அந்த பாட்டு அடுத்ததா உங்களுக்கு நான் ப்ளே பண்ண போறேன். அதோட சேர்த்து இல்ல கேட்டோனே வாவ் அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்துற மாதிரி ரெண்டு விஷயம் நான் சொல்ல போறேன். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கோல்டோடைய ரேட் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் வந்து தங்கம் வாங்க முடியும் நம்மளால, ஏன்னா இதை விட ரொம்ப ஜாஸ்தியாலாம் இருந்தது அப்பவும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து தங்கத்துடைய விலையில கொஞ்சம் ரிலீஃப் இருக்கிறதுனால கோல்ட் லவர்ஸுக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ். அதையும் தாண்டி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லரான நம்ம ஜோயா லுகாஸ் ஒரு மெகா ஜுவல்லரி சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் அப்பப்போ நினைவுபடுத்திட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் மட்டும் வச்சுக்கிறதோட இல்லாமல் உங்ககிட்டயும் சொல்கிறோம், ஸோ தட் யூ கேன் ஆல்சோ டேக் ஆக்ஷன் அண்ட் என்ஜாய் பண்ணலாம். அதனால தான் ஸோ கோல்ட் டைமண்ட் போல்கி மற்றும் ப்ரெஷர் ஜுவல்லரி எல்லாத்துக்குமே மேக்கிங் சார்ஜஸ்ல ஃபிளாட் 40% ஆஃப் தராங்க. ஜூன் 14th வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கு சரியா, ஹார்ட்லி ஒரு 10 days தான் இருக்கு. அதனால நீங்க இந்த ஜுவல்லரி வேணும் அந்த ஜுவல்லரி வேணும் போல்கினா வந்து நமக்கு மேக்கிங் சார்ஜ் ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நவ் இஸ் த டைம். இந்த ஆஃபரை நீங்க தவற விட்டுடவே கூடாது. உங்களுடைய ட்ரீம் ஜுவல்லரியோ உங்களுடைய ஜுவல்லரி கலெக்ஷனை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கான டைம் வந்தாச்சு வித் ஜோயா லுகாஸ். ஸோ ஷாப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க, உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோயா லுகாஸ் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த குட் நியூஸ் என்ன அப்படின்னா, அதே ஜோயா லுகாஸ்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்றதுக்காக 500 dirhams worth voucher உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் அடுத்த ஒரு மணி நேரம். அதுக்கான கான்டெஸ்ட் ஒன்று நடக்க இருக்கு சரியா. ஸோ இதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க மெமரி பவர் மட்டும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி வைங்க. என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் அப்புறமா நான் சொல்றேன். பட் ஃபார் நவ் நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய போன் எடுத்து, நம்ம தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா இல்லைன்னா என்ன பண்றீங்க, நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா. எமர்ஜென்சி கான்டாக்ட் மாதிரி நம்ம தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பர் எப்பவுமே உங்க போன்ல இருக்கணும். 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜோயா லுகாஸ் ஸ்பேஸ் உங்களுடைய பெயர் அண்ட் எமிரேட்டை டைப் பண்ணி ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. அதுலேருந்து ஒரு லக்கி வினரை நான் லைவ்ல கனெக்ட் பண்ணி அந்த மெமரி கேம் விளையாட வைக்க போறேன். அண்ட் அதில் நீங்க ஜெயிச்சிங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி 500 dirhams worth voucher from ஜோயா லுகாஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் சரியா. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிங்க. டைம் இல்லை, டைம் இல்லை.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
5: நீ என்ன சாப்பிடுற?
6: ப்ரோட்டீன் இட்லிமா, ஜிம் டேல ஐடி பேட்டர்.

0: ராகி மல்டிகிரெயின், நோ சோடா, நோ பிரசர்வேட்டிவ்ஸ், only real ingredients.
1: பெரிய பெரிய சீக்கோலில ஃபிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது ஃபிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
3: Golden Song of the Hour.
4: Golden Song of the Hour.
1: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மதிமுக இனி தனி சின்னத்திலேயே போட்டியிடும் என்று துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுக்கூட்டத்தில் தனி சின்னம் தொடர்பில் தாம் அறிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். பொதுக்குழுவில் இது தொடர்பிலான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமரசம் சம்மதத்துடன் தான் இந்த முடிவை எடுத்தோம் என்று பொய் சொல்ல விரும்பவில்லை எனவும் துரை வைகோ தெரிவித்தார். இனி எந்த தேர்தலிலும் சூழலிலும் இன்னொரு கட்சியின் கீழ் போட்டியிட மாட்டோம் என்றும் துரை வைகோ தெரிவித்தார். சென்னை பள்ளிக்கரணை வேளச்சேரியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குப்பை கிடங்கில் பரவிய தீ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீதும் பரவியதாக கூறப்படுகின்றது. இதனால் சென்னை வான்வெளி கரும்புகையால் சூழ்ந்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள சட்டப்பேரவையில் இன்று காங்கிரஸ் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்கின்றது. நிதித்துறையை தம்வசம் வைத்துள்ள கேரள முதல்வர் வி டி சதீசன் மாநிலத்தின் நிதி நிலவரம் தொடர்பிலான வெள்ளை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் அங்குருவாத்துட்ட பட்டகுட பகுதியில் உள்ள முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 காணாமற் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்தில் காயமடைந்த 7 பேர் தற்பொழுது ஹொரணை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அந்த மையத்தில் இருந்த சுமார் 51 பேர் இவ்வித ஆபத்துக்களும் இன்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அங்குருவாத்தொட்ட பட்டகுட பகுதியில் அமைந்துள்ள மௌபிய செவன செஹனசே கெடெல்ல என்ற முதியோர் பராமரிப்பு நிலையத்திலேயே நேற்று பிற்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிப்பது குறித்து கத்தார் மன்னருடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆலோசனை நடத்தியுள்ளார். கத்தார் நாட்டின் மன்னர் மாண்புமிகு ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பிடம் இருந்து தொலைபேசி அழைப்பை பெற்றார். மத்திய கிழக்கில் நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலவரங்கள் பதற்றத்தை தணித்து நிலைத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பிராந்திய மற்றும் சர்வதேச முயற்சிகள் குறித்தும் இருதரப்பினரும் விவாதித்ததாக கத்தார் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: ஃபன்னான பாட்டெல்லாம் கூட நம்ம எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்காரு இல்லையா. எந்த ஒரு எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் அவரால் தாங்க அது அவ்வளோ அழகாக வந்து இமோட் பண்ணி கொண்டு வர முடியும். ஒரு குட்டி சிரிப்பாகட்டும், ஒரு குட்டி ஒரு யூனோ ஒரு ஒரு இருமறதாகட்டும், அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கூட வந்து அவர் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணுவார். அண்ட் நாட் ஜஸ்ட் ஆஸ் அ சிங்கர் ஆர் மியூசிக் கம்போசர், அவருடைய அந்த இசை சைடை தாண்டி இன்னொரு பக்கம் வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு ஆக்டர் அவர் இல்லையா. எவ்வளோ படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. காதலன் படத்தில் வந்து நம்ம பிரபுதேவாவினுடைய அப்பாவா, ரொம்ப பையனுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அப்பாவா, அதுக்கப்புறமா வந்து சிகரம் படத்தில் ஒரு அழகான ஒரு ஒரு ஒரு பர்சனாக நடிச்சிருப்பார். அவருக்கும் ஆக்ட்ரஸ் ராதாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, காதலை வந்து வெளிப்படுத்துறது, அப்புறம் வந்து கேளடி கண்மணி படத்தில் வந்து ஒரு பாசமான ஒரு அப்பாவா, அப்பா அவ்வளோ நல்லா இருக்கும் அவருடைய படங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு. இன்னும் ஒரு ஒரு ஹோல்சமான ஒரு கலைஞர் இல்லையா. பாட்டுக்கு பாட்டு, அவர் மியூசிக் காம்போசிஷனுக்கு மியூசிக் காம்போசிஷன், அதுக்கப்புறம் நடிக்கிறது வண்டர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்ல ஒரு மனிதர், ஒரு அழகான ஒரு மனிதர். அண்ட் கோவிட் நம்மகிட்டருந்து பறித்து எடுத்துகிட்டு போன ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோல்ஸில் எஸ்பிபி ஐயா அவர்களும் ஒருத்தர் அப்படின்னு நினைக்கும்போது தான் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரை மாதிரியே தான் வந்துட்டு நம்மளுடைய விவேக் அவர்கள் இல்லையா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலைஞர்கள்லாம் வந்து நம்ம கூட இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து கலைத்துறைக்கு ஆற்றின அந்த சேவையை அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுனால வரக்கூடிய வருஷங்களில் அவர்களுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய அத்தனை ஜெனரேஷன்ஸும் வந்து அவருடைய ஆர்ட் ஒர்க்கை வந்து பார்த்து கொண்டாட தான் போகிறாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் இப்போது அடுத்ததாக அமராவதியிலிருந்து புத்தம் புது மலரி, டியூவெட்லேருந்து அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லிட்டு இன்னும் பியூட்டிஃபுல்லான பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். எஸ்பிபி அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான யூஏ அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இந்த ஜூன் மாதம் வந்து இட் இஸ் அ மந்த் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம்ல. நிறைய நிறைய மாற்றங்கள் ரூல்ஸில், அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிசஸ்லான்னு சொல்லி வந்துட்டுருக்கு. அதில் வந்து முக்கியமாக இப்போது அபுதாபியிலலாம் இந்த பார்க்கிங் சிஸ்டம்லேயும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொன்று சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த பப்ளிக் மல்டி ஸ்டோரி பார்க்கிங் எல்லாம் இருக்கு இல்லையா, பப்ளிக் மல்டி ஸ்டோரி ஃபெசிலிட்டிஸில் நம்ம பார்க் பண்ணும்பொழுது, வண்டியை பார்க் பண்ணும்பொழுது இனிமேல் டிக்கெட்ஸோ இல்லை மிஷின்ஸோ இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோ பேய்ட் பார்க்கிங் சிஸ்டம் மூலமாக பார்க் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக ஃபீ வந்து டிடக்ட் ஆகிடும் தர்ப் வாலெட் வந்து பல மால்ஸ்ல பல பப்ளிக் பார்க்கிங் ஸ்பேசஸ்ல சாலிக்ல இருந்து நம்ம வாலெட்ல இருந்து எப்படி போகும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சிமிலர் சிஸ்டம் தான் இது. க்யூ மொபிலிட்டி ஹூ இஸ் சூப்பர்வைஸ்ட் பை இன்டெகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் சென்டர் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபல் டீஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அவங்க தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து தனியாக மிஷின்ஸோ இல்லை வந்து மேனுவல் பேமெண்ட்ஸோ எதுவும் பண் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூதாக உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து போயிட்டு இருக்கும். ஏன்னா வாலெட்டில் வந்து போதுமான அளவு பணம் இல்லாமல் நம்ம இந்த பார்க்கிங் சேவைகளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த நான் பேமெண்ட் வயலேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஃபீ வந்து நம்ம பார்த்தோம்னா பெர் ஆர் 2 திரம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு மேக்ஸிமம் ஆஃப் 15 திரம்ஸ் ஃபார் 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் வருஷம் முழுக்க இந்த சர்வீஸ் அவைலபிள் ஆக இருக்கு. அண்ட் ரைட் நோ வந்து பார்த்தா அபுதாபி ஐலண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் மல்டி ஸ்டோரி பார்க்கிங்ல வந்து இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் பப்ளிக் பார்க்கிங் பில்டிங் நம்பர் 1 செக்டர் ஈஸ்ட் 1-3. அண்ட் அங்க வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 394 ஸ்பேசஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் பப்ளிக் பார்க்கிங் பில்டிங் நம்பர் 5 செக்டர் 2-3 வந்து பார்த்தோம்னா 265 பார்க்கிங் ஸ்பேசஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ மொஹமத் பின் ஜாயத் சிட்டியில் இருக்கக்கூடிய 1446 ஸ்பேசஸும் வந்து இதுல கவர் ஆகும் கமர்ஷியல் செக்டர்ஸ்ல அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால பாத்துக்கோங்க, இந்த ஆப்லாம் உங்ககிட்ட இருக்கும். அண்ட் ஐம் ஷோர் அபுதாபி மக்கள் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபெமிலியரா இருக்கும் இந்த தர்ப் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். இனிமேல் நம்ம வந்து பார்க்கிங் பண்ணலையே, பார்க்கிங் பே பண்ணலையே அப்படிங்கிற அந்த டென்ஷன்லாம் எதுவும் வச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் அப்பப்போ பார்த்து கரெக்டா இந்த தர்ப் வாலெட்டை மட்டும் நம்ம டாப் அப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும்.
1: Brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: தலைவர் சிஓ பாக்க சிஓ வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி
4: ஜோஹோவின் ஏஐ பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி யுஏஇ நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com க்கு வருக.
5: செழித்தையும் தமிழை ஒளியே.

தமிழ் எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ, தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 9:26 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய தேர்ஸ்டே? பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கா? டிராபிக் எங்கெல்லாம் இருக்கு? எங்கேயாவது அன்யூஷுவல் டிராஃபிக் இருக்குன்னா எனக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். 800-8940 கால் பண்ணியோ, இல்லை வந்து நம்ம தமிழ் எஃப்எம் என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணியோ, இந்த இடத்துல டிராஃபிக் இருக்கு, ரொம்ப நேரமா இங்கே நான் ஸ்டக் ஆயிருக்கேன், என்னன்னே தெரியலங்கிற மாதிரி வாட்எவர் அப்டேட் நீங்க வந்து எனக்கு தெரியப்படுத்தலாம். சரியா? இப்போ இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் டிராஃபிக் அப்டேட் பத்தி சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இல்லை, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஏன்னா சரியா இன்னும் ஒரு ஹார்ட்லி ஒரு 1 மந்த்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண போறாங்க சம்மர் வெக்கேஷனுக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து ஹாலிடேஸ் எல்லாம் வரப்போது. அப்கோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து 2 மாசம் எல்லாம் லீவ் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுனாலும் நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருப்பீங்க இல்லையா? உங்களோட ஆனுவல் வெக்கேஷனை வந்து குழந்தைங்களோட இந்த ஹாலிடேஸ்க்கு ஒட்டி வர மாதிரி அலைன் ஆகிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிருக்கலாம். இல்ல வந்து வேற எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கலாம். நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? பிளான் பண்ணிட்டீங்களா? ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். அண்ட் ரைட் நோ இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் பார்த்தா, இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக் ஆரம்பிச்ச அந்த நேரத்துல இருந்து டிராவல் பேட்டர்ன்ஸ் அண்ட் மக்கள் சூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தா இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகி இருக்கு. அண்ட் இங்கே நம்ம யூஏல இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாம் 2026ல இப்போ இந்த வரக்கூடிய சம்மர் ஹாலிடேஸுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்களாமா? மேபி நீங்களும் அந்த மாதிரி திங்க் பண்ணலாம். ஸோ இவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த சர்வேல இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல சில விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. சம்மரில் வந்து டிராவல் பண்ணணுமா அப்படிங்கறத வந்து ரீதிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து டிராவல் பண்ணணும்னாலும் என்ன மாதிரி டிராவல் பண்றாங்கிறதையும் வந்து கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சில டிராவல் புக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் டிராவல் அண்ட் டூரிசம்ல இருக்கிறவங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்சைட்ஸ் தான் இது. எஸ் இப்போ வந்து அக்ராஸ் ஏவியேஷன் அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து பார்த்தோம்னா காஷியஸ் ஆப்டிமிசம்ங்கிற மாதிரி தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஸ்டில் பீப்புள் ஆர் டிராவலிங், லார்ஜ் நம்பர்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த காஸ்ட் ரைஸ் ஆகிறது, ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் விசா டிலேஸ் இதன் காரணமாக கொஞ்சம் இந்த பேட்டர்ன் வந்து ரீஷேப் ஆயிட்டு இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து பீப்புள் எங்க போறாங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறாங்கிறது கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. அண்ட் நாட் ஜஸ்ட் ஹியர் இன் தி யூஏஇ, குளோபலியே வந்து இது கொஞ்சம் எஃபெக்ட் ஆகி இருக்கு. இந்த ட்ரெண்ட் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி டிராவல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 2026 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் அரைவல்ஸ் பார்த்தோம்னா பை 2% வந்து ஜாஸ்தி ஆகியிருக்கு. டெஸ்பைட் இந்த பிரச்சனைகள், மார்ச் மாசம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது, இது இருந்தாலும் 2% வந்து இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் அரைவல்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகியிருக்கு. அரௌண்ட் ஒரு 307 மில்லியன் டூரிஸ்ட் வந்து இன்டர்நேஷனலி டிராவல் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் தி குளோப். இதே வந்து 2025ல அந்த ஒரு பீரியட் கம்பேர் பண்ணும்பொழுது இது 6 மில்லியன் ஜாஸ்தி தான் ஆயிருக்கே ஒழிய கம்மி ஆகல. ஆனா வரக்கூடிய மாதங்கள்ல இந்த நம்பர் வந்து கொஞ்சம் ஆட்டங்காடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கான்ஃபிளிக்டின் காரணமாக இந்த இன்டர்நேஷனல் டிராவல் வந்து கொஞ்சம் இந்த இன்டர்நேஷனல் அரைவல்ஸ் வந்து லேசா ஒரு 1-2% கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் யூஎன் டூரிசம்னுடைய இனிஷியல் ஃபோர்காஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அசைட் ஃப்ரம் இந்த ஒரு டென்ஷன் அசைட், இது இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு பார்க்க முடியுது. ஸோ ஒரு பக்கம் இந்த ஜியோ பாலிட்டிக்கல் எக்கனாமிக் ப்ரெஷர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹாலிடேஸ் எல்லாம் வருது, டிராவல் பண்ணாமலும் இருக்க முடியாது. ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து எப்படி ஆயிட்டு இருக்கு, மக்கள் வந்து எப்படி டிராவல் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, யூஏ மக்கள் எஸ்பெஷலி ஷார்ட்டர் டெஸ்டினேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. லாங்கர் டெஸ்டினேஷன்ஸ்க்கு போகிறதுக்கு பதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் யூஏயில் இருக்கக்கூடிய மக்கள் இன் பர்டிகுலர் நம்ம பார்த்தோம்னா யூஎஸ்க்கு நிறைய பேர் போகிறாங்க, விசா ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க யூஎஸ்க்கு போகிறாங்க. அண்ட் ஜப்பான் வந்து கொஞ்சம் பாப்புலரான டெஸ்டினேஷனாக இருந்தது. அதை தவிர்த்து இப்போ யூரோப், மால்தீவ்ஸ் அண்ட் கென்யாவும் வந்து பாப்புலர் டெஸ்டினேஷன்ஸ் ஆக இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஊருக்கு போக போறீங்களா, இல்ல இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு போக போறீங்களா, இல்ல லோக்கலி ஸ்டேகேஷன்ஸும் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ எங்க போக போறீங்க? ஸ்டேகேஷன், அதுக்கப்புறம் பிளேகேஷன், இந்த மாதிரி ஒர்க்கேஷன், இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேஷன்ஸும் வந்து இப்போ பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் பிளான் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் எனக்கு நீங்க தெரியப்படலாம். எனவே அடுத்ததான் வந்து ராமன் அப்துல்லா, அதுக்கப்புறம் 90s நாட் அவுட்ல மே மாதம் படத்துல இருந்தெல்லாம் பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். பட் பிஃபோர் தட் டக்குன்னு டிராபிக் பாத்துடலாமா?
1: Traffic update brought to you by Jetor UAE. Jetor oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9.68 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: யூஸ்வல் டிராபிக் எல்லாத்தையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஷார்ஜா ரிங் ரோட்ல அப்கோர்ஸ் டிராபிக் இருக்கு. அங்க ஒரு கிராஷும் வேற இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 அப்படின்ற எனக்கு மேப்ல காட்டுது. சோ அந்த ரூட்ல நீங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி முக்கியமான ரூட்ஸ், பிஸியான ரூட்ஸ் எல்லாத்திலயும் டிராபிக் வந்து கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாம அதே அளவு ஜாஸ்தியா இருக்கு. சோ டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Mersel Morning brought to you by

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: SPB அவருடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம்.
2: தேவிஸ்ரீ பிரசாத் இருந்தார் ரெக்கார்டிங்ல, எக்ஸாக்டா ஒரு 3:10 அந்த மாதிரி வந்திருந்தாரு. ரெண்டு மாடி ஏறி அந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடிட்டு ஹி வாஸ் பேக் இன் தி கார் பை 3:30.
3: எனி மோஷன்ஸ் யூ டேக் தேர் இஸ் பாலகாஸ்
4: சரணம் முடிஞ்சு நான் ஒரு லீட் எடுத்தேன். இன்னும் என்ன செய்ய போகிறாய் சிவமணி?
5: சங்கீதமேகம்
6: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான் நல்லிசையால் மின்குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் இன்று. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ்பிபியின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
8: We'll be back after a short commercial break.
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
10: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
11: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
10: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
12: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
13: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
14: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு குவிக் ரிமைண்டர், உங்களுக்கு ஜாயா லுகாஸ் வழங்குற 500 திரும்ஸ் வர்த் வவுச்சர் நான் கொடுக்க போறேன் அடுத்த ஒரு மணி நேரம். உங்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து கால் பண்ணி கனெக்ட் பண்ணி அந்த மெமரி கேம் நம்ம விளையாட போறோம். அதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்க போன்ல வாட்ஸ்அப்ல நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்க்கு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஜாயா லுகாஸ் பேஸ் உங்களுடைய நேம் அண்ட் எமிரிட்டு டைப் பண்ணி எனக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஆக நீங்க அனுப்பிவிடுங்க. சரியா? அப்படி அனுப்புறவங்கள இருந்து ஒரு பர்சனை கனெக்ட் பண்ணி அந்த மெமரி கேம் விளையாடி உங்களுக்கு
1: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: இந்திய
8: பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் jewelry making charges and 40% off on diamond and precious stones jewelry rate, 40% off on 22 and 18 carat jewelry making charges and 30% discount on certified platinum jewelry ne innum yeralamana offers ungalukaga only at Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
9: Anna, Dubai la business aarambichiruken, indanga sweet.
10: Hey, super ra thambi, vaalthukal vaalthukal.
11: A few days later.
3: Anna, business sama success naga sweet.
10: அடடே, கலக்குப்பா கலக்கு.
11: A few days later.
3: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
10: ஆமாண்ணா, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
8: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
12: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
8: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கீழ அரசரடி பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் வன்முறையில் ஈடுபட்டது. இது சாதாரண சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அல்ல என்று தெரிவித்த டீசல் விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர், அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 7000 எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் மூடப்படும் என்று கூறினார். இந்த வன்முறை சம்பவம் ஊழியர்களை மட்டுமின்றி மக்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். சென்னையில் ஏற்பட்டுள்ள பெரும் தீ விபத்தினால் மேடவாக்கம் வேளச்சேரி சாலையில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பள்ளிக்கரணையில் 1 மணி நேரமாக தீ கொழுந்துவிட்டு எரிகின்றது. காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட கார்கள் பைக்குகள் எரிந்து சாம்பலாகின. குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சாலையில் கரும்புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: டெல்லியில் நேற்று பாரிய தீப்பரவல் ஏற்பட்ட ஹோட்டல் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹோட்டல் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தபோது அச்சத்தில் அங்கிருந்து தாம் தப்பிச் சென்றதாக உரிமையாளர் லோகேஷ் பஜாஜ் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். விபத்தில் சிக்கிய 21 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 12 பேர் வெளிநாட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேரும் அடங்குகின்றனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் நாவலப்பிட்டிய மாப்பாக்கந்த பகுதியில் இருந்து நாவலப்பிட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த 3 சக்கர வாகனம் மீது பிரதான வீதிக்கு அருகில் இருந்த பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் பாடசாலை மாணவன் உட்பட 3 உயிரிழந்தனர். இன்று காலை 6:45 அளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதுடன் இதில் 1 பாடசாலை மாணவன், அவரது தாய் மற்றும் 1 பெண் உயிரிழந்துள்ளனர். எவ்வாறாயினும் முச்சக்கர வண்டியின் சாரதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். நாவலப்பிட்டிய போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து மரத்திற்குள் சிக்கொண்டிருந்த 3 சடலங்களையும் மீட்டு நாவலப்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். குவைத்தில் விமான நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் தொடர்பிலான காணொளி வெளியானது. 4வது முறையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து குவைத் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் காணொளியை வெளியிட்டுள்ளது. விமான நிலையத்தின் முனையம் ஒன்றின் மீது ஏவுகணை விழுந்து வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் சிக்கிய இந்திய பயணி ஒருவர் உயிரிழந்ததுடன் 63 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.79% உயர்ந்து 4,473.78 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலை 0.25% சரிந்து 73.27 டாலராக உள்ளது. இதனிடையே அமீரக சந்தையிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. நேற்று 536 திரம்ஸ் ஆக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை 539 திரம்ஸ் 75 பில்ஸ் ஆக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 500 திரம்ஸ் ஆக உயர்வடைந்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 115,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 14,480 ரூபாயாக உள்ளது. கடந்த 2 நாட்களாக தங்கம் விலையில் மாற்றம் ஏற்படாத நிலையில் இன்று குறைவடைந்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: அமீரகத்தில் இன்று பொதுவாக புழுதி படர்ந்த பலத்த காற்றுடன் கூடிய வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தலாம். இன்று கரையோர பகுதிகளில் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். அபுதாபி, ஃபுஜைரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: Star of the month. Singer SPB.

0: தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிற அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. ஆமா, கேரளால வந்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சாச்சு. சோ தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில பெரும்பாலான மாநிலங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு வாழ்வாதாரமா இருக்கு. நீர் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பருவமழை அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து தென்மேற்கு பருவமழை தான். கேரளால ஆரம்பிச்சாச்சு. நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய சிட்டிஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா நல்ல மழையெல்லாம் பெய்ய போகுது. விஷ் மீன்ஸ் கோயம்புத்தூருக்கும் மழை வரப்போகிறது. ஆனால் என்ன நினச்சி நான் சும்மா சந்தோஷம் தான் பட முடியும். நான் இருந்த டைமில் வெயில் சுட்டரிச்சிட்டு இருந்தது. பட் இனி படிப்படியாக வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியாகி குளிர்ச்சியாகி தண்ணியும் வந்து கொஞ்சம் நல்லா வருங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. இனியிலேருந்து ஆரம்பித்தாச்சு தென்மேற்கு பருவமழை. ஓகே, ஸோ ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷ செய்து. இங்கே தான் வந்து மழையை நம்ம பார்க்க முடியறதில்ல, என்ஜாய் பண்ண முடியறதில்ல, என்ன பண்ணுறது பரவாயில்ல. இந்த நேரத்தில் இந்த தென்மேற்கு பருவமழையொட்டி யாராவது ஊருக்கெல்லாம் போகிறீங்கன்னா செஞ்சு போய் மழை என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஐயோ சளி பிடிச்சிரும், ஜலதோஷம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும்பொழுது மழையை அனுபவிப்பீங்களாம். சரியா, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகிறது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம சிங்கர் SPB அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி, பர்த் ஆனிவர்சரியையொட்டி அவருடைய பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒன்னொன்னு வந்து அவ்வளோ நல்லா இருக்கு ஆஹா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அந்த பாட்டு ஐயோ முடியுதேன்னு ஃபீல் பண்ணும்பொழுது, அதை விட இன்னொரு நல்ல பாட்டு, அதை விட இன்னொரு நல்ல பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நல்ல பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம SPB அவர்களுடைய பாடல்கள் இன்னைக்கு நாள் முழுக்க இப்படிதான் நமக்கு போக போகுது. சரியா, அதோட சேர்த்து இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், உங்களுக்கு ஜாய் அலுகாஸ் வழங்குற 500 dirhams worth voucher தர போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் கனெக்ட் பண்ணி அவங்களோட மெமரிக்கும் விளையாடி அவங்களுக்கு வவுச்சர் நான் தரப்போறேன். ஸோ நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இன்னும் எனக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலன்னா நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் உடைய வாட்ஸ்அப் வழியாக எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அனுப்பும்பொழுது ஜாய் அலுகாஸ் ஸ்பேஸ் உங்களுடைய நேம் அண்ட் எமரேட்டை டைப் பண்ணி 0502528940 ஒரு மெசேஜ் அனுப்பிவிடுங்க. பாப்போம்.
1: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: இங்கே நம்ம அமீரகத்தில் ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி இல்லை இந்த பாடி கேமரா பயன்படுத்துறதுக்கான புதிய விதிமுறைகளை நம்ம கிரவுன் பிரின்ஸ் அவர்கள் அறிவிச்சிருந்தார். அதை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடி கேமரா அப்படிங்கிறது சில பேரால் மட்டும்தான், ஆத்தரைஸ்டாக இருக்கக்கூடிய சில பேரால் மட்டும்தான் வந்து பயன்படுத்த முடியும். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் என்டிட்டிஸ், ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸ், அப்புறம் வந்து ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களாலெல்லாம் தான் வந்து இது பயன்படுத்த முடியும். ஸோ இதை வந்து சில பேர் மிஸ்யூஸ் பண்ணதன் காரணத்தினால இதுக்கு சில விதிமுறைகள் எல்லாம் புதுசாக கொண்டு வரணும், அந்த ரூல்ஸை வந்து கொஞ்சம் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாடி கேமரா வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முந்தானேத்துக்கு நம்ம துபாயினுடைய கிரவுன் பிரின்ஸ் அவர்கள் தான் இதை அறிவிச்சிருக்காரு, இந்த ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காகவும், மக்களுடைய பிரைவசியை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த புது ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா இந்த எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் ரெசல்யூஷன் நம்பர் 13 of 2026 படி இந்த ரூல்ஸில் அவங்க சொல்லியிருக்கிறது எப்படி இதை ரெக்கார்ட் பண்ணலாம், யார் யார் ரெக்கார்ட் பண்ணலாம், எப்படி அதை ஸ்டோர் பண்ணலாம், எப்படி இதை ஷேர் பண்ணலாம் இந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிறத அந்த ஒஃபீஷியல் ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரீஃபாக சொல்லணும்னா ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஆஃபீஸர்ஸ் சில சென்சிட்டிவான லொக்கேஷன்ஸில் இந்த பாடி கேமராஸை பயன்படுத்தி ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் அந்த சென்சிட்டிவான பிளேசஸ்ன்னு சொல்லும்பொழுது மக்களுடைய வீடுகள், அதுக்கப்புறம் வழிபாடு தலங்கள், அதுக்கப்புறம் சேஞ்சிங் ரூம்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்தக்கூடாது. அண்ட் ஆல்சோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நபருக்கு, யாரை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அவங்க கிட்ட அந்த இண்டிவிஜுவல் கிட்ட கட்டாயமாக தெரியப்படுத்தணும், இப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் நடக்கிறத வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஒஃபிஷியல் பர்பஸஸ்க்காக எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக்யூரான என்கிரிப்டடான சிஸ்டம்ஸில் தான் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணணும். துபாய் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி சென்டர் DESC அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸின் படி கம்ப்ளை பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸில் தான் ஸ்டோர் பண்ணணும். அண்ட் இந்த ரெக்கார்டிங்ஸை வந்து அவங்க பத்திரமாக பாதுகாத்துக்கணும், அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு சேதாரமோ இல்லை மிஸ்யூஸோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதை வந்து யார் ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆத்தரைஸ்ட் பர்சனல்ஸ் மட்டும்தான் இந்த ரெக்கார்டிங்ஸை பார்க்க முடியும். அண்ட் அதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ரிட்டன் அப்ரூவல் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது, லைக் அதை பார்க்கறதுக்காக அண்ட் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை ஷேர் பண்ணுறதுக்கு ரிட்டன் அப்ரூவல் வந்து இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அண்ட் ஆக்சஸ் லெவல்ஸும் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபுட்டேஜை வந்து எந்த ஒரு பர்சனல் யூஸ்க்காகவோ இல்லை எந்த ஒரு அன்ஆத்தரைஸ்ட் பர்பஸ்க்காகவோ பயன்படுத்தக்கூடாது. அண்ட் இந்த ஃபுட்டேஜஸ் வந்து கரெக்டான கவர்மெண்ட் என்டிட்டியில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கோ இல்லை மற்ற அப்ரூவ்ட் பர்சன்ஸ்க்கோ மட்டும்தான் இந்த ஃபுட்டேஜஸ் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Mersel Morning brought to you by

0: எஸ்பிபி அவருடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம்.
1: இன்னும் என்ன செய்ய போகிறார் சிவமணி?
2: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான் நல்லிசையால் மின் குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் என்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ்பிபியின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
4: We'll be back.
5: மேலும் விவரங்களுக்கு 800 ZOHO-வை அழைக்கவும் அல்லது ZOHO.com-க்கு வருக.

0: 10:39 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ கொஞ்ச நேரமாவே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, நீங்க வந்து ஜாயில காஸ்ட்ல இருந்து ஒரு 500 திரம்ஸ் வர்த் வவுச்சர் வின் பண்ணலாம். இதுல வந்து நீங்க கலந்துக்கணும்னா உங்க நேம் அண்ட் எமரேட்டை வந்து எனக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு லக்கி பர்சனை வந்து லைவ்ல கனெக்ட் பண்ணி ஒரு குட்டி கேம், ஒரு குட்டி சேலஞ்ச் ஒன்று விளையாட போறோம். அதை வந்து கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த 500 திரம்ஸ் வர்த் வவுச்சர் தர போறேன் நான் சொல்லியிருந்தேன். விஷ்ணுபிரியா லைன்ல இருக்காங்க. ஹாய் விஷ்ணுபிரியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Tell me about yourself.
1: I'm working as a product specialist.
0: Okay, nice. அப்ப work-ல இருக்கீங்களா இப்போ?
1: இல்ல இல்ல, நான் field work-ல இருக்கேன்.
0: Field work-ல. So drive பண்ணும்போது கேட்டு register பண்ணீங்களா?
1: ஆ,
0: yes. Nice, nice. எந்த ஊர் விஷ்ணுபிரியா உங்களுக்கு?
1: எனக்கு கும்பகோணம்.
0: கும்பகோணம். Very nice. துபாய் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு?
1: 3 years.
0: சூப்பர். சோ சிம்பிளான ஒரு கேம் தான் இது. என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி சேலஞ்ச் ஒன்னு கொடுப்பேன். நம்ம ஜாயில காஸ் இருக்காங்க இல்லையா, விசிட் பண்ணிருக்கீங்களா? ஓகே. ஸோ ஜாயில காஸ் கிட்ட வந்து சில பியூட்டிஃபுல்லான பிராண்ட்ஸ் ஆஃப் ஜுவல்லரி இருக்கு. அந்த ஜுவல்லரி டைப்பை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல இருந்து ஒரு மூணு பிராண்ட் நேம்ல இருக்கிற ஒரு மூணு டைப் ஆஃப் ஜுவல்லரி பேர் நான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவேன். நீங்க வந்து அதை கரெக்டா தப்பு பண்ணாம எனக்கு ரிப்பீட் பண்ணுவீங்களா? அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். ஓகே
1: ஓகே. ஹலோ
0: சார், ஏதாவது டவுட் இருக்கா?
1: இல்ல இல்ல, சொல்லுங்க.
0: ஓகே, வா, ரெடியா? ஓகே, லெட்ஸ் ப்ளே
2: கோல்டன் சேலஞ்ச் வித் ஜாய் அலுகாஸ்.
0: ஆல்ரைட் விஷ்ணுபிரியா, ரெடியா?
1: எஸ் எஸ்.
0: ஜாய் அலுகாஸோட பிரைட் கலெக்ஷன் டைமண்ட் சோக்கர், பிளாசம் கலெக்ஷன் ஜெம்ஸ்டோன் பிரேஸ்லெட், பத்மலட்சுமி கலெக்ஷன் மகாலட்சுமி அட்டிகை.
1: ஓகே,
0: சொல்லுங்க பாப்போம்.
1: பிரைட் கலெக்ஷன், பிளாசம் கலெக்ஷன்.
0: அதுல என்ன ஜுவல்லரி நான் சொன்னேன் அதுவும் எனக்கு சேர்த்து
1: சொன்னீங்கன்னா, டைமண்ட் ஃபார் பிளாசம் கலெக்ஷன்ஸ் அண்ட் பத்மலட்சுமி கலெக்ஷன்ஸ் ஃபார் அட்டிகை.
0: என்ன அட்டிகை? மகாலட்சுமி அட்டிகை, சரியா? இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய் நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, என்ஜாய், என்ஜாய், டேக் கேர், பை. ஓகே, அவ்வளோ வாங்க. சிம்பிள், லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் மாற்றினீங்கனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதே ஒரு பெரிய

0: கேளுங்க, கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. ஓகே, அடுத்ததான் வந்து கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர் நம்ம கேட்க போறோம், உழைப்பாளி படத்துல இருந்து. பட் அந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி டிராபிக் மட்டும் எங்க இருக்குங்க, அதை டக்குன்னு பாத்துடலாமா?
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year 0 VAT 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: டிராஃபிக் சிச்சுவேஷன் பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்டால், ஓகே இட்ஸ் லைட்லி பெட்டர். இருந்தாலும் நம்ம 311 ஒரு கிராஷ். ஆமாம், 311 எங்கே கிராஷ், இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷார்ஜா அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது. ஸோ ஆன் யூ வே டு துபாய் நீங்கள் ஷார்ஜாலேருந்து வந்துட்டு இருக்கீங்கன்னா நடுவில் ஒரு கிராஷ் ஒன்றா இருக்குது மொபைலாக்கு கொஞ்சம் முன்னாடி. அதனால மேபி உங்களுடைய பயணம் இன்னும் கொஞ்சம் தாமதமாகலாம். அதை தவிர்த்து வேற எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம E11 அல்கியாதா மெட்ரோக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல நம்ம பார்த்தோன்னா, ஓ மை காட், இது என்னது, இது 4 ஜூம் அவுட் பண்ணும்போது எனக்கு 4 கிராஷ் மாதிரி தெரியுது. ஸோ மல்டிபிள் கிராஷஸ் அங்கே ஆயிருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெச்சில் கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது இந்த அல்கியாதா அபு ஹேல் சைடில். ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமை அவசியம், டிரைவ்
1: சேஃப். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Of the hour. Golden song of the hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: நிக்குது முன்னே.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
4: மேலும் சென்றடையுங்கள்.
5: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க.

0: நேரத்துக்கும் நம்ம டயர்ட் ஆயிடும் அது பின்னாடி ஓடுறதுக்கு. எனிவே இன்னைக்கு நம்ம எஸ்பிபி அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி ஸ்பெஷலா பியூட்டிஃபுல்லான பாட்டெல்லாம் வந்து நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வேற மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. நிச்சயமா நம்ம மியூசிக் மேனேஜர் இந்த பாட்டு ஒன்னா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து சொல்லிடுறேன் பாட்டெல்லாம் நீங்க நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணதான் அவர்கிட்ட நான் கன்வே பண்ணிடுறேன் சரியா. அண்ட் ஃபைனலி கிளம்புறதுக்கு முன்னாடி மனசு தொட்ட மெட்ல அகேன் இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு குட்டி கண்டிஷன் என்னன்னா நம்ம எஸ்பிபி அவர்களுடைய பாட்டு தான் வந்து நீங்க கேட்கணும் சரியா. ஏன்னா அந்த மூட் அந்த தீம் வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணாம
1: நல்லா இருக்கீங்களா?
0: என்ன பாட்டு வேணும் எஸ்பிபி சார் பாட்டு?
1: எனக்கென
0: பிறந்தவ ரக்க கெட்டி அந்த பாட்டு தானே? எனக்கென பிறந்தவ. ஓகே, என்ன படம் வந்து சொன்னீங்க? கிழக்கு கரை. ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக நான் அப்ளை பண்றேன் சரியா. ஓகே பிரம், பாய். இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஜெம் ஆஃப் ஃபியூ சாங்ஸ், ஐ மீன் லாட் ஆஃப் சாங்ஸ் வந்து நம்ம எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்காரு. ஸோ அதிலிருந்து ஒரு சில பாடல்கள் இன்னைக்கு ஹோல் டே நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லபடியாக உங்களுடைய நாள் போகட்டும். டென்ஷன் வந்து இன்னைக்கு குறையறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டாக இருக்க போகுது நம்ம எஸ்பிபி சார் அவர்களுடைய பாடல்கள்லாம் சரியா. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து தான் நம்ம பிரியா ரெடியாக இருக்காங்க மிசாலா கேஃபேக்கு, அவங்களோட கண்டினியூ பண்ணுங்கள். மறக்காமல் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தர் எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி மெசேஜ் அனுப்பியிருந்தார், ஆப் வழியா வந்து உங்களோட ஷோஸ்ல நான் வந்து கேட்பேன், ராம்நாத் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேர். யா, சோ அவர் பாருங்க ஆஸ்திரேலியால இருந்து நம்ம தமிழ் எஃப்எம் கேட்டு பாட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி நீங்க அமீரகத்துல இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எந்த பகுதியில் நீங்க போனீங்கனாலும் சரி, நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஐபோனா இருந்தாலும் சரி இல்லை ஆண்ட்ராய்ட் போனா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் நம்ம ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் எங்களோட கனெக்டடா இருப்பீங்களா? ஓகேவா, அவ்வளவுதான். ஓகே, டேக் கேர், நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க, பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டுமிட்டு
5: I love, love, love, love, love.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: விபிஜி ராம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஒதுக்கும் நிதி பெருமளவு குறைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டில் 2014 10% இருந்த நிலையில் தற்போது 4.1% குறைகின்றது. மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு அனுப்பிய வரைவு அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்தின்படி மத்திய அரசு ஒதுக்கும் ஒட்டுமொத்த நிதி 92,692 கோடியில் தமிழ்நாட்டுக்கு ஜிராம்ஜி திட்டத்தில் வரும் 3,923 கோடியே கிடைக்கும். 16வது நிதி ஆணைய பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கான நிதியொதுக்கீடு திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட நிதியொதுக்கீடு ஜூலை 1 முதல் அமலுக்கு வருகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஆந்திராவுக்கான நிதி 8.8% இருந்து 4.20% குறைக்கப்பட்டுள்ளது. கேரளத்துக்கு 3.94% இருந்து 2.38%, தெலங்கானாவுக்கு 3.94% இருந்து 2.17% குறைக்கப்பட்டுள்ளது. ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்படும் நிதி 9.67% இருந்து 17.62% அதிகரிக்கப்பட்டுள்ளது. பீகாருக்கான நிதி 6.10% இருந்து 9.95%, மராட்டியத்துக்கான நிதி 3.99% இருந்து 6.44% குறைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் குஜராத்துக்கு அளிக்கப்படும் நிதி 1.49% இருந்து 3.76% அதிகரிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்தது. இன்று நாட்டின் முன்னணி வர்த்தக வங்கிகள் சிலவற்றில் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 339.50 ரூபாய் முதல் 340.50 ரூபாய் பதிவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு படிப்படியாக வீழ்ச்சியடைந்து வரும் போக்கை காட்டி வந்த நிலையில் இன்றைய தினமும் மேலும் பலவீனமடைந்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தக் கோரும் ஒரு தீர்மானத்திற்கு அமெரிக்க பிரதிநிதிகள் சபை ஆதரவளித்துள்ளது. தெஹ்ரானுடன் ஓர் உடன்பாட்டை காண்பதற்கான முயற்சிகள் தேக்கமடைந்துள்ள நிலையில் இது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. கடுமையான சொல்லாடல்கள் மற்றும் வன்முறை வெடிப்புகளினால் குறிக்கப்பட்ட பல வாரங்களாக நடந்த சிக்கலான பேச்சுவார்த்தைகள் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் எண்ணெய் விநியோகத்திற்கு இன்றியமையாததுமான ஹோர்முஸ் ஜலசந்தையை மீண்டும் திறக்கவும் ஓர் உடன்பாட்டை எட்ட முடியவில்லை. சமீபத்திய நாட்களில் வாஷிங்டனும் தெஹ்ரானும் முரண்பட்ட செய்திகளை அனுப்பி வருகின்றன. பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஈரான் கூறி வரும் நிலையில் வார இறுதியில் முடிவு எட்டப்படலாம் என்று டிரம்ப் நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவிலும் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். 11 ஆன் த கிளாக், நல்ல நேரத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோமா? ரைட்டு. அப்புறம் உங்களுக்கு எப்படி டே போயிட்டு இருக்கு? எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு? எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல? ஒர்க்லாம் ஓகே தானே? ஒர்க் ஓகே இல்லைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சமாளிச்சிருவோம். நமக்கு தெரியாத திறமையா, நமக்கு இல்லாத திறமையா? அண்ட் இப்போ யூ அப்டேட்டோட உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: அதாவது எப்பயுமே நம்மள பதட்டப்பட வைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த fake newsஸ் தான் இல்லையா? ஸோ யூஏ பொறுத்த வரைக்கும் அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதாமே, அது ஆகுதாமே, அந்த நாட்டில் வந்து அப்படி நடக்குதாமே அப்படின்ற மாதிரி யாராவது வந்து பொருளையை கிளப்பி விடுவாங்க, பயத்தை தூண்டி விடுவாங்க. நீங்கள் எதுக்குமே வந்து பதறவே கூடாது. ஸோ இந்த எபோலா டிசீஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விட்டாங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக யூஏயில் இல்லவே கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. அது முதல் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். பிகாஸ் யூஏயில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே வந்து சீராகவும் பாதுகாப்பாகவும் இருக்குது, அதுக்கான முன்னெச்சரிக்கையும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமீரகத்தின் சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. யாரும் பயப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜ் ஃபேக் நியூஸஸ்ல வந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு அதெல்லாம் தெரியாம ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்குமே ஃபைன் இருக்கு, அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அன்னைக்கு முக்கியமான ஒரு நபருக்கு வந்து பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவர் நம்ம கூட இங்கே இல்லைனாலுமே அவரோட மியூசிக் நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே தான் அங்கே இருக்குது. ரொம்ப சோகமானாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவரோட மியூசிக் போட்டு அப்படியே காரில் கேட்டுட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த டைமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரோட தான் பர்த்டே இன்றைக்கி, எஸ்பி சாரோட பர்த்டே. எஸ்பிபி சார், நீங்கள் எல்லனாலும் உங்கள் பாட்டில் சொன்ன மாதிரி என் தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவருக்கும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கூட இல்லைனாலும் அவரோட நினைவுகளோடு நம்ம இருக்கோம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ் எஃப்எம்ல எஸ்பிபி சாருக்காக ஸ்பெஷலாகவே வந்துட்டு அவரோட பாட்டு தான் முழுக்க முழுக்க வந்து நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ கேளுங்க, பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஆரி ஆரி ஆரி.
4: ஹலோ, ஆரி இல்ல புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட். வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
0: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
4: வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
7: இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம அப்படியே ஷோல விதவிதமான டாபிக்லாம் பத்தி பேசி ஸ்டார்ட் பண்ணோம்னா நீங்களும் கால் பண்ண ரெடியா இருக்கீங்க எனக்கு தெரியும். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஓகே, இதை பத்தி நம்ம பேச போறோம்னா, நம்ம சிறு வயதில் பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமா சில விஷயங்களை வந்து நம்பி இருப்போம். இப்ப வரைக்கும் சில பேர் அதை பிலீவ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஒன்னா ரெண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவலி சின்ன வயசுல நமக்கு சொன்ன விஷயங்களே எனக்கு தெரிஞ்சு உண்மையான விஷயம் தெரியுமா, கிட்ட போய் டிவி பார்த்தனா கண்ணு வந்து அவுட் ஆயிடுவாங்க, அதே மாதிரி நடந்துருச்சு. ஓகேவா, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அது மட்டும் தான் நான் பிலீவ் பண்றேன், வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை ஞாபகப்படுத்த போறோம். ஓகேவா, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹாய், நம்ம ஷோல ஒரு பொண்ணா? வாவ், வாட் எ வாவ். உங்க பேர் என்ன?
1: பிரியா.
0: பிரியா, அடடே அடடே, இந்த பிரியான் பேர் வச்சவங்களாம் தங்க மனசுக்காரங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படியா? அப்படியே வச்சுக்கலாம், விட்டு கொடுப்போமா நம்ம பேரை? ஓகே, சொல்லுங்க பிரியா, உங்களோட சைல்ட்ஹுட்ல நீங்க வந்து இத நம்பனேன் பிரியா, இத போய் நம்பனேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, என்னது அது?
1: அப்படி நிறைய இருக்கு,
0: ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க.
1: அதாவது சீட் சாப்பிட்டா வயிற்றுல மரம் வளரும்னு சொல்லுவாங்க.
0: எக்ஸாக்ட்லி, நானும் நினைச்சு வச்சிருந்தேன் இந்த பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு.
1: இப்போ ரீசெண்டா வந்து அந்த சீட் சைக்கிளிங் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்குல்ல, சோ வந்து நானும் போய் அதுல போய் சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு போனா, நிறைய ஆக்சுவலா பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், அந்த மாதிரி நிறைய சீட்ஸ் இருக்கு. நிறைய பேர் இப்ப வந்து அதுல அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்து அதை கன்சூம், டெய்லி கன்சம்ஷன் வந்து ஈவன் சியா சீட்ஸ் கூட இருக்கு. ஆனா நம்ம சின்ன வயசுல ஒரு சின்ன சீடை முழுங்கிட்டா கூட வயிற்றுல போய் மரம் முளைச்சிடும்
0: அப்படின்னு
1: சொல்லுவாங்க, அதையும் நான் நம்பிட்டு இருந்திருக்கோம்.
0: இப்போ இப்படி ரீசன்ட் டைம்ல எல்லாம் வந்து இந்த ஓவர் நைட் ஓட்ஸ்ல வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி வைப்பேன். அப்ப நினைப்பேன், டேய் சின்ன வயசுல என்னென்ன சொன்னீங்கடா, இப்ப அதவே சாப்பிட வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி.
1: ஆமா,
0: என்னென்ன கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்லிருக்காங்க நம்ம கிட்ட. நடக்கும்போது கொஞ்ச நேரத்துல நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க கூட அதை வந்து வின் பண்ணலாம். என்ன அப்படின்றத வந்து சொல்றேன்.
2: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
3: நைன்டி ஒன்னு போடு.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: SPB அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம்.
2: தேவிஸ்ரீ பிரசாத் இருந்தார் ரெக்கார்டிங்ல, எக்ஸாக்டா ஒரு 3:10 அந்த மாதிரி வந்திருந்தாரு. ரெண்டு மாடி ஏறி அந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடிட்டு ஹி வாஸ் பேக் இன் த கார் பை 3:30.
3: எனி எமோஷன்ஸ் யூ டேக் தேர் இஸ் பாலுகாஸ்
4: சரணம் முடிஞ்சு நான் ஒரு லீட் எடுத்தேன். இன்னும் என்ன செய்ய போகிறாய் சிவமணி?
5: சங்கீத மேகம்
6: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான் நல்லிசையால் மின் குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் என்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ்பிபியின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
8: நடந்தது
9: நடந்தது,
8: கேமரா
9: நடக்க போவது
8: நடக்க போவது.
0: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir Action. 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes a paathu enjoy pannalam. Oru cinema scene naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sendu nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang la nadippu arakkargal irukkaangala? Neenga UAE mulika office hotel tea kadanu enga work pannalum illa gang a enga irundhalum RJ Madhu naanu en team unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 05

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. அர்ஜய் பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ், உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா உங்களோட மெமரி எல்லாம் அப்படியே தூண்டுற மாதிரி உங்களோட பழைய ஞாபகங்களை கொண்டு வரதுக்கான ஒரு ஜாலியான ஒரு விஷயம் தான் நான் கேட்டிருந்தேன். நீங்க திடீர்னு ரேடி டியூன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் அது. சோ என்னன்னா, சின்ன வயசுல சில விஷயங்கள்லாம் நம்ம கண்மூடித்தனமா நம்பியிருப்போம். நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, ஓ நிஜம் போல, ஓகே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ நினைச்சு பார்க்கும்போது சிப்பி சிப்பா வருங்களே, அதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நம்ம கூட பேச போற காலர் யார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம், துபாயில இருந்து ஹாஜா.
0: குட் மார்னிங் ஹாஜா, எப்படி இருக்கீங்க ஹாஜா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா பிரியா?
0: ஹாஜா தானங்க?
1: ஹா ஹாஜா,
0: ரைட்டுங்க. ஓ ரொம்ப நல்லா இருக்கீங்க, थैंक यू थैंक यू. எப்படி டே ஸ்டார்ட் ஆயிருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு?
1: போயிட்டு இருக்கு
0: அவ்வளவுதான் சொல்ல முடியும் போதைக்கு.
1: சம்மரோட போயிட்டு இருக்கு.
0: ஓகே ஓகே, ஆனா இருந்தாலும் நம்ம ஏசில தானே, ஓகே இல்லையா?
1: ஆமா, விண்டர் வரவேற்கிற மாதிரி சம்மரி வரவேற்றுங்கல.
0: வரவேற்போம்ல, என்ன பண்றது, பண்ணிதான் ஆகணும். ஓகே காஜா, சாரி ஹாஜா, உங்க பேரு லிட்டில் கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு, லிட்டில் பிசிசியா இருக்கு. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சின்ன வயசுல மறக்கவே முடியாத நீங்க ரொம்ப நம்பின ஒரு விஷயம், இப்ப நினைச்ச சிரிப்பு வருதுன்னா அது என்னது?
1: வெத்தலை பாக்கு போட்டா மாடு முட்டமாங்கல்ல.
0: ஆமாங்க, அது இப்ப வரைக்கும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டா மாடு முட்டுமான்னு எனக்கு இன்ன வரைக்கும் டவுட்டா இருக்குங்க. அப்படி பார்த்தா நமக்கு ஆழமரமே முளைச்சிருக்கணும் இல்லையா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஹாஜா, நீங்க கால் பண்ணதுக்கு கிரேட் டே. ஓகே உங்களுக்கு பை பை பை பை பை. ஸோ சின்ன வயசுல எங்க அம்மா வந்து எனக்கு ஒரு விஷயம், சாப்பிடலன்னா இந்த நெய் சாதம் எல்லாம் ஊட்டி விடுவாங்களா, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு சின்னதா ஒரு திண்டு இருக்கும், அது மேல உட்கார வச்சு ஊட்டிட்டே இருப்பாங்க. நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த தெருமுக்குல வந்து டைனோசர் இருக்கு, நீ சாப்பிடலாம்னு வந்து அப்படியே மண்டே அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போயிடும் அப்படின்வாங்க. அதான் நம்பியிருக்கேன் பாத்தீங்களா, ஓ மை காட் அப்படின்னு தான் இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு எஸ்பிபி சாரோட பாட்டு தான் வரப்போது, பேக் டு பேக் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு கான்டெஸ்ட், அந்த என்ன கான்டெஸ்ட் அப்படின்றத நான் இப்பயே சொல்லுறேன். ஜாய் ஆலுகாஸ், ஓகேவா? ஜாய் ஆலுகாஸோட கிஃப்ட் பவுச்சர் வந்து நீங்க வின் பண்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஜாய் ஆலுகாஸ் போனோனாலே வந்துட்டு எதை வாங்குறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். ஏன்னா எல்லா டிசைன்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு, அம்மாக்கோ இல்லை வந்து உங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாய் ஆலுகாஸ் ஷோரூமை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ இந்த கான்டெஸ்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு சில ஃபார்மெட் இருக்குது. என்னென்னா ஜாய் ஆலுகாஸ் அதாவது எம்சி மசாலா கேஃபே அப்படின்றத ஷார்ட்டாக எம்சி அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத எனக்கு அனுப்புங்க. அதில் சில பேரை நான் சூஸ் பண்ணி நான் டைரெக்டாக ஓனரில் கனெக்ட் பண்ணி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு டான் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 250 dirhams வர்த் வவுச்சர் வந்து கிடைக்க போகுது, கிஃப்ட் வவுச்சர் ஜாலிகாஸோடது. ஸோ என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இப்போவே நான் ஆல் தி பெஸ்ட்டை சொல்லிடுறேன். இப்போ பாட்டு போடுறேன். 89.4 தமிழ் எஃப்எம் மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் No. 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
3: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். மனச தொட்ட மெட்டுக்காக சிந்து வந்து என் ஸ்பாச காற்றை படத்துல இருந்து எஸ்பிபி சாரோட வாய்ஸ்ல சாங் பிளே பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாட்டை நான் பிளே பண்ண போறேன். டைம் இல்லாத காரணத்தினால் உடனே பிளே பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். நீங்களும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasu thottu mittu.
3: Manasu thottu mittu.
4: Kanju munnaadu kalathinum padaadu. Nallan theembal nilathu ukkaangu. Enakkum aagaadu enaikkum udavaadu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகளை திருடியவர்கள் யார் என்பது தொடர்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கான காரணம் என்ன? ஊழல்களுக்கான ஆதாரங்களை அழிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்யப்பட்டதா என்றும் அவர் கேட்டுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக கண்காணிப்பு கேமராக்கள் செயற்படாதது ஏன் என்பது குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் கணினிகளின் மிக முக்கியமான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். அரசு துறை அலுவலகத்திலிருந்து மிக முக்கியமான தரவுகள் திருடப்பட்டிருப்பதும் அதற்கு சாதகமான சூழல் நீண்ட காலமாக உருவாக்கி வைக்கப்பட்டிருப்பதும் கண்டிக்கத்தக்கவை என்று அவர் கூறினார். இவ்விவகாரம் தொடர்பில் அமைச்சர் நிர்மல்குமார் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். திருடப்பட்ட ஆவணங்களின் தகவல்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நியமனம் தொடர்பான ஆவணங்களையும் காணவில்லை என்று தெரிவித்தார். மின்வாரிய அலுவலகங்களில் கணினியில் உள்ள ஆவணங்களை பத்திரப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஹார்ட் டிஸ்குகள் மாயமானது குறித்து விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக கூறினார். ஜனநாயகம் திரைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியானது தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள 9 பேரில் 3 நபர்களுக்கு எதிராக குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: அண்டை மாநிலமான தெலங்கானாவில் கட்சியின் செயற்பாடுகளை விரிவுபடுத்தும் பவன் கல்யாணின் திட்டங்கள் குறித்து தெலங்கானா தலைவர்கள் விமர்சித்து வரும் நிலையில் ஆந்திர பிரதேச முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணுக்கு வலுவான ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்த சர்ச்சை குறித்து பதிலளித்த சந்திரபாபு நாயுடு, ஜனநாயக அரசியல் தலைவர்களுக்கு மாநில எல்லைகளை கடந்து பிரச்சாரம் செய்யவும் மக்களுடன் உரையாடவும் அனுமதிக்கின்றது என்றார். தெலங்கானாவில் பவன் கல்யாணின் இந்த அணுகுமுறை ஏன் விமர்சிக்கப்படுகின்றது என்றும் கேள்வி எழுப்பினார். தனது ஜனசேனா கட்சி தெலங்கானா அரசியலில் தீவிரமாக நுழைந்து பெருநகர ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தல் மற்றும் அடுத்த சட்டமன்ற தேர்தல்கள் உட்பட வரவிருக்கும் தேர்தல்களில் போட்டியிடும் என்று பவன் கல்யாண் சமீபத்தில் அறிவித்திருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை மீண்டும் ஜூலை 9 வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் பிரதிவாதியால் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு ஒன்று நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதனை ஜூன் 16 விசாரணைக்கு எடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்மானம் கிடைக்கும் வரை இந்த வழக்கை ஜூலை 9 வரை ஒத்திவைக்க மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். அன்றைய தினம் சாட்சியாளர்களை முன்னிலையாகுமாறும் உத்தரவிட்டுள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தியதாக லெபனானின் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இஸ்ரேலும் லெபனானும் நிபந்தனைகளுடன் கூடிய போர் நிறுத்தத்தை அமல்படுத்த ஒப்புக்கொண்டதாக அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே தெற்கு லெபனானில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் உள்ள சாலைகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்நிலையில் லெபனானுடனான போர் நிறுத்தம் மிகப்பெரிய தவறு என்று இஸ்ரேலிய வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென்குவீர் விமர்சித்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஷார்ஜா துபாய் அபுதாபி அனலைன் சின்ஸ் 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. அபுதாபி, புஜைரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. பொதுவாக இன்று புழுதி படர்ந்த பலத்த காற்றுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அவ்வப்போது காற்று வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் எஸ்பிபி.

0: வெல்கம் பேக். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, சின்ன வயசுல அறியான வயசுல என்ன பண்ணிருப்போம், யார் என்ன சொன்னாலும் கண்ணை முடிட்டு ஆமாங்க ஆமாங்க நீங்க சொன்னா சரியா தாங்க இருக்கும் அப்படின்னு நம்பிருப்போம். நினைச்சு பார்க்கும் போது ஐயே இதெல்லாம் நம்பருமா நம்ம, என்னோட இவ்வளவு வெகுளித்தனமா இருந்திருக்கேடா அப்படின்னு நம்மள நம்மளே பார்த்து கேட்டிருப்போம் இல்லையா. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்களும் கால் பண்ணுங்க 800-8940 இந்த நம்பருக்கு. ஹலோ வணக்கம்.
1: ஹாய் பிரியா.
0: ஹாய், குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? என்னங்க இது மாத்தி யூசி கேம் கிடையாதுங்க, என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விடுறீங்க நீங்க. இப்ப சொல்லுங்க, முதல்ல இருந்து வருவோம். எல்லா கோட்டையும் அழிங்க. குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: நல்லா இருக்கீங்களா? அறியாத வயதில் நம்பின ஒரு விஷயம்
1: என்னது?
0: அப்படின்னு மிக சிறப்பா இருக்கிறதுக்கு
1: என்னோட
0: முதலிய கேட்டேன்னு சொல்லுங்க. இப்படிதான் போங்க, நம்மள ஈஸியா ஏமாத்தி போடுறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன கேட்டுட்டே இருக்கும் போது நம்ம ஷோல ஒரு கான்டெஸ்ட் வேற வந்து போயிட்டு இருக்கு. எஸ், ஜாலிகாஸ் பத்தி சொல்லணும்னா ஜாலிகாஸ் ஷோரூம் வந்து நீங்க விசிட் பண்ணவங்களுக்கு தெரியும், விசிட் பண்ணாதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. ஏன்னா பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் அங்க இருக்கு, கோல்ட், டைமண்ட், பால்கி, ப்ரெஷியஸ் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அப்படியே உங்களோட வெப்சைட் போய் செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாவுடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே வந்து போகுது. அது மட்டும் இல்லாம பிரைட் கலெக்ஷன், அபூர்வா, யுவா கொஞ்சம் மறுபடியும் சொல்லவா, இன்னும் மெதுவா சொல்லவா? சரி ஓகே, 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஷோ முடியறதுக்குள்ள ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். அவங்களுக்கு தான் 250 dirhams worth voucher வந்து கிடைக்க போகிறது. நீங்க போய் கோல்டு ஜாலியா வாங்கலாம். அண்ட் இப்ப அடுத்து உங்களுக்கு எஸ்பிபி சாரோட பர்த்டே ஸ்பெஷலுக்காக பியூட்டிஃபுல் பாட்டா வந்து போட்டுட்டு இருக்காரு எங்களோட மியூசிக் மாஸ்டர். ஸோ நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: 99.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். சிறு வயதில் நம்ம நம்பின ஒரு விஷயங்கள் இப்ப நினைச்சு பார்க்கும் போது ஓ மை காட் அப்படின்னு இருக்கும்ல, அது என்னன்னு கேட்டிருந்தேன். நீங்க கால் பண்ணலாம் 800-894-0 இந்த நம்பருக்கு. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்,
0: மிஸ்டர் கமல். ஃபார்மாலிட்டிக்காவது என்ன ரஜினின்னு கேளுங்களேன். தஞ்சாவூருக்கு பெரிய கோயிலுக்கு அதே நந்தி நானும் பார்த்தேன். சொல்லிருக்காங்களே ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு அப்பவும் எனக்கு தோணுச்சுன்னா பாத்துக்கங்களேன். வேற வேற என்ன, வேற என்ன நம்பிருக்கீங்க?
1: என்னது
0: நல்லவனுக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கும்ன்றது நம்பல இப்ப நீங்க? ஒரே போட போட்டு உடச்சிட்டாரு. அதெல்லாம் நம்ம நம்பிக்கை, அதெல்லாம் வெள்ளையா இருக்க போய் சொல்ல மாட்டான்றான்னு வந்து காமெடியில வந்து அதுவும் இப்ப எல்லாரும் நம்புறாங்க. ஓகே ஓகே, ஏங்க நல்லவனுக்கு அதிகமா வந்து சோதனையை கொடுப்பாரு கடவுளு, ஆனா கைவிட மாட்டாரு. ஓகே, ரியாலிட்டிக்கு செட் ஆகுதுன்றீங்களா? நான் சொல்றேங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதாங்க நடக்கும். ஓகே, தேங்க்யூ கமல், பி ஹாப்பி, பாய் பாய் பாய் பாய். ஸோ என்ன பண்றது, நம்ம அப்படியே வளர்த்துட்டாங்க, விகலித்தனமாவே வளர்த்துட்டாங்கன்ற மாதிரி நல்லவங்களுக்கு வந்து சோதனைகள் வரும். அதெல்லாம் வந்து ஒரு நாள் நம்ம சாதனையா மாத்துவோம். நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. இப்போ வந்து ஜாய் லுகாஸோட கான்டெஸ்ட் வந்து, எஸ் நான் வந்து பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜாய் லுகாஸ் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மசாலா கேஃபே அப்படின்ற நம்ம ஷோ நேம் எம்சின்னு டைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட நேம் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எமிரேட்ஸ் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத 0502528940 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ ஜாலுகாஸ் பொறுத்த வரைக்கும் கோல்ட், டைமண்ட், போல்கி, ப்ரெஷியஸ் ஜுவல்லரி இது எல்லாமே வந்து ஃப்ளாட் 40% ஆஃப். இந்த ஆஃபர் வந்து வேலிட் அன்டில் June 14th வரை மட்டுமே. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாலுகாஸ் ஷோரூமில் விசிட் பண்ணலாம். அண்ட் இப்போ நடக்க போகிற கான்டெஸ்ட்டில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஷோ முடிய போகிறதுக்குள்ளே வந்து தெரியும். நானே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருப்பீங்களே அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு கால் பண்ணுவேன். அவங்கக்கிட்ட சில ஆன்சரை கேட்குறோம், அவங்களுக்கு கிஃப்ட் வவுச்சரை கொடுக்குறோம். 250 dirhams வர்த் வவுச்சர் கொடுக்க போகிறோம் ஜாலுகாஸோடது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வருது, அதுக்கு முன்னாடி யூஏ அப்டேட் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறவா.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, அதாவது இந்த ஜிகர்நட படத்தில் வரும் இல்லை புழுதி பறக்கும் பாரு அப்படின்ற மாதிரி, அமீரகத்தில் வரும் June 6th வரை தீவிரமான ஒரு சாண்ட்ஸ்ட்ராம் வந்து, டஸ்ட் ஸ்ட்ராம் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எங்கேயாவது உங்களுக்கு அது வீசிங் ப்ராப்ளம், கொஞ்சம் மூச்சு திணற அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா மாஸ்க்லாம் வந்து எங்கே போனாலும் போட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ அவ்வளவுதான், அவங்களோட நலன் கருதி வேற ஒன்றும் கிடையாது.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு எஸ்பிபி சரோட பர்த்டே ஸ்பெஷலுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டால் என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: PR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: SPB அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனிதனே.
2: தேவிஸ்ரீ பிரசாத் இருந்தார் ரெக்கார்டிங்ல, எக்ஸாக்டா ஒரு 3:10 அந்த மாதிரி வந்திருந்தாரு. ரெண்டு மாடி ஏறி அந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடிட்டு ஹி வாஸ் பேக் இன் தி கார் பை 3:30.
3: எனி எமோஷன் யூ டேக் தேர் இஸ் பாலசாத்.
4: சரணம் முடிஞ்சு நான் ஒரு லீட் எடுத்தேன். இன்னும் என்ன செய்ய போகிறாய் சிவமணி?
5: சங்கீதமேகம் கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான் நல்லிசையால் மின்குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் இன்று. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ்பிபியின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
7: We'll be back.
8: நிறைய

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 9.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நமக்கு வந்த மெசேஜ், நம்ம கூட ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருந்தோமே, திடீர்னு ரெடியா வச்சு டியூன் பண்ணீங்கன்னா வந்து சொல்றேன் உங்களுக்கு மறுபடியும். என்னன்னா, சின்ன வயசுல அறியாத வயசுல நீங்க நம்பின விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட மெமரிஸ். இன்ஸ்டாகிராம்ல லீ வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் தான் இருக்கு, ஆனா லீன் இருக்கு, அவங்களோட ஃபுல் நேம் எல்லாம் போடல. ஓகே, லீ என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, ஹை பிரியா, இந்த மயில் இறகை புக்குள்ள வச்சா வளரும்னு சொன்னாங்களே, அதை நம்பினேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மிஸ்டர் அருண்குமார் கூட மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. என்னது, முட்டுனா கொம்பு முளைக்கும், அது வந்து இப்பயும் நாங்கள் நம்புறோம் தானே, ஜெனிலியா சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் நம்பாம இருப்போமா? ஓகே, நம்ம கூட பேச போறோம் காலர். ஹலோ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், துபாயில இருந்து ஸ்டீஃபன் பேசுறேன்.
0: ஸ்டீஃபன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஸ்டீஃபன் ஒரு படம் வந்து பாத்தீங்களா?
1: இங்கிலீஷ் படமா?
0: இங்கிலீஷ் படம் இல்லங்க, தமிழ் படம் தான்.
1: நெத்தியில நோயோ காய்ச்சலோ எதுவும் சரியாயிரும் அப்படி ஒரு நம்பிக்கை.
0: நம்பிக்கை அது இப்பவும் இருக்குதானே, அதுல நம்ம விளையாடக்கூடாது. அதுல நானும் விளையாட வரல, ஏன்னா நானும் அதை நம்புறேன். ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை வந்து நம்ம அது குறை சொல்ல

0: கூடாது. நான் கேட்டது வெகுளித்தனமான விஷயங்களை நம்புவோம் அப்படின்னு இருக்குல்ல, அது என்ன? அப்படிதாங்க, கருப்பசாமி கிட்ட என்ன கோர்த்து விட பாத்தீங்களா? வாட் இஸ், இதெல்லாம் ஃபன்னே கிடையாதாமா தெய்வமே. ஓகே ஓகே ஓகே, பை மிஸ்டர் ஸ்டீபன்.
1: ஓகே மேடம்,
0: டேக் கேர், டேக் கேர்.
1: பாட்டு போடுவீங்க? நான் சொல்ற பாட்டு
0: எஸ்பிபி சார் பாட்டா இருக்குமா?
1: இது ஸ்ரேயா கோஷல்.
0: ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். சோ அதுல வந்து எப்பவுமே இப்போ ஜாதி மதம் இதெல்லாம் வந்து கடந்து நமக்குன்னு ஒரு விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க வீட்டுல, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும். அந்த பக்கம் வந்து அது நம்பிக்கை நம்பிக்கையாவே வந்து இருக்கட்டும், அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? சொன்னால விளையாட்டுத்தனமா கூட அந்த பக்கம் நான் வர மாட்டேன். எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க, என்ன தெரியுமா? இப்போ ஒரு பாட்டு வரப்போகுது, அந்த பாட்டோட பேர் வந்து லக்கி லக்கி, சரியா? எஸ்பிபி சாரோட வாய்ஸ்ல அது வந்து லடிக்கி லடிக்கி, என்ன லடிக்கி அப்படின்னு ஒரு சாங் வந்து ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? அந்த ஞாபகத்திலே லடிக்கி லடிக்கின்னு போட்டு வச்சிருக்கானுங்க. நான் வந்து தேடினேனா ஜென்மத்துல அந்த பாட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல, எப்படி சிக்கிருக்கேன் பாருங்க. இப்போ அந்த பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, அஜய் பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் கேஸ். நான் அந்த கான்டெஸ்ட் ஜாலிகாஸோட கான்டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் நேரத்தில் நான் கால் பண்ணுவேன், யாருக்கு வேணாலும் கால் வரலாம், அவங்க தான் வின்னர். ஓகே,
2: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: சம்மர்
6: வந்துருச்சேன். Terms and conditions apply.

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 125 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான நிதி 4.1% குறைக்கப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் வகையிலான முடிவை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டுக்கு நிதி குறைக்கப்பட்ட அநீதியான முறையை ஏற்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவித்ததற்காக தமிழ்நாட்டை தண்டிக்க கூடாது என்றும் அவர் கூறினார். வரி வருவாய் நிதி பகிர்வில் செய்யப்படும் அநீதியை 125 நாள் வேலை திட்டத்துக்கும் செய்வது நியாயமல்ல என்று அன்புமணி குறிப்பிட்டார். குறைந்தது 10% நிதியாவது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து விதமான பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டன. இந்நிலையில் கல்வி எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் சக்தி, மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும் என்று மாணவர்களுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்த பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். இந்த கல்வியாண்டின் முதல் நாளை புதிய நம்பிக்கையோடு தொடங்கும் என் அன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: பெண்கள் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பிலான தரவுகளை மத்திய அரசு மறைக்கின்றது என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து விடயத்தில் மோடி அரசு இந்தியாவின் பெண்கள் மற்றும் குழந்தைகளை கைவிட்டுள்ளது என்று குற்றம் சுமத்தினார். அதுமட்டுமல்லாமல் தனது தோல்விகளை அம்பலப்படுத்தும் முக்கிய தரவுகளையும் மத்திய அரசு வேண்டுமென்றே மறைக்கின்றது என்று கூறியுள்ளார். சமீபத்தில் வெளியான தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களின் மூலம் பாஜகவின் தோல்விகள் அம்பலமாகியுள்ளன என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். இதற்கமைய 5 குழந்தைகளில் 1 குழந்தை கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளது. 1/3 இந்திய குழந்தைகள் எடை குறைவாக உள்ளனர். தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு தரவுகளின்படி 15-49 வயதுக்குட்பட்ட பெண்களில் 57% பேர் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக ஜூன் 1 தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் இம்மாதம் தாமதமாக 3 தொடங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் ஜூலை 1 முழுமையாக பரவக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் நாடு முழுவதும் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் அங்குருவாத்தோட்ட பட்டுக்கோட்ட பகுதியில் அமைந்துள்ள தனியார் முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12 உயர்ந்தது. முன்னதாக மூவர் காணாமல் போயிருந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்த அனைவரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். விபத்தில் காயமடைந்த 7 பேர் ஹொரணை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் அந்த மையத்தில் இருந்த சுமார் 51 பேர் எவ்வித ஆபத்துக்களும் இன்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தீயில் கருகிய 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: குவைத் விமான நிலைய தாக்குதலில் உயிரிழந்த இந்தியருக்கு இந்திய தூதர் அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்த இந்திய குடிமகனின் உடல் வைக்கப்பட்டிருந்த குவைத் மத்திய பிரேத பரிசோதனை நிலையத்துக்கு சென்ற குவைத்தில் உள்ள இந்திய தூதர் பரமிதா திரிபாதி அஞ்சலி செலுத்தினார். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தனது எக்ஸ் தள பதிவில் இதனை தெரிவித்துள்ளது. இதன்போது குற்றவியல் சான்றுகள் பொதுத்துறையின் பொது மேலாளர் பிரிகேடியர் அப்துல் ரஹீம் அல் அவாதியை தூதர் சந்தித்து சம்பவத்துக்கு பிறகு அதிகாரிகள் வழங்கிய விரைவான மற்றும் மனிதநேயம் மிக்க உதவிக்காக நன்றி தெரிவித்தார். மேலும் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தின் தேவையான உதவிகளை வழங்க இந்திய தூதரகம் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார்.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800-ZOHO.
2: உலக சந்தையில் எண்ணெய் விலை இன்று கடும் சரிவை சந்தித்தது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போது நிலவரப்படி ஒரு பி பாய்கச்சா எண்ணெய் விலை 1% உயர்ந்து 94.97 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.15% சரிந்து 96.69 டாலராக உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தம் தொடர்பில் இந்த வார இறுதியில் சாதகமான முடிவு எட்டப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் எண்ணெய் விலைகள் மீண்டும் சரிய தொடங்கியுள்ளன. அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
4: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

ரிங்கு போகுது ரிங்கு போகுது.

என்னடா அது, நமக்கு வந்த சோதனை. அபிஷா பிக் பண்ணுங்க அபிஷா அப்படின்னு. ஓகே ரைட்டு. ஸோ நம்ம கூட அடுத்த ஒரு காலர் அவங்களுக்கு வந்து நம்ம கால் பண்ணுவோம் இப்போ. ஸோ அவங்க பிக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். 056 66. ஓகே கம்ப்யூட்டர் ஜி உங்களுக்காவது கால் பண்ணுங்க, எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம்.

0: ரைட்டு.
1: ஹலோ
0: ஹலோ அப்பா, ஏங்க கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டீங்க, ஒரு கால் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம், யாரும் போன் எடுக்க மாட்டீங்களே. ஓகே, ஹாய் ஷப்னா ரைட்டா உங்க பேரு? ஓகே, எப்படி? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், சூப்பரா இருக்கோம்.
0: சூப்பருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஜாலிகா ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. அங்க வந்து லைட் வெயிட் பிரேஸ்லெட்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் எல்லாம் வச்சிருக்காங்க. தங்கத்துடைய வார்த்தையில ஒரு ரெண்டு பாட்டு அப்படியே பட்டுன்னு பாண்டீங்கன்னா நான் டப்புன்னு வந்து உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருவேன்.
1: தங்க தாமரை மகளே
0: வாரே வா,
1: தங்கமே தங்கமே எம்பட தங்கமே.
0: ஆஹா, ஜெயிச்சிட்டீங்க. கப்பு உங்களுக்கு தான், ஐ மீன் வவுச்சர் உங்களுக்கு தான், உங்களுக்கு
1: தான்.
0: ஓகேவா? ஸோ வாழ்த்துக்கள். எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ நீங்க வந்து கிஃப்ட் வவுச்சரை கலெக்ட் பண்ணிட்டு ஹாப்பியா நீங்க வந்து போகலாம். 250 dirhams worth voucher ஜோயல் காசோடது. ஓகே,
1: தேங்க்யூ
0: ஷப்னா, பாய், டேக் கேர். பாய் பாய் பாய் பாய் பாய். ஸோ இன்னொரு காலருக்கும் நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் சற்று நேரத்தில் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போகிறோம். ஸோ அவங்களும் அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து அவங்க கால் பண்ணாங்கன்னா ஐ ஆம் வெரி சாரி. ஓகே, நாங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா தான் உண்டு. கம்பெனி ரூல்ஸ் நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் முறைச்சு பார்க்கக்கூடாது. இப்போ அடுத்து டுயட் படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டு வருது. எஸ்பிபி சாரோட வாய்ஸில் எஸ்பியோட பர்த்டே ஸ்பெஷலாக தான் இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் எஸ் மசாலா கேஃபேல ஆட்சி புரியா பேசிகிட்டு இருக்கேன்.
2: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்க மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

89.4 தமிழ் FM-ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். த்ரோட் கொஞ்சம் கீச் கீச் ஆயிடுச்சு, மன்னிக்கவும். ஸோ அடுத்து ஜாய்லகாஸோட கான்டெஸ்ட்ல அடுத்த வின்னர் யாரு அப்படின்றத நம்பரை கரெக்டா நான் டயல் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ லைவா உங்களுக்கு கால் பண்ண போறோம். கம்ப்யூட்டர் ஜி கால் பண்ணுங்க, மக்கர் பண்ணாம. ரிங்கு போகுது, ரிங்கு போகுது.

0: ஹலோ
1: ஹலோ வணக்கம். எங்க அக்கா மகளே சிந்து, அது இந்துல, சரி இது கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: பாட்டு
1: என்ன சொல்றது? நானு
0: தங்கத்தாமரை.
1: ஐயோ, அந்த பாட்டு முன்னாடி ஒருத்தவங்க பாடிட்டாங்க, வேற பாட்டு பாடுறீங்களா? திருப்பின கேக்காதீங்க, வரமாட்டேங்குதுல்ல. கமோன், உங்களால முடியும். நான் வேற க்ளூ கொடுக்கவா உங்களுக்கு?
0: நிஜமாவா?
1: கூட ஒரு பாட்டு வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்தது, பூவேன் கூட வரும்.
0: தங்கமே
1: தங்கமே இல்ல, தங்க பூவே, அத நான் சொன்னேன். சரி, ஓகே. எனிவேஸ், உங்களுக்கு விஷஸ், சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஜுவல்காஸ் ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. அங்க வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதாவது லைட் வெயிட்லயே வந்துட்டு உங்களுக்கு 18 கேரட்லயே வெயிட்டே இல்லாத பிரேஸ்லெட் வந்து நீங்க போய் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து போல்கி நெக்லஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் டர்கிஷ் ஸ்டைல்ல வந்து 22 கேரட் கோல்டு இயரிங்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் போயிட்டு பாருங்க. அண்ட் மறக்காம ஜுவல்காஸ் வெப்சைட் போய் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஆஃபர்லாம் கூட வந்து போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னோட மனமார்ந்த விஷஸ் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ சிந்து, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நம்ம தமிழ் எஃப்எம்ல நிறைய கான்டெஸ்ட் இந்த மாதிரி நடக்கும். நீங்களும் வந்து வின் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கலந்துக்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சிந்து, பாய், டேக் கேர்.
0: தேங்க்யூ,
1: பை பை பை. என் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். பை பை பை. ஸோ வெற்றி வெற்றி வெற்றி அப்படின்னு நம்ம கான்டெஸ்ட் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ வின் பண்ண எல்லாருக்குமே விஷஸ். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்றது, நாங்களும் தானே மெசேஜ் அனுப்பிச்சோம் அப்படின்னா என்கிட்ட காப்பிடக்கூடாது நீங்க, ஓகேவா? ஏன்னா நிறைய கான்டெஸ்ட் எடுத்துட்டு வரப்போது, நிறைய ஷோஸ்லேயுமே ஜுவல்காஸ் கான்டெஸ்ட் வந்து நடக்க போது. அதில் போய் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் வந்து வின் பண்ணலாம். 250 திரம்ஸ் வர்த் வவுச்சர் ஜுவல்காஸோடது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வந்து கொண்டிருக்கிறது எஸ்பிபி சாரோட பர்த்டே ஸ்பெஷலுக்காக. இன்னைக்கு முழுக்க வந்து அவரோட சாங்ஸ் மட்டுமே வந்து நம்ம கேட்க போறோம், கேட்டுட்டு இருக்கோம். என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளர்ந்து கொண்டிருக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ்
1: எஃப்எம்.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: கேர்ள்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
3: எஸ்பிபி அவருடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனிதனே.
4: இன்னும் என்ன செய்ய போகிறார் சிவமணி?
5: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான், நல்லிசையால் மின் குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் இன்று. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ் பி பி யின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
7: நடந்தது நடந்தது,
8: கேமரா
7: நடக்க போவது
8: நடக்க போவது.
9: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம்.
10: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
11: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்?
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஓகே, அதாவது எப்பயும் போல E11 டிராஃபிக் இருக்குது டுவோர்ட் ஷார்ஜா. ஸோ அந்த பக்கம் போயிட்டு இருந்தீங்கன்னா கேப்ல போங்க. அண்ட் E311 அங்கங்கே வந்து டிராஃபிக் இருக்கு. அண்ட் D62 அதே மாதிரி தான் அங்கங்கே டிராஃபிக் இருக்கு. ஸோ நீங்கள் எங்கேயாவது டிராஃபிக்ல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா ஷோ முடியறதுக்குள்ள எனக்கு கால் பண்ணி நீங்க தெரியப்படுத்தலாம். ஓகே, இந்த இடத்துல தான் இருக்கு பிரியா, கேப்ல போங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் வந்து மக்கள் கிட்ட நீங்களே டைரக்டாவும் சொல்லலாம், நானும் சொல்லிடுவேன்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: அண்ட் இப்போ அடுத்து எஸ் நல்ல நல்ல பாட்டாகும். ஓ மை காட், இன்னைக்கு வந்து இன்னைக்கு எஸ்பிபி சரோட பர்த்டே ஸ்பெஷல்னால பாட்டு வந்து போது அடுத்து என்ன எனக்கே வந்து ஸ்டூடியோல இருக்கும்போது எனக்கே வாட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ இனிமையான பாட்டெல்லாம் வந்து அப்படியே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எஸ்பிபி சரோட பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா தான் அங்கே இருக்கும், ஒன்று கூட வந்து குறை சொல்லியிருக்கோமா, சொல்லவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பாட்டாக தான் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எத்தனை நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: காங்கிரஸ் கட்சியின் பினாமிதான் தமிழக வெற்றி கழகம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து விஜய் தவறிவிட்டதாக அவர் தெரிவித்தார். விஜய் முதலமைச்சர் ஆனதே ஆச்சரியமான விடயம்தான், அவருக்கும் அது ஆச்சரியமாகவே இருக்கும் என நயினார் நாகேந்திரன் கூறினார். கரூர் பிரச்சாரத்தில் போத்தலுக்கு 10 ரூபாய் என்று விஜய் பாட்டு பாடினார். தற்போதும் கூட போத்தலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குகின்றார்கள் என்றார். டாஸ்மாக் கடைகளில் தாவிக்காவினர் மாமூல் வாங்க தொடங்கிவிட்டனர் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவிக்கா ஆட்சி அமைந்த பின்னர் நாள்தோறும் பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதாக அவர் குற்றம் சுமத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
2: புதுச்சேரியில் மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். 21 முதல் 55 வயதுக்குட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 2,500 ரூபாயாக உயர்த்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உதவித்தொகை மூலம் 64,650 பெண்கள் பயன்பெறவுள்ளனர். மகளிர் உதவித்தொகைக்கு 16.11 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: உள்நாட்டு இறைவரி திருத்தச் சட்ட மூலத்திற்கு சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தனது சான்றொப்பை இட்டுள்ளார். உள்நாட்டு இறைவரி சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பு மீதான விவாதம் கடந்த 2026 மே 19 நடைபெற்றதோடு அதன்போது இச்சட்டமூலம் திருத்தங்களுடன் அங்கீகரிக்கப்பட்டது. ராசல்கைமாவில் முதல் மின்சார பேருந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ராசல்கைமா போக்குவரத்து ஆணையம் நேற்று தனது மேம்படுத்தப்பட்ட பர்பிள் பாதை சேவையை அறிமுகப்படுத்தியது. இந்த பாதை அல்நக்கியில் மற்றும் மனார் மால் ஆகிய பகுதிகளை இணைக்கின்றது. இந்த திட்டம் ராசல்கைமாவின் பொது போக்குவரத்து அமைப்பை நவீனமயமாக்குவதற்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறைகளை ஊக்குவிப்பதற்குமான முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. இந்த முயற்சி எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவதுடன் பொது போக்குவரத்தை அதிக மக்கள் பயன்படுத்த ஊக்குவிக்கும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்கு லெபனானில் பணியாற்றி வந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இடைக்கால படையான யூனிஃபில்லின் ஒரு அமைதிப்படை வீரர் உயிரிழந்ததாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற ஷெல் தாக்குதலில் அவர்களின் தளத்தை நோக்கி மோட்டார் குண்டுகள் வீசப்பட்டதில் ஒரு வீரர் உயிரிழந்ததுடன் மேலும் இரு வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக யூனிஃபில் அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4 Star of the Month. Singer SPB.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி நாள் போயிட்டு இருக்கு? 89.4 தமிழ் எஃப்எம்மோட ரொம்ப நல்லா இன்றைய நாள் உங்களுக்கு போயிட்டுருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா காலையிலிருந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களினுடைய பாடல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? கேட்க கேட்க அவ்வளவு ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் எத்தனை அழகான பாடல்களை நமக்கு கொடுத்துருக்காரு. மனம் விட்டு நீங்காத எத்தனையோ பாடல்களை அவர் தந்துட்டு போயிருக்காரு. அவர் நம்மத்தையில் இன்றைக்கு இல்லை அப்படி என்றாலும் அவருடைய இசையால் நம்மளோட அவர் இருந்து கொண்டே தான் இருக்கிறார். அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கும் மிக முக்கியமான அந்த நபர் நம்ம பாடகர், மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்களின் பிறந்த நாள். இன்றைய நாள் முழுவதும் அவரை நாம நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய பாடல்கள், அவர் கொடுத்த எத்தனையோ திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையும் அமைச்சிருக்காரு இல்லையா? எனவே அவர் பற்றி இன்னைக்கு நாம பேசலாமா? இந்த ஒரு நாள் அவரை நினைவு கூறுறது தான் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து சிவப்பு லூலாக்கு பாட்டு வருது. அதுக்கப்புறமா காதலிக்கும் பெண்ணின் கையை தொட்டு நீக்கினால் காதலன் படத்திலிருந்து பாட்டு வருது. இப்படி அடுத்தடுத்து அவருடைய பாடல்கள் வரப்போகுது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எஸ்பிபியின் பாடல் என்ன அப்படின்னு நீங்க அழைப்படுத்தி சொல்லுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு அந்த பாடல் உங்களோட எப்படி பேசியது, கண்டிப்பா பேசி இருக்கும் இல்லையா? அதனாலதான் அது உங்களுக்கு பிடிச்ச பாடலா உங்க மனசுல நீங்காம இடம் பிடித்திருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அழைப்படுங்க, நாம பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.
1: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ்பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: எல்லா பேதங்களையும் கடந்து ஒரு மனிதரை இத்தனை நாம கொண்டாடுறோம் அப்படின்னா அதற்கெல்லாம் காரணம் இந்த இசைதான் இல்லையா? இசைக்கு மொழி இல்லை, மொழி இல்லைன்னு சொல்லி இசை அத்தனை பேரை வந்து நம்மளோட இணைச்சிருக்கு, அத்தனை பேரை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தெலுங்கு குடும்பத்தில் பிறந்த எஸ்பிபி அவர்கள் முதல்ல வந்து ஒரு தெலுங்கு திரைப்படத்துக்கு தான் 1966 வந்து பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறமா அதே வருஷத்தில் கன்னடா மொழியிலையும் ஒரு பாடல் பாடுறாங்க. தமிழில் அவர் வந்து முதன் முதல்ல அறிமுகமாகிறது அதற்கெல்லாம் கொஞ்சம் அப்புறம் தான். எம்எஸ்பி இசையில் முதல் தமிழ் பாடல் அவர் பாடியிருக்காரு, ஆனால் அந்த படம் வந்து கடைசி வரைக்கும் வெளியாகவே இல்லை. அதுக்கப்புறமா இயற்கை என்னும் இளைய கண்ணி பாட்டு தெரியுமா, 1969 வெளியான சாந்தி நிலையம் படத்துக்காக அந்த பாட்டை வந்து பாடினார். அந்த பாடல் தான் முதன் முதலில் வெளியானது, எஸ்பிபி அவர்கள் தமிழுக்காக பாடிய முதல் பாடல் என்ற அடிப்படையில். அதுக்கப்புறமா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அப்படின்னு பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கு வந்து அவர் பாடல்கள் பாடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா இன்றைக்கு வரைக்கும் இத்தனை தலைமுறை தாண்டி நாமளும் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அத்தனை ஒரு அழகான குரல் அவருக்கு. இந்த குரல் நடிப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பாடல்களில் வந்து அத்தனை நுணுக்கங்களை வந்து அவர் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர். வெறுமனே ஒரு பாட்டை வந்து சும்மா அப்படியே பாடிட்டு போகாமல் அதுக்குள்ள எத்தனை விஷயங்களை அவர் செஞ்சிருப்பார். ஒவ்வொரு பாட்டிலையும் அதை நம்ம அவதானிக்க முடியும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபி அவர்களினுடைய பாட்டு என்ன, அது உங்களுக்கு ஏன் அத்தனை நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். 800-8940 என்ற எண்ணுக்கு. அதுக்கிடையில் யூஏயில் வந்து ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. பிளெட்ஜ் எடுத்துட்டீங்களா? இந்த அமீரக மண்ணுக்கு உங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கும், தலைமைக்கு உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கும், இந்த தேசத்தோட உங்களுடைய பிணைப்பை அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கும் உறுதிப்படுத்துறதுக்குமான ஒரு வாய்ப்பை அமீரக அரசாங்கம் வந்து வழங்கியிருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னா பிளெஜ் PLEDGE.AE அப்படிங்கிற ஒரு வெப்சைட், அதில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் மீண்டும் நீங்களே சொல்கிற மாதிரி உறுதிமொழி எடுக்கிற மாதிரியான ஒரு பிளெஜ் ஒரு எழுதியிருக்காங்க. அதை முழுக்க வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பேரை நீங்கள் போட்டு, மின்னஞ்சல் ஆப்ஷனல், விரும்பினா போடலாம் இல்லைனா போட தேவையில்லை. போட்டதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் பண்ணினா உங்களுக்கு உங்கள் பேரை போட்டு அந்த ஒரு பிளெஜ் சர்டிஃபிகேட் வந்து தராங்க. இதை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு பதிவாக போடுறதுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டோரியாக வைக்கிறதுக்குமாக ரெண்டு மாதிரியான அந்த பிளாட்ஃபார்ம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. அது வந்து டிஜிட்டலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே எடுத்து இப்போ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எப்படி இது பண்ணுறது, நான் எப்படி இதை எடுக்கிறது அப்படின்னு யோசிக்க வேணாம். pledge.ee அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிளெட் சர்டிபிகேட்டை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம். சுடலராஜ் சொல்லுங்க, என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ்பிபி குரல்ல? சங்கீத ஜாதி முல்லை. ஆமா, ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு இல்லையா? ஆமா, காதல் ஓவியம் தான். ஆமா, அந்த பாட்டு
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு. நீங்க? சரி சரி, ஏன் உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும்?
1: ரொம்ப கர்நாடிக் டச் இருக்கும், ரொம்ப லென்தியாவும் இருக்கும்
0: சாங். ஓகே, கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ரொம்ப நல்லா.
0: சரி, நன்றி நன்றி சுடலராஜ். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்னை காணவில்லையே நேற்றோடு பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.
2: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனிதனே.
1: தேவிஸ்ரீ பிரசாத் இருந்தார் ரெக்கார்டிங்ல, எக்ஸாக்டா ஒரு 3-3-10 அந்த மாதிரி வந்திருந்தாரு. ரெண்டு மாடி ஏறி அந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடிட்டு ஹி வாஸ் பேக் இன் த கார் பை 3:30.
2: எனி எமோஷன்ஸ் யூ டேக் தேர் இஸ் பாலுசாத்.
3: சரணம் முடிஞ்சு நான் ஒரு லீட் எடுத்தேன். இன்னும் என்ன செய்ய போகிறார் சிவமணி?
4: சங்கீதமேகம் கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான் நல்லிசையால் மின்குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் என்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ்பிபியின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
6: We'll be back after a short commercial break.
7: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
8: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: எஸ்பிபி பற்றி பேசும்போது இளையராஜாவுக்கும் அவருக்குமான அந்த நட்பு பற்றி பேசாம நாம இருக்க முடியாது இல்லையா? ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த கொஞ்சம் முன்னாடி படிக்க கிடைத்தது. எனக்குமே இதுக்கு முன்னாடி அது வந்து தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல ஒரு நாள்ல வந்து கிட்டத்தட்ட 21 பாடல்களை வந்து ஒலிப்பதிவு செய்திருக்கிறாராம் எஸ்பிபி, அதுவும் கன்னட மொழியில. அதுக்கப்புறமா தமிழ்ல வந்து 19 பாடல்கள் ஒரு நாளைக்கு அந்த அடிப்படையில வந்து அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க, ஒலிப்பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ இளையராஜா வந்து நாள் முழுக்க வேலை செய்வாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரு ஒரு நாளைக்கு வந்து எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைப்பார் அப்படின்னு நம்ம ஆச்சரியமா பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரும் கொஞ்சமும் சளைத்தவர் இல்ல. 20 பாடல்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒலிப்பதிவு செஞ்சிருக்காரு அவருடைய அந்த ஹை டைம். நம்முடைய நட்புங்கிறது இந்த சினிமால தொடங்கி சினிமால முடிகிறது இல்ல அப்படின்னு இளையராஜா அவர்கள், எஸ்பிபி அவர்கள் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்துல ஒரு உருக்கமான காணொலிய வெளியிட்டிருந்தாரு. நம்ம எல்லாருமே அதை பார்த்திருப்போம். அதுல வந்து அவர் வந்து உடனடியா அவர் வந்து சீக்கிரமா குணமாகி வரணும் அப்படின்னு சொல்ற விஷயத்த கவனிச்சிருப்போமே தவிர, இந்த சினிமால தொடங்கி சினிமால முடிஞ்ச விஷயம் இல்ல நம்ம நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சினிமால தொடங்கல அப்படின்னா எங்க தொடங்கி இருக்கும்? அங்கதான் அந்த சுவாரஸ்யம் இருக்கு. என்ன அப்படின்னா, இளையராஜா அவருடைய அண்ணன் பாவலர் வரதராஜன், இவங்களுடைய இந்த பாவலர் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரூப் இருந்தது இல்லையா, இவங்க எல்லாருமே சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி, சினிமால வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இசைக்குழுவில் மேடை கச்சேரிகளை வந்து நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு பிரதான பாடகராக எஸ்பிபி இருந்திருக்காரு. பக்கத்தில் பக்கவாத்தியம் வாசித்தவங்களாக இளையராஜா, அப்புறம் அவருடைய தம்பி கங்கை அமரன், இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. எனவே அவங்களுடைய நட்பு வந்து சினிமாவில் தொடங்கலை. சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இளையராஜா கூட்டிக்கிட்டு எஸ்பிபி அவர்கள் வந்து பைக்ல ஏத்திக்கிட்டு அப்படியே சென்னையை வந்து சுத்தி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படிக்க கிடைச்சிருக்கு. சில பேரிடம் இளையராஜாவுக்கு அறிமுகம் வாங்கி கொடுத்தது கூட எஸ்பிபி தான். அந்த மாதிரியான விஷயங்களும் படிக்கக்கூடியதா இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது படிக்கும் போது, அதான் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து வருது, உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே அப்படிங்கிற பாட்டு. நிறைய பேர் அழைப்படுத்திட்டே இருக்கீங்க எஸ்பிபி பத்தி பேசுறதுக்காக இல்லையா? வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
1: எஸ் மேம்.
0: யார் பேசுறீங்க?
1: என்ன, ராஜாராம்.
0: ராஜாராம் சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நான் சாப்பிட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: ஜஸ்ட் நவ இப்போதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
0: ஓகே, என்ன இவ்வளவு ஏர்லியா வந்துட்டீங்க?
1: கொஞ்சம் சீய வந்துட்டேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபி பாட்டு என்ன?
1: ஐயோ, எனக்கு எஸ்பிபி னா உயிர்
0: உயிர். ஓகே ஓகே, அப்ப உங்களுக்கு இந்த கேள்வி கேட்க முடியாது இல்லையா?
1: எனக்கு அவர் பாட்டு நான் எங்க கேட்டாலும் அப்படியே போட்டு தான் கேட்பேன். மனசு சரியில்லைனா அவர் பாட்டு தான் போட்டு
0: கேட்பேன். சரி,
1: அவர் நிறைய பாட்டு இருக்கு, ஆனா நீங்க ஒன்னு தான் போடுவீங்க. முதல்ல இந்த 1000 நிலவை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த ரஜினிகாந்த் நடிச்ச படம்

பாட்டு வருது தொடர்ந்து கோல்டன் சாங் ஆஃப் தி அவர்ல அவர் கேட்ட ஆயிரம் நிலவிவா பாட்டு போடலாமா? ஏன்னா எனக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். Brought you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
10: You are back.

தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன் அப்படின்னு எஸ்பிபி அவர்கள் பாடிட்டு போயிருந்தாரு. முத்துகிருஷ்ணன் அவர்கள் எப்படி முத்துலிங்கம் பாடலாசிரியர் முத்துலிங்கம் அவர்கள் எப்படி இப்படி ஒரு வரியை வந்து எழுதினாரு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அந்த வரிகள் இன்றைக்கும் வாழுது. அந்த வரிகளோடு சேர்ந்து எஸ்பிபி அவர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? மனசு தொட்ட மட்டும் என்ன அழகு எத்தனை அழகு பாட்டு வருது. சிதம்பரம் அந்த பாட்டு கேட்டிருந்தாங்க, எனவே அவருக்காக அந்த பாட்டு வருது. அத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottum mittu. Manasu thottum mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda Prime Spot la plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
1: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் நண்பகல் நேர வேலை தடை ஜூன் 15 முதல் தொடங்குகின்றது. இதன்படி செப்டம்பர் 15 வரை மதியம் 12:30 முதல் 3 மணி வரை நேரடி சூரிய ஒளி படும் இடங்களில் திறந்தவெளி பகுதிகளில் வேலை செய்வதற்கு தடை விதிக்கப்படும் என அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 22வது ஆண்டாக அமல்படுத்தப்படும் இந்த நடவடிக்கை கோடை மாதங்களில் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான பணிச்சூழலை வழங்குவதற்கும் வெப்பம் தொடர்பான காயங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொள்ளும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும்.
2: உலகச் செய்திகள்.
3: மத்திய கிழக்கு போரில் தீர்மானமான அடியை சந்தித்த பிறகு ஈரானியர்களிடையே பிளவை விதைக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சிப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா அலி கமேனி குற்றம் சாட்டினார். தீய எதிரி பொதுமக்களிடையே சந்தேகம், விரக்தி, பயம், அவநம்பிக்கை மற்றும் பிளவு ஆகியவற்றின் விதைகளை விதைக்க முயல்வதாக அவர் எழுத்துப்பூர்வ செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்த தீய நோக்கங்களை எதிர்கொள்ளும் பொழுது ஒவ்வொருவரும் உறுதியுடனும் ஆழ்ந்த பார்வையுடனும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி அவர்களின் தீய சதியை முறியடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.
2: தமிழக செய்திகள்.
3: திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றும் உத்தரவு தொடர்பாக அரசின் முடிவு என்ன என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மலை உச்சியில் தீபம் ஏற்றும் உத்தரவை தற்போதைய அரசு நிறைவேற்றும் என நம்பிக்கை உள்ளது என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளது. தீபம் ஏற்றும் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கலாமே என நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மக்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என்றும் நீதிபதிகள் வினவியுள்ளனர். தீபம் ஏற்றும் விவகாரத்தில் அரசிடம் ஆலோசனை செய்ய வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அரசின் முடிவு என்ன என்று தெரிவிக்க அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கை ஜூன் 22 திகதிக்கு ஒத்திவைத்தனர்.
2: இந்திய செய்திகள்.
3: கேரள மாநிலத்தின் கடன் 5.07 லட்சம் கோடி என்றும் கடன் அல்லாத நிலுவை பொறுப்புகள் 48,733 கோடி என்றும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியை இழந்தது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி பொறுப்பை ஏற்றது. முதல்வராக வி டி சதீசன் பொறுப்பேற்றார். முதல்வரான பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை கேரள சட்டப்பேரவையில் முதல்வர் வி டி சதீசன் இன்று தாக்கல் செய்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: டீசல் விலை அதிகரிக்கப்பட்டமைக்கு நிகராக பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று காலை நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தில் நடைபெற்றது. இவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுடன் விரைவில் கலந்துரையாடல் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்து தருவதாக அமைச்சரின் தனிப்பட்ட செயலாளர் பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகளிடம் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலை காரணமாக கடந்த மே மாதம் 3ஆம் தேதி 10 ரூபாயினாலும் மே 30ஆம் தேதி 15 ரூபாயினாலும் லங்கா வெள்ளை டீசல் லீட்டர் ஒன்றின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதற்கு நிகராக பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பாக போக்குவரத்து சங்கங்கள் தீர்மானித்துள்ளன.
1: Was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update.
1: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அல்குவா மற்றும் கசியோராவில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராக்னாவில் 20 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல்கெய்மாவில் 44 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவாயினில் 43 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 42 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாய் அபுதாபி மற்றும் அல்புஜேராவில் 40 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
5: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
6: Rock with Raja.
5: Stay tuned.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இன்னும்
0: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940. Siluthayum Tamizhai Oliyai.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க.
2: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளர்ந்து கொண்டிருக்கும் SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனிதனே.
3: இன்னும் என்ன செய்ய போகிறாய் சிவமணி?
4: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான், நல்லிசையால் மின் குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் இன்று. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ்பிபியின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
6: நடந்தது
7: நடந்தது,
6: கேமரா
7: நடக்க போவது
6: நடக்க போவது.
8: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க UAE முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
9: We'll be back. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
10: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
11: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க.
4: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
12: You are back.
13: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
14: ராக் வித் ராஜா.

0: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அடடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
0: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: இந்தியா கூட்டணி கட்சி கூட்டத்தை திமுக புறக்கணித்துள்ளது. ஜூன் 8 டெல்லியில் நடைபெறும் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்திற்கு ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என திமுக தலைமை அறிவித்துள்ளது. காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. ஜூன் 8 டெல்லியில் நடைபெறும் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் திமுக புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளது. மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சினைகளுக்கு நாட்டு நலனை குறிக்கும் பிரச்சினைகளுக்கு என்றைக்கும் ஆதரவளிப்போம் என்றும் திமுக தலைமை தெரிவித்தது. இந்தியா கூட்டணியின் மைய சக்தியாக இருந்தோம் என்றும் திமுக தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ராட்ரிக்ஸ் சந்தித்துள்ளார். வெனிசுவேலா நாட்டின் இடைக்கால ஜனாதிபதி டெல்லி ராஸ்ட்ரிக்ஸ் 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார். இன்று தொடங்கி 7ஆம் தேதி வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் இந்தியா வெனிசுவேலா இடையேயான எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறை சார்ந்த விடயங்கள் குறித்து மத்திய அரசின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இன்று அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள முதியோர் பராமரிப்பு நிலைய தீ விபத்து தொடர்பில் அந்நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அங்குருமா தொட்ட பட்டகுட பகுதியில் அமைந்துள்ள தனியார் முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் குறித்த தனியார் முதியோர் பராமரிப்பு நிலையத்தின் உரிமையாளரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரக துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் பஹ்ரைனுக்கு தமது முழு ஆதரவும் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை முகவர்களால் வழங்கப்பட்ட தூண்டுதல் உத்தரவுகளை செயல்படுத்தியதாக கூறப்படும் 15 பேரை கைது செய்வதற்காக பஹ்ரைன் பாதுகாப்பு அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் தனது முழு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் சட்டப்பூர்வமற்ற அமைப்புகளின் நோக்கங்களை முன்னெடுக்கும் வகையில் ரகசிய குழுக்களை உருவாக்கியதோடு பஹ்ரைன் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தவும் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கவும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலக செய்திகள்.
2: இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான கடைசி வாய்ப்பு இதுவே என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்தார். இஸ்ரேலுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வாஷிங்டனில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது தொடர்பான உடன்படிக்கை குறித்து இன்று கருத்து தெரிவித்த அவர் இது முழுமையான மற்றும் இறுதியான போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான கடைசி வாய்ப்பாக இருப்பதாக கூறினார். 4வது சுற்று பேச்சுவார்த்தையின் முடிவுகளும் அதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட அறிக்கையும் லெபனானுக்கு மிகவும் முக்கியமான சாதகமான அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக அவர் கூறினார்.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: அமெரிக்கா ஈரானுக்கிடையிலான அமைதி ஒப்பந்தம் அமல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை வலுப்பெற்றுள்ள நிலையில் உலக பங்குச் சந்தைகள் இன்று ஏற்றம் கண்டன. துபாயின் பிரதான பங்கு விலை சுட்டன் இன்று 0.3% உயர்ந்து வர்த்தகமாகியது. சவுதி அரேபியாவின் பிரதான பங்கு விலை சுட்டன் 0.1% உயர்ந்து வர்த்தகமாகியது. இதேவேளை அபுதாபியின் பிரதான பங்கு விலை சுட்டன் 0.2% உயர்ந்தது. கத்தாரின் பிரதான பங்கு விலை சுட்டனும் 0.3% உயர்ந்து வர்த்தகமாகியது. இதேவேளை இந்தியாவை பொறுத்தவரை சென்செக்ஸ் 13 புள்ளிகள் உயர்ந்து 74,360 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. இதேவேளை நிப்டி 10 புள்ளிகள் உயர்ந்து 23,416 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Star of the Month.
6: Singer SPB.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: and this is the evening correct with me Arjuna Veda only on 89.4 Tamil FM 4 மணி 12வது நிமிஷத்துல. So yes, வியாழக்கிழமை இன்னும் ஒரு நாள், and இந்த நாள் particularly SBB அவர்களுடைய பிறந்தநாள். So அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவரை பத்தி நினைவு கூறுறதும் அவருடைய பாடல்களை நம்ம நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ல ஒரு நாள் கேட்காம இருக்க முடியாது. இப்போ நீங்க ரேடியோ கேட்கும் போதோ எங்கேயோ ஏதோ ஒரு பாட்டு, ஒரு ரீல்ல ஒரு பாட்டு, எப்படியோ இப்ப ரேடியோ பர்சனாலிட்டியா இருக்கிறதுனால நான் கண்டிப்பா ரேடியோ ஒரு வேணா ஷோ கேட்பேன். அப்படி அவருடைய பாட்டு என் காதில் ஒலிக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய டெய்லி ரொட்டீனில் எப்படி பார்த்தாலும் எங்கேயாச்சும் எஸ்பிபி அவர்களுடைய குரலில் ஒரு பாடலை நம்ம கேட்டுட்டு தான் வரும். அவர் ஒரு நல்ல பாட்டு பாடக்கூடியவர், அப்படி பாடகர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நல்லா எனக்கு அவருடைய இன்னொரு சைடு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அவருடைய ஆக்டிங் ஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு க்யூட்டான, நம்ம எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு அப்பாவா நம்ம நிறைய படங்கள்ல அவரை பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் ஐ ரியலி மிஸ் தி லெஜெண்ட். எல்லா நேரங்களையும் அவரை நம்ம நினைவு கூறும்போது இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேனே அப்படின்ற அவருடைய அந்த பாடலை நம்ம காதில் ஒழிச்சிட்டே இருக்கும். த மூமெண்ட் வி திங்க் அபவுட் ஹிம், ஸோ அவர் சொன்ன மாதிரி அன்னைக்கே பாடி வச்சு போன மாதிரி அந்த தேகம் தான் மறைந்திருக்கு. இசையால் அவர் மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் நம்ம அவருடைய குரலை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அவரோட நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ எஸ், இந்த ஜெனரேஷனில் பிறந்தவங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்காமல் போனவங்க, அவங்களுடைய லாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். வி ஹாவ் ரம்ப அம்பம் பாட்டு, அதுக்கப்புறம் வந்து சாந்து புட்டு, இந்த ரெண்டு பாட்டும் அடுத்தடுத்து எஸ்பிபி ஸ்பெஷலாக இன்னைக்கு முழுக்க முழுக்க அவருடைய பாடல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்படி ஒரு பாட்டாக்கு அடுத்த பாட்டும் வேறு இருக்குது. அண்ட் எஸ், எனக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சோர்வாருமோ அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம நல்லா பாட்டு கேட்ட ரெஃப்ரெஷ் ஆயிருவோம். அப்படி ஒரு நல்ல டே தான் இன்னைக்கு. அண்ட் லெட்ஸ் ஹேவ் யூ அப்டேட்.
3: Brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: ஸோ இப்போ நம்ம துபாய் போலீஸ் அடுத்தோடு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடங்களில் வந்து அன்லைசன்ஸ்டு கேஸ் சிலிண்டர் செல்லர்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 300 சிலிண்டரை வந்து இவங்க சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 575 சிலிண்டர்ஸ் போன வருடத்துலையும் அதுக்கு முன்னாடி வருடத்தில் 1361 சிலிண்டர்ஸை வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக துபாய் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிடென்ஸ் கிட்ட இந்த மாதிரி அன்லைசன்ஸ்டு கேஸ் சிலிண்டர் செல்லர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து எந்த டீலிங்கும் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கும் நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஆபத்தாக விளைவிக்கக்கூடாது. மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான பப்ளிக் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் ஒரு அன்சேஃபான ரீஃபில்லிங் ப்ராக்டிசஸ் தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அதனால இது தேவையற்ற ப்ராக்டிஸ், இதை பண்ணாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. தி ஆன்டி எக்கனாமிக் கிரைம்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இல்லீகல் செல்லர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து கேஸ் சிலிண்டர்ஸ் வாங்குறது உங்களுடைய வாடிக்கையாகவோ தெரிஞ்சவங்க யாராச்சும் வாங்குறாங்க அவங்கக்கிட்ட, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிடுங்க.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: சரியெல்லாம் பாட்டும் கேட்டு வாங்க. தி ஈவினிங் கரெக் வித் மீ அர்ஜுன வேதா 89.4 தமிழ் FM UAE's number 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இந்த நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
4: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

அப்போ இவன் யாருன்னு புரியும். ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க போடுற போடுல உக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வப்பேன்.

0: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளர்ந்து கொண்டிருக்கும் SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
0: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் FM தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அது லெவன்டு மசாலா கெஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
3: எது மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அட்டிங்க.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லதாவே நினைச்சா எல்லாமே நல்லதாவே நடக்கும். 4:27 ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ ஈவினிங் கரெக்ட் அப்படின்னு ஒரு ஷோ பேர் வச்சுட்டு டீ பத்தின ஒரு செய்தியை சொல்லாம எப்படி இருக்க முடியும்? உலக அளவில் வந்து சிறந்த 100 டீக்கள் பட்டியலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது உலகின் டாப் 100 டீ பட்டியலில் இந்தியாவுடைய மசாலா டீ தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கோமா. ஸோ அந்த மசாலா டீக்கு தான் நம்ம வந்து கரெக்ட் டீ அப்படின்னு சொல்லுவோமா? அப்படிதான் நான் முதல்ல நினைச்சேன். மசாலா அண்ட் நார்மல் கரக், மசாலா கரக் அப்படின்னு ரெண்டு டைப் கரக்லாம் இருக்கு. சில பேர் கரக்குனாலே மசாலா டீ அப்படிங்கிறாங்க, சில பேர் இல்லை கரக்கில் மசாலா கலந்தா அதுதான் மசாலா கரக் டீ அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் நமக்கு ஏற்ற மாதிரி நாம சில இடங்களுக்கு சில சில பொருட்களுக்கு அதாவது பேர் வச்சுக்கிறோம். ஸோ அப்படி டார்ஜிலிங் டீ, அசாம் டீ, சுலைமானி டீ, காவா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய டீக்கள் பட்டியல் இருக்குது. பட் இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்லது கொஞ்சம் மனசுக்கு கவலையான விஷயம் என்னென்னா, இஞ்சி டீ இந்த பட்டியலில் இல்லவே இல்லை. 100 சிறந்த டீக்கள் பட்டியல், அதாவது உலக அளவில் சிறந்த 100 டீ அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து முதல்ல மசாலா டீ இருக்குது. ஓகே, பட் மை க்வெஸ்டன் இஸ், 100 வகையான டீ இருக்கா? அதான் என் கேள்வி. என்ன மாதிரி நீங்களும் 100 வகையான டீ இருக்கா, இவ்வளோ டீலாம் எனக்கு தெரியவே செய்யாதேன்னு யோசிக்கிறீங்கன்னா யோசிங்க. எத்தனை டீன்னு இப்படி கணக்கில் கையில் இப்படி எண்ணி பார்த்தா அதிகபட்சமாக ஒரு 10-15 டீ வகைகள் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை தாண்டி பல வகையான டீக்கள் இருக்குது உலகளவில்ங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணம் இப்போ நான் சொன்னது. ஓகே, டீ பற்றி சொல்லிட்டு அப்படியே வந்து பால் பாக்கெட் பற்றியும் சொல்கிறேன். ஸோ மண்ணில் இயற்கையாகவே மக்கி போகக்கூடிய வகையில் இந்தியாவுடைய முதல் பால் பாக்கெட்டை அறிமுகம் செய்திருக்கிறாங்க மத்திய அரசுடைய டைரி நிறுவனம். 4 வருஷமாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிசர்ச் நடந்திருக்கு. இந்த ரிசர்ச்சுக்கு பிறகு இப்போ தான் வந்துட்டு இதை வந்து இந்த உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகளோடு சேர்ந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ June 5 முதல் இது வந்து டு த பப்ளிக் இது கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவுடைய முதல் இயற்கையாகவே மக்கி போகக்கூடிய ஒரு டீ பேக்கெட், சாரி பால் பேக்கெட் வந்து கொண்டு வர இருக்குது. இப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளை நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது இயற்கை சார்ந்த விஷயங்களாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டுமே செய்யும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் சுற்றி நிறைய நல்லது நடக்கும்போது நாமளும் இயற்கையாகவே ஹாப்பியாக இருப்போம் இல்லை?
2: Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
3: Anathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Near innum yeralamana offers.
4: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம்.
1: விஷ்ணு பிரசாத் இருந்தார் ரெக்கார்டிங்ல, எக்ஸாக்டா ஒரு 3:10 அந்த மாதிரி வந்திருந்தாரு. ரெண்டு மாடி ஏறி அந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடிட்டு ஹி வாஸ் பேக் இன் த கார் பை 3:30.
2: எனி எமோஷன்ஸ் யூ டேக் தேர் இஸ் பாலுசாத்.
3: சரணம் முடிஞ்சு நான் ஒரு லீட் எடுத்தேன். இன்னும் என்ன செய்ய போகிறாய் சிவமணி?
4: சங்கீதமேகம் கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான் நல்லிசையால் மின்குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் என்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ்பிபியின் பாடல்களை

0: We'll be back after a short commercial break.
1: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening Karak.
2: நாலு மணி 42 வெல்கம் பேக். ஸோ எஸ், தி ஈவினிங் கரெக்டில் கம்ப்ளீட்டாக த ஹோல் டே நம்ம வந்து எஸ்பிபி சாங்ஸ் கேட்டுட்ருக்கோம். ஸோ அப்படியே அடுத்த பாட்டு வந்து இந்த பர்டிகுலர் சாங் எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம். அந்த மூச்சை அடக்கிக்கிட்டு ஒரே ஸ்ட்ரெச்சில் இந்த பாடம் எப்படி அவர் அந்த பாட்டு பாடியிருப்பார் அப்படின்னு நம்ம யோசித்த நேரத்தில் நாமளும் சும்மா உட்காந்து ட்ரை எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம எப்பவுமே ஃபெயில் ஆகிருப்போம். அந்த மாதிரி நானும் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த லிரிக்ஸ் புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இட் டென்ட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ நீங்கள் நல்லா பாடகர் அப்படின்னா உங்களுக்கு மேபி ஒர்க் ஆகிருக்கலாம். அந்த கதையெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். இப்போது நீங்கள் என்ன பக்கம் போயிட்டுருக்கீங்க, டிராஃபிக் இருக்கான்னு பார்க்கலாம்.
3: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
2: நீங்கள் அப்படியே வந்தீங்க நேஷனல் பெயின்ஸ் கிட்டையும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மற்ற இடங்கள்லாம் மூவிங் டிராஃபிக் இஸ் டிரைவ் சேஃப்.
3: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் யுஏஇ, எ பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங்.
2: ஸோ பாட்டு வேணும் பாட்டு வேணும்னு கேட்கக்கூடியவங்க காத்திருக்க வேண்டிய டைம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பாட்டு கேட்குறீங்களோ அந்த பாட்டை ப்ளே பண்ணுவோம். அண்ட் கேட்க போகிற பாட்டுமே எஸ்பிபி பாட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சென்ஸ் அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு ட்ரிபியூட் ஆக, பிகாஸ் லெஜெண்டரி சிங்கர் அவர். அண்ட் எல்லா நேரங்கள்லையும் நாம் அவர் மாதிரி ஒரு கலைஞரை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு சாங் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது கூட அவருடைய பாடலே கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் மட்டுமே. ஸோ எஸ், நீங்களும் நம்மளும் சேர்ந்து அவருக்கு அந்த ட்ரிபியூட்டை கொடுக்கலாம். இப்போ பாட்டு வருது. Stay tuned to 89.4 Tamil FM. UAE is number 1 Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். And now உங்க அர்ஜுன வேதா.
4: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 Tamil FM.
5: Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour.
7: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till

0: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
0: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் ஆன்

0: உன்னையும் போய் படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: பாட்டா எந்த பெண்ணிடம் இல்ல சாங் வரும்
0: எந்த பெண்ணிடம் இல்லாத என்னது பாட்டு பாடுங்க
2: எனக்கு ஃபுல்லா தெரியாது
0: பாட்டு பாட தெரியாதா
2: சாங் நல்லா இருக்கும்
0: சாங் நல்லா இருக்கும் ஓகே
2: ஃபைன் மூண்டல் மூடிகள் சூப்பர் ஃபீல் வரிகள் நல்லா இருக்கும்
0: ஆனா என்கிட்ட லிஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து 20 வருஷம் ஆனவர்
2: நீங்களும்
0: அவர் காலத்துல இருந்தவர் தானே பாட்டு கேட்டுட்டு
2: அவர் பாட்டுலாம் நிறைய நான் விரும்பி கேட்பேன்
0: அதான் 20 வருஷமா துபாயில இருக்கீங்களா
2: இல்ல ஏசி ஃபுல்லா அவர் சாங் தான் இருக்கும் ஆனா இளையராஜா மியூசிக்கா இருக்கும்
0: ஓகே ஓகே ஆமா ஓகேங்க थैंक यू so much
2: थैंक
0: यू சோ எஸ் எஸ்பிபி அவர்களுக்காக அப்பாஸ் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கேப்டன் மகன் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காரு கேக்கலாமா தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன வேதா
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
4: Anathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Near innum yeralamana offers.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: இருக்கிறது.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: காலை உணவு திட்டம் தொடர்ந்தும் செயற்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அடுத்த 3 மாதங்களுக்குள் புதிய டெண்டர்கள் கோரப்பட்டு புதிய ஒப்பந்ததாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அரசு அறிவித்துள்ளது. காலை உணவு திட்டத்தின் ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் மேலும் 3 மாதங்களுக்கு ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது பல ஒப்பந்ததாரர்களின் ஒப்பந்தங்கள் முடிவடைந்தன. மதுரை காவல் ஆணையராக கபில்குமார் சர்க்காரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ரயில்வே IGயாக அபிஷேக் தீக்ஷித், நெல்லை சரக DIGயாக திருநாவுக்கரசு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை போக்குவரத்து இணை ஆணையர் பகலவன், சென்னை மேற்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையர் திஷா மிட்டல் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டனர். TNPயில் லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அதிகாரி DIGயாக பண்டி கங்காதரர் நியமிக்கப்பட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்தும் அரசியல் செய்கின்றார்கள் என்று கர்நாடக முதல் மந்திரி சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் குறைகளை கவனிப்பதற்காக ஒரு செயலாளர் நியமிக்கப்படுவார். மேலும் அந்த பொறுப்பு ஒரு அமைச்சரிடம் ஒப்படைக்கப்படும். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான செயலகத்தை உருவாக்கும் பணிகளிலும் ஈடுபடுமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளேன் என்று கர்நாடக புதிய முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்தார். சுதந்திரமான மற்றும் நியாயமான ஆட்சியை உறுதி செய்வதற்காக அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் எந்தவித அழுத்தத்திற்கும் ஆளாக வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலேவை விசேட வைத்திய சபை முன்னிலையில் ஆஜர்படுத்தி அறிக்கையொன்றை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு சட்டமா அதிபரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கை மீதான உத்தரவை எதிர்வரும் 10ஆம் தேதி அறிவிக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. சுரேஷ் சாலி தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஒன்று இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டது. அங்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ஹிஜ்ரி புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் 15ஆம் தேதி திங்கட்கிழமையை துபாயில் உள்ள அனைத்து பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு தனியார் ஆரம்ப குழந்தைகள் கல்வி மையங்களுக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவித்துள்ளதாக துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. KHDA வெளியிட்ட அறிக்கையின்படி கல்வி நிறுவனங்களின் வழக்கமான செயற்பாடுகள் ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் தொடங்கும். இதற்கு முன்னர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டாட்சி அரசாங்க மனிதவள ஆணையமும் மனிதவள மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகமும் ஜூன் 15 கூட்டாட்சி அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கான அதிகாரப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவித்திருந்தன. இதனால் ஹிஜ்ரி புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் துறையினருக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரே நாளில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறுவதே தங்களின் முக்கிய கோரிக்கை என்று நாயிம் காசிம் தலைமையிலான ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. முழுமையான போர் நிறுத்தமும் அவசியம் என்று அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமை வெளியிட்ட கருத்தில் எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் தெற்கு லெபனானை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று நயீம் காசிம் வலியுறுத்தினார். எங்கள் கிராமங்கள் குண்டு வீசி தாக்கப்படும் வரையும், எங்கள் மக்கள் கொல்லப்படும் வரையும் வடக்கு இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று அவர் கூறினார். மேலும் இஸ்ரேலுடன் நடைபெற்று வரும் நேரடி பேச்சுவார்த்தைகள் நாடகம் என விமர்சித்த அவர் அந்த செயல்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு லெபனான் அரசை வலியுறுத்தினார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அல்குவா மற்றும் கசியூராவில் 48 டிகிரி செல்சியஸிலும் ராக்னாவில் 20 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல் கெய்மாவில் 44 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைனில் 43 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் ஷார்ஜாவில் முறையே 42 மற்றும் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி மற்றும் அல்ஃபுஜைராவில் 40 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
4: I love, love, love, love, love, love, love, love.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா. எனக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்து வளர்ந்துட்டோம், அடல்ட் ஆயிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தையுமே கரெக்டா பண்றோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றோம். ஒரு சில இடங்கள்ல சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து முதலுக்கே ஆபத்தாகிற மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நீங்க இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையில நீங்க பண்ண ஒரு பெரிய ஃபினான்சியல் மிஸ்டேக்னா என்ன? ஸோ அதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். நான் வந்து பண்ண ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் நான் என்னென்னா, நம்மளுடைய பேங்கிங் ஆப்ஸ் மூலமாக ரெமிட்டன்ஸ் பண்ணாமல் சில தேர்ட் பேங்க் தேர்டு பார்ட்டி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வழியாக ஒரு முறையெல்லாம் பண்ணி நான் அந்த டென்ஷன் இப்போ கூட நினச்சா கூட நெஞ்செல்லாம் அப்படி படப்படன்னு பல்பிட்டேஷன்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்குது. ஸோ தட் வி நோ தட் த மனி சேஃப் சம்வேர், பட் இட் இஸ் ஸ்டக் இன் த மிடில். நம்மளுடைய பைசா மிடில் ஸ்டக்காக இருக்கிறது மாதிரியான ஒரு டென்ஷனே கிடையாது. அண்ட் வி ஒரு ஒரு தி மேக்ஸிமம் எவ்வளோ பெருசாக ஒரு இந்தியா காசுக்கு ஒரு 2000 ரூபா அதிகபட்சமாக நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிடச்சிருமா, அவ்வளோதான். பட் வி டூ த மிஸ்டேக், யூனோ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு மிஸ்டேக் இது நான் ஒரு ஜென்ரலாக தான் சொல்கிறேன், இதுதான் எல்லோரும் பண்ணியிருப்பீங்கலாம் நான் சொல்ல வரல. ஸோ வாட் ஆர் தி ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் தட் யூ ஹவ் டன் அண்ட் அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ண லெசன் என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940 அண்ட் நமக்கு நீங்கள் சொல்லக்கூடிய, அதாவது ஓகே நமக்கு இல்லை, நம்ம தான் வந்துட்டு இழந்துட்டோம், அட்லீஸ்ட் த ஃபியூச்சர் ஜெனரேஷன், அட்லீஸ்ட் த பீப்புள் ஒரு லிஸ்டிங் டு ரேடியோ அவங்களாவது கேட்டு அவங்க இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கட்டும்னா, என்ன மாதிரி ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. அண்ட் லெட்ஸ் ஹேவ் யூ ஏ அப்டேட்.
1: Brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: So schools, எப்போல்லாம் உங்களுக்கு லீவ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஹிஜ்ரி நியூ இயர் பொறுத்த வரைக்கும் June 15 ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஹாலிடே கொடுத்துருக்காங்க துபாயில். KHDA இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. மேலும் June 16 முதல் நீங்கள் உங்களுடைய ஸ்கூலுக்கு மறுபடியும் போக வேண்டிய தேவை வரும், அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு வந்து June 15 விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஸ்கூல்ஸ்க்கு. அப்போ அடுத்த வெள்ளி சனி மற்றும் சனி ஞாயிறு மற்றும் திங்கள், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒழுங்கா சொல்லலாம்ல, எதுக்கு உன்னையும் குழப்பிக்கிட்டு உருக்க கேட்கறவங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்கேன். நிவேதா பேசிட்டு இருக்கேன் ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனிவேதா ஒன்லி 89.4 தமிழ் FM.
3: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: சம்மர்
2: வந்துருச்சேன். Terms and conditions apply.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: நீங்களும் கொஞ்சம் இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாம இருங்கப்பா அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத பேசலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. சோ தி ஈவினிங் கரெக்ட்ல இன்னைக்கு யாரு நம்ம கூட முதல் காலரா பேசிருக்காங்க? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நலமா இருக்கேன். உங்கள் பெயர்?
1: என் பெயர் ஸ்டான்லி.
0: ஸ்டான்லி, சொல்லுங்க ஸ்டான்லி.
1: ஓகே, there are two things. ஒன்னு வந்து I lost about 5 bitcoins.
0: 5 bitcoins.
1: ஓகே.
0: ஓகே.
1: இது வந்து என்னோட பிரதர் இன் லா நம்பி, அவன் வந்து இந்தியால இருக்கான். He was in India and மும்பைல இருந்து he was operating the bitcoin thing. So based on his advice, this about happened already. For a period of 10 years, I was investing. So slow and slowly, or 5 bitcoins varaiku we could gather. Enna achna, I totally 100% na avamala, I just relied on it.
0: Nambike illa, okay.
1: Aama nambike panita, and he was doing it from his own app, the bitcoin app irukla. So all the access was to him, and it was 100% safe. And I used to transfer the money and used to buy it and keep it. என்னாச்சு, லாஸ்ட் இயர் ஹி பாஸ்ட் அவே.
0: ஓ மை காட்.
1: சோ when he passed away, all the data completely vanished.
0: Oh,
1: we never had any access to the bitcoin account nor the password, because the password only it was on his mobile. And the mobile we could not access it, and because the cryptocurrency வந்து பாத்தீங்க, there a lot of multi level இது இருக்கும், approvals are there. So அது வந்து retrieve பண்ண முடியல. End of the day, I lost about 5 coins.
0: 5 coin கிரங்கள சின்ன சாதாரணமா
1: என்ன பண்றதுமா life is like that. So அதனால my advice is, anyone wants to invest, please do it by your own. Don't trust anyone, your relatives or friends. உங்க behalf don't allow anyone to operate that. And the rendered or loss in achna, I started one small company in Sharjah. So enoda very good friend, he was having a hardware shop. So we both partnered with one more partner, and he said, "Stan, please, I cannot take a bank loan. Why don't you take a bank loan on your behalf? And then I will put that as a seed money, and then we can operate it jointly in there." I mean the business kaga. So I took out about 200,000 for him. From two banks. Apurma nalla poiter inche, and to cut a long story short, it was a construction company. So at the end of the construction, and the it was a building in Abu Dhabi. And the last day la vandu pathina handover munnala the building got fire. It caught fire, and then completely we could not get our money back. Now what happened is, my friend, he took the money. He said that, "Stanley, already business down, I cannot pay you back."
0: Oh my god.
1: But I had given him on a full trust, and I was, I think, the most foolish thing, Anana, I never had any checks or nothing. Just so, I met him in a coffee shop, Starbucks lookande. I just handed him over envelope, 200,000, just handed over to him.
0: நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் தான் வந்தா சொல்லுங்க, மனுக்குள் பக்கம் நம்மள கொஞ்சம் மீட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க,
1: ஒரு ஃபியூனரலுக்கு நான் போயிருந்தோம். இஃப் யூ ரிமெம்பர்,
0: ஐ டோன்ட் ரிமெம்பர்,
1: இட் வாஸ் எ காமன் ஃப்ரெண்ட். அவர் பேர் வந்து, ஹி வாஸ் இன் ஹி வாஸ் டூயிங் எ கன்சல்டன்சி வொர்க் ஃபார் பியா. வாட்ஸ் இஸ் நேம், ஐம் நாட் கெட்டிங் இட்.
0: ஐ ஆல்சோ ஐ டோன்ட் ரிமெம்பர், ஐம் சாரி.
1: சோ ஐ வி ஹட் மெட், அண்ட் ஐ ஹட் கம் டு யுவர் உங்களோட இது கூட வந்திருந்த அலாங் வித் மை டாட்டர் டு டு ஒன் இன்டர்ன்ஷிப்.
0: ஓ ஓகே.
1: So long time back. Anyway,
0: அடிப்படையில சில விஷயங்களை கண்ண மூடிட்டு பண்றது தப்பு. எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் வெரிஃபை பண்ண வேண்டியது அவசியம் இல்ல. போறது நம்ம காசு தானே.
2: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by
3: Anathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges ne innum yeralamana offers.
4: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
5: எட்டு

0: வாக்கியமா?
1: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளர்ந்து கொண்டிருக்கும் SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: SPB அவருடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம்.
2: இன்னும் என்ன செய்ய போகிறார் சிவமணி?
3: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான், நல்லிசையால் மின்குரலா நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் என்று SP பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் SPBயின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
5: நடந்தது
6: நடந்தது,
5: கேமரா
6: நடக்க போவது
5: நடக்க போவது.
7: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir
8: Action.
7: 894 Dubai-oda Instagram page-ல நீங்க Rolling Sir episodes-அ பார்த்து enjoy பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம். அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் Rolling Sir. உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க UAE முழுக்க ஆபீஸ், ஹோட்டல், டீ கடை எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் RJ மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
9: We'll be back after a short commercial break.
10: பெரிய
11: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைர.

Congratulations to Taya from Nepal. அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAE lottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening karak.
2: ரொம்பவே டிராஃபிக்ல இருக்கு. National Pains also traffic la mugi kadaka. E66 also with the traffic. So where are you, the unusual road closures or traffic irukku appadina call panni solunga 800-8940.
3: Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
2: சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பண்ண ஒரு பெரிய ஃபினான்ஷியல் மிஸ்டேக் என்ன? இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பார்க்குறவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த தப்பை மட்டும் பண்ணிடுறதப்பா அப்படின்னா அது என்ன? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கங்க,
2: உங்க பேருங்க? சாரிங்க,
4: வேணு
2: சொல்லுங்க. வேணு,
4: அந்த காலத்து ஆளுங்க இந்த 80s 70s 90s இவங்க எல்லாம் இன்னுமே லாகிங்ல தான் இருக்காங்க. சோ இது வந்து என்ன லெசன்னா, வந்து நான் பாக்குறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்து இன்னுமே லாகிங், பட் சின்ன பசங்க எல்லாருமே தே ஆர் வெரி ப்ரோஆக்டிவ்லி இன்வெஸ்டிங், இதுல வந்து நல்லா இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி எல்லாருமே பண்ணணும். யாராவது பண்ணாம இருந்தா கூட அதுதான் வந்து அவங்க தே ஹேவ் டு டெவலப் தெம்செல்ஸ், இதுல வந்து பண்ணணும், ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும்.
2: நீங்க வந்து முன்னாடியே அந்த முயற்சி எடுக்கல, இப்ப வருத்தப்படுறீங்க?
4: ஆமா ஆமா,
2: அதுதான். ஓகே, சோ மத்தபடி ஃபைனான்சியல் மிஸ்டேக்கா பெருசா அதும் பண்ணல?
4: அப்பலாம் இல்லங்க, அதுதான் முன்னாடி ஃபோன் பண்ணி மறந்துட்டேன், கம்பெனி விட்டு கம்பெனி மறந்தது. அப்புறம் கால் பண்ணலாம் நினைச்சேன், வந்து அதிக சம்பளம் வாங்கினா அப்ப அப்படிதான் இருக்குன்னு சொன்னீங்களா, அப்ப கால் பண்ணக்கூடாது முடியும்.
2: அப்ப அதிக சம்பளம் வாங்குறீங்க? ஆமாங்க,
5: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ்பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
6: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
5: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
6: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
8: Anathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Near innum yeralamana offers.
9: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சமூக வலைதளங்கள் மூலம் மக்களை சந்தித்து கருத்துக்களை பகிர்கின்றேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாளை நண்பகல் 12 மணி அளவில் சமூக வலைதளம் மூலம் உங்களை சந்திக்கின்றேன் என்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். உங்களை சந்தித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் மனம் திறந்து உரையாடவும் ஆவலுடன் உள்ளேன் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர் நாளைய தினம் புதிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்துறையில் மொத்தம் 18 டிஸ்குகள் மாயமாகியுள்ளதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மாயமான ஹார்ட் டிஸ்குகள் பெங்களூருவில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அழிக்கப்பட்ட தரவுகளை மீட்க முடியும் என்றும் அவர் கூறினார். ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவில்லை என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: பீகாரில் தனியார் மருத்துவமனையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தீ விபத்தில் சிக்கிய மேலும் 20 பேர் காயமடைந்துள்ளனர். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்து பின்னர் கட்டடம் முழுவதும் வேகமாக பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீ அணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கடத்தி வரப்பட்ட 83 லட்சம் ரூபாவுக்கும் அதிக மதிப்புடைய சீனாவில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளுடன் 3 சீன பிரஜைகள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். 35, 38 மற்றும் 50 வயதுடைய சீன நாட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடம் இருந்து 55,800 சிகரெட்டுகளை கொண்ட 279 பெட்டிகளில் பொதி செய்யப்பட்டு 6 பயண பொதிகளுக்குள் மறைத்து வைத்து நாட்டிற்கு கடத்தி வரப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த சிகரெட் தொகையை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பசுமை வழியூடாக வெளியே எடுத்துச் செல்ல முற்பட்ட போதே விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் இவர்களை கைது செய்துள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
2: ராசல்கைமாவில் முதல் மின்சார பேருந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ராசல்கைமா போக்குவரத்து ஆணையம் இன்று தனது மேம்படுத்தப்பட்ட பர்பிள் பாதை சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய பாதை அல்நக்கீல் மற்றும் மன்னார் மால் ஆகிய பகுதிகளை இணைக்கின்றது. இந்த திட்டம் ராசல்கைமாவின் பொது போக்குவரத்து அமைப்பை நவீனமயமாக்குவதற்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறைகளை ஊக்குவிப்பதற்குமான முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. இந்த முயற்சி எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவதுடன் பொது போக்குவரத்தை அதிக மக்கள் பயன்படுத்த ஊக்குவிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தியதாக லெபனானின் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இஸ்ரேலும் லெபனானும் நிபந்தனைகளுடன் கூடிய போர் நிறுத்தத்தை அமல்படுத்த ஒப்புக்கொண்டதாக அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே தெற்கு லெபனானில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் உள்ள சாலைகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்நிலையில் லெபனானுடனான போர் நிறுத்தம் மிகப்பெரிய தவறு என்று இஸ்ரேலிய வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாம் பென்குயிர் விமர்சித்துள்ளார்.
3: business update brought to you by zoho.com.
2: எண்ணெய் தேவை மதிப்பீட்டில் மாற்றமில்லை என்று ஓபிக் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஓபிக் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹைதம் அல்காய்ஸ் உலகளாவிய எண்ணெய் தேவையின் வளர்ச்சி வலுவாகவே இருக்கும் என்றும் ஓபிக் தனது தற்போதைய தேவை மதிப்பீடுகளில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர் ஒருமுறை மட்டுமே நிகழும் சம்பவங்கள் காரணமாக எண்ணெய் துறையில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் பாதிக்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தினார். உலகளாவிய பதற்றங்கள் மற்றும் சந்தை ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் நீண்ட கால எண்ணெய் தேவையின் வளர்ச்சி குறித்த ஓபிக்கின் பார்வை மாறவில்லை என்பதையே அவரது கருத்துக்கள் வெளிப்படுத்துகின்றன.
3: Business update. brought to you by zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit zoho.com or call 800-ZOHO.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஷார்ஜா, துபாய், அபுதாபி, அனலை சின்ஸ் 1982. Star of the month. Singer SP.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: நீங்க ஓகே அவர் சொன்னப்ப அந்த கோல்ட் ரேட் வந்து 120. அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா இப்பவும் சொல்லிட்டு இருப்பாரு அந்த மணியை கொண்டு போய் அங்க போட்டிருப்பா அப்படின்ட்டு. காலனி கட்டி அதை மெயின்டைன் பண்ண முடியல, ஒண்ணும் செய்ய முடியல, ப்ராப்ளம்ஸ். ஓகே, நான் செஞ்ச பெரிய ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்தது. அது இன்ன வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆயிரம் ரெகுரேட்டிங்
2: இன்ன வரைக்கும். அச்சோ கடவுளே. இருக்கும்போது 17,000 கொடுத்து டிவி வாங்கினாராம். அதே நேரத்துல இல்லங்க, அதே நேரத்துல விருகம்பாக்கம், சென்னை விருகம்பாக்கம் வந்து அவுட்டர்ல 5,000 ரூபாய்க்கு ஒரு பிளாட், ரெண்டு பிளாட்டா சேர்த்து 10,000 ரூபாய்க்கு வாங்கணும் சொல்லிருக்காங்களாம். யாரு போய் இந்த காட்டுக்குள்ள வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அதை இக்னோர் பண்ணிட்டாரு. பட் டிவி வாங்கினாரு. அந்த டிவி வருங்காலத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப வருஷங்கள் கழிச்சு சிஆர்டி டிவி, அது கொடுத்துட்டு அடுத்து எல்இடி வாங்கணும்ல, அந்த சிஆர்டி டிவி 500 ரூபாய்க்கு தான் போச்சு. அந்த லேண்ட் 1 கோடி.
3: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: ஸோ எஸ், இப்போ நம்ம துபாயில் அதாவது நல்லா வந்து சூப்பராக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வெயில் காலங்களில் வந்துட்டு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நாம் என்னென்ன மாதிரி முயற்சிகளில் ஈடுபடணுமோ அதே மாதிரி துபாய் கவர்மெண்ட்டும் நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டுருக்காங்க. அந்த வகையில் வந்து ரெஸ்ட் ஏரியாஸை கொண்டு வராங்க அக்ராஸ் துபாய். அங்கே வந்து வாட்டர் டிஸ்பென்சர்ஸ், மொபைல் ஃபோன் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், டெடிக்கேட்டட் பார்க்கிங் ஸ்பேசஸ், மோட்டர் சைக்கிள் ஓட்டக்கூடியவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த ரெஸ்ட் ஏரியாஸ் வந்து அதிகமாக டெலிவரி வெஹிக்கிள் டெலிவரி பண்ணக்கூடியவங்களுக்காக பிரத்யேகமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து 40 ஏசி ரெஸ்ட் ஏரியாஸ் வந்து டெலிவரி ரைடர்ஸ்க்காக வந்து இந்த சம்மர்ல ஆர்டிஏ கொண்டு வந்திருக்காங்க. சோ இது ஒரு முக்கியமான விஷயம்.
3: UAE அப்டேட் brought you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: So yes, call பண்ணி சொல்லுங்க 808940 call பண்ணுங்க and நான் இந்த பாட்டு போட்டு திருப்பி வரேன்.
3: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: டேய் அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ட்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
3: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAE-ல உங்க 3 இயர்ஸ் ஜேர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
1: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ் ஓபன். விசிட் gmu.ac.ae ஆர் கால் 056-549-5755. Gulf Medical University, where the world comes to learn.
4: பெரிய பெரிய
5: சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷியஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: எவ்வளவு பெரிய மிஸ்டேக்கா இருந்தாலும் இந்த பினான்சியல் மிஸ்டேக் பண்ணிட்டு ஒரு ரிக்ரெட் பண்ணுவோம் பாருங்க. மத்த எல்லாத்தை விட அதுதான் சரியான ரிக்ரெஷன். இப்ப நான் அந்த மாதிரி ஒரு ரிக்ரெட் பாயிண்ட்ல தான் இருக்கேன். சரி, அது விடுங்க.
2: பெட்ரோல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் நானு. ஒன்னாம் தேதி எப்பவுமே பெட்ரோல் விலை ஏறும்ல. நான் என்ன பண்ணேன், நான் வந்து சனிக்கிழமை தான் நான் வந்தேன் மும்பைல இருந்து. வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வண்டி எடுத்துட்டு, ஆக்சுவலா பெட்ரோல் முடிஞ்சிருச்சு, எடுத்துட்டு போறேன். நீயா இருந்தா என்ன பண்ணுவ, நாளைக்கு விலை ஏறும். ஆக்சுவலா 31st ஜூனோட ரேட்டை போட்டாங்க. ஸோ இந்த மே விட ஜூனுக்கு விலை ஜாஸ்தி. சரியா, நான் என்ன பண்றேன், சரி நீயா இருந்தா என்ன
1: பண்ணிருப்பா
2: சொல்லு. காசு கொடுத்து ஃபில் பண்ணிருப்போம்ல, கிரெடிட் கார்டில் பாயிண்ட்ஸ் வரும் தெரியுமா, நான் பாயிண்ட்ஸ் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு பெட்ரோல், அந்த பெட்ரோல் அடிச்சவர் வந்து சொல்றாரு, நாளைக்கு விலை ஏறுது, அப்ப இந்த பாயிண்ட்ஸ் நீங்க நாளைக்கு யூஸ் பண்ணா உங்களுக்கு தானே லாபம், நீங்க இந்த இப்ப யூஸ் பண்ணீங்க
1: அப்படின்னா. நான் போனேன் செஃபோரா, போனேன் வாங்குறதுக்கு. அப்போ இந்த மெம்பர்ஷிப்
2: வாங்குறதுக்கு போனோம், உசுர வாங்க போயிருப்ப, போய் இதை காட்டுங்க அதை காட்டுங்க,
1: அப்புறம்
2: வாங்காம வர்றது. அப்புறம்
1: ஹலோ காசு குத்து வாங்கிட்டு இந்த சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்ல, அது அதை காமிச்சோம் அப்படின்னா நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அது மணியா கன்வெர்ட் ஆகும். அந்த
2: ஒரு மாதிரி கலெக்ட் பண்ணலாம், பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு மாதிரி. அதுல திடீர்னு ஃப்ரீ டிக்கெட்லாம் தருவாங்க. சரி, இப்போ இதுதான் ஃபைனான்சியல் மிஸ்டேக்கா நீ பண்ணது?
1: இல்ல இல்ல, இதெல்லாம் இல்ல. ஃபைனான்சியல் மிஸ்டேக் நீங்க தான் நிறைய பண்ணிருவீங்களே. நான் காசு வச்சிட்டு போயிருவீங்களே, மறந்துட்டு போயிருவீங்களே.
2: ஆமாங்க, நான் வந்து பிக் பாஸ் போயிட்டு வரும்போது நான் தங்கி இருந்த இடத்துல இருந்து 28,670 திரம்ஸ் அப்படியே கேஷா தொலைஞ்சது.
1: அந்த குத்து போயிருக்கலாம் இல்ல, பத்திரமா செஞ்சிரப்ப. நான்
2: யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து தொலைச்சா கூட,
1: அல்லது நீ 10 லட்சம் கொடு, நான் போட்டு உனக்கு 20 லட்சமா திருப்பி தரேன் அப்படிலாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு
2: குத்துறேன். சரி,
1: அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கீங்களா?
2: அந்த மாதிரி ஏமா, அதெல்லாம் அந்த டைம்ல ஏமா வந்திருப்பேன்.
1: அப்ப காசு இல்ல,
2: அந்த டைம்ல காசு இல்ல தம்பி, காசு இல்ல. அதனாலதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான், சரியா, மகேஸ்வரன் நம்ம பேரு, அவன் இப்படிதான் பண்ணிட்டே இருப்பான். காலேஜ் படிக்கிறப்ப இல்ல, திடீர்னு பைக்ல வரான், பைக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்கிறான். எங்க அப்பா எனக்கு 200 ரூபா தண்ணி தரவே மாட்டார். அந்த டைம்ல
1: அப்பா 200 ரூபா தருவாரா?
2: எங்க அப்பா 10 நாளைக்கு 200 ரூபா தருவாரு, கொண்டுருவா. சரி கேளு,
1: அப்பா மட்டும் டெய்லி 200 ரூபா தருவாரா?
2: சரி கேளு, வேண்டாம் கேளு. அப்போ இவன் வந்துட்டு காலேஜ் படிக்கிறோம், செகண்ட் இயர் என்னமோ. அப்போ அந்த MLM ஜாயின் பண்ணிட்டு நீ வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டா அப்புறம் உனக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க, அந்த 2 பேர் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று வரும். உனக்கு இப்படி சொல்லுவாங்களே, ஒரு மெத்தட் சொல்லுவாங்களே, அவன் சொல்றத கேட்க பயங்கரமா
1: இருந்தது.
2: அப்புறம் 7,000 ரூபீஸ்ங்கிறான் அவன், எப்படியோ வீட்டில் ஏதோ ஏதோ பண்ணி 7,000 ரூபா வச்சு அந்த காசு எடுத்துட்டான் போல அவன். அதுக்கு எத்தனை பேரும் ஏமாத்திருக்கான் பாரு. அதுக்கப்புறம் சோ யா நல்லவேல அந்த டைம்ல காசு இல்ல, இருந்துதான்
1: எங்க அப்பா
2: நான் கேட்டேன் எங்க அப்பா கிட்ட 7,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு, கிவ் மீ 7,000.
1: காலேஜ் படிக்கும் உங்க டாடி
2: என்னது, எங்க டாடி என்ன
1: டாடி இருந்தாரு
2: அந்த டைம்ல இருந்தாரு. இவ்வளவு பெரிய டவுட் நீ கேக்குற. மை டாட் பாஸ்ட் அவே I think 2 years after my college.
3: ஏராளமான தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம்.
1: இன்னும் என்ன செய்ய போகிறார் சிவமணி?
2: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான் நல்லிசையால் மின்குரலா நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் என்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ்பிபியின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
4: We'll be back.
5: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
6: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
7: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
7: JM பிராண்ட் ஏசிடா,
8: JM பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
10: கேட்டிங்களா? பிக் நியூஸ் from the UAE lottery. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. Congratulations to Tayab from Nepal. அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAE lottery.ae. brought you by the Game LLC, licensed by the GCGRA, for 18 and above only. Terms and conditions apply.
11: VNCT Global 15 years anniversary க்கு சென்னை சிட்டில நம்ம பம்பல் லொகேஷன்ல வில்லா பிளாட்ஸ் லான்ச் பண்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்து 10 மினிட்ஸ்ல ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல். 5 மினிட் டிரைவ்ல கிரேட் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல gated community க்கு உள்ள villa plots, 1000 square feet and 1500 square feet ல land plots. சென்னை சிட்டிக்குள்ளேயே first villa plot projects, special launch prices and anniversary discounts உண்டு.
12: Meet to VNCT team at Tree Launch, June 7th Sunday, 10 am to 8 pm at Park Ridges Hotel near Butchmon. Call 054-767-3111, 054-767-3111. சென்னை சிட்டிக்குள்ள land villa plots மிஸ் பண்ணிராதீங்க.
13: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: The Evening Correct presented by
2: VNTT Global. 15 years anniversary க்கு தமிழ்நாடு டாப் லொகேஷன்ஸ்ல வில்லா பிளாட்ஸ் லான்ச் பண்றாங்க. Meet VNTT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Butchmon.
1: Brought to you by
2: Annathangam Golden Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges ne innum yeralamana offers.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: Vanakkam, Seidhi Surukkam. Thogathu Vasippavar Krishni Manipalan.
2: Tamilaga Seidhigal.
4: தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக் கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், மின்துறை தலைமை அலுவலகத்தில் முக்கிய விவரங்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் வருகின்றன. தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக் கொள்ள வேண்டும். நடு இரவில் திருடர்கள் வந்து திருட, இது என்ன மந்தையில் இருக்கும் ஆடா? கண்டிப்பாக இந்த திருட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம், யாரையோ காப்பாற்றும் சதி இருக்கின்றது என உறுதியாக சொல்லலாம் என்று இபிஎஸ் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் புதிய செயலாளராக சாந்தி பொறுப்பேற்றார். சட்டமன்ற செயலாளர் பதவியை சீனிவாசன் ராஜினாமா செய்த நிலையில் புதிய சட்டமன்ற செயலாளராக சாந்தி பொறுப்பேற்றார். தமிழக சட்டப்பேரவையின் முதல் பெண் செயலாளர் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அங்கீகாரத்தையும் சாந்தி பெற்றுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் ஓராண்டு காலம் கூட பதவியில் நீடிக்க மாட்டார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார். மேலும் மோடி அரசு நிறுவன ரீதியான கிளர்ச்சியை எதிர்கொண்டு வருவதாகவும் இதுகுறித்த உள் விவரங்கள் தமக்கு கிடைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற ஆதிவாசி காங்கிரஸ் நிகழ்ச்சியில் பேசிய ராகுல்காந்தி, இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பு என்பது சர்வதேச பொருளாதார அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளும் ஓர் அதிர்வு தாங்கியாக செயற்பட்டது. அந்த அமைப்பை பாஜக அகற்றிவிட்டது. இதனால் நாடு ஒரு பொருளாதார சுனாமியை எதிர்கொள்ள நேரிடலாம் என அவர் தெரிவித்தார். வாழ்நாளில் நீங்கள் இதுவரை கண்டிராத மிக கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியை இந்தியா சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
4: பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை மீண்டும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் பிரதிவாதியால் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு ஒன்று நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதனை ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்மானம் கிடைக்கும் வரை இந்த வழக்கை ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். அன்றைய தினம் சாட்சியாளர்களை முன்னிலையாகுமாறும் உத்தரவிட்டுள்ளார். ஹிஜ்ரி புத்தாண்டை முன்னிட்டு ஜூன் 15 திங்கட்கிழமையை துபாயில் உள்ள அனைத்து பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு தனியார் ஆரம்ப குழந்தைகள் கல்வி மையங்களுக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவித்துள்ளதாக துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. KHDA வெளியிட்ட அறிக்கையின்படி கல்வி நிறுவனங்களின் வழக்கமான செயற்பாடுகள் ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் தொடங்கும். இதற்கு முன்னர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டாட்சி அரசாங்க மனிதவள ஆணையமும் மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகமும் ஜூன் 15 கூட்டாட்சி அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கான அதிகாரப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவித்திருந்தன. இதனால் ஹிஜ்ரி புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் துறையினருக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரே நாளில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: குவைத் விமான நிலைய தாக்குதலில் உயிரிழந்த இந்தியருக்கு இந்திய தூதர் அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்த இந்திய குடிமகனின் உடல் வைக்கப்பட்டிருந்த குவைத் மத்திய பிரேத பரிசோதனை நிலையத்துக்கு சென்ற குவைத்தில் உள்ள இந்திய தூதர் பரமிதா திரிபாதி அஞ்சலி செலுத்தினார். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தனது எக்ஸ் தள பதிவில் இதனை தெரிவித்துள்ளது. இதன்போது குற்றவியல் சான்றுகள் பொதுத்துறையின் பொது மேலாளர் பிரிகேடியர் அப்துல் ரஹீம் அல் அபாதியை தூதர் சந்தித்து சம்பவத்துக்கு பிறகு அதிகாரிகள் வழங்கிய விரைவான மற்றும் மனிதநேயமிக்க உதவிக்காக நன்றி தெரிவித்தார். மேலும் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க இந்திய தூதரகம் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1.05% உயர்ந்து 4,485.34 உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் இன்று மாலை நிலவரப்படி தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. இன்று காலை 539.75 திரம்ஸாக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை 542 திரம்ஸாக உயர்ந்தது. 22 கேரட் தங்கத்தின் விலை 2 திரம்ஸ் உயர்ந்து 502 திரம்ஸுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
0: Business update.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
4: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
0: You are listening to 89.4.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: ஏழு மணி பதினோராவது நிமிஷம் VN City Global 15th அவங்களுடைய anniversary celebration கொண்டு வராங்க. சோ அதன் மூலமாக 15 year in Dubai anniversary க்கு சென்னையோட டாப் லொகேஷன் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர், கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இந்த ஆனிவர்சரிக்கு டபுள் ஆஃபரோட உங்க விழாவை நீங்க புக் பண்ண போறீங்க. வித் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தமா 15 lakh, அதாவது 15 lakh rupees பிரைஸ் டிஸ்கவுண்டோட நீங்க உங்க வில்லாவை புக் பண்றீங்க. கூடவே யூ கெட் கிராண்ட் SUV கார், 15 years of free maintenance, 15 years free rental. Wow! நிஜமாவே இதெல்லாம் கிடைக்குதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் கிடைக்க போகுது. ஸோ அதனால இந்த ஈவெண்ட்ல நீங்க மறக்காம கலந்துக்கோங்க. இந்த சண்டே June 7th காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் நம்ம பர்ச்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்க வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. So it's time to welcome Prabha. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு வாரம் நடுவுல லீவ் வந்துருச்சோ, என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருக்கு.
2: ஈத் ஹாலிடேஸ்ல, எஸ் ஆஃப் கோர்ஸ், நம்ம ஆனிவர்சரி சேல் காண்டி தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் மக்களே, நீங்க கேட்டிருந்தது உண்மைதான், VN சிட்டியோட 15th இயர் செலிப்ரேஷன் சேல் இஸ் ஹேப்பனிங் இன் துபாய். VN சிட்டி துபாயில் ஆரம்பிச்சு 15 வருடங்கள் முடிந்து, அண்ட் யா 15th இயர் ஆனிவர்சரியான சேல் தான் இது, செலிப்ரேஷன் சேல். ஸோ எக்கச்சக்கமான ஆஃபர், கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் நீங்க வந்துட்டு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஆஃபர் பெனிஃபிட்ஸோட கிடைக்க போகுது. ஆஸ் நீங்கள் கேட்ட மாதிரி 15 lakhs ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஃபார் த 15 இயர்ஸ், 15 இயர்ஸோட மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் ரெண்டல் ஃப்ரீயோட சேர்த்து 15 lakhs ஒர்த் ஆஃப் SUV காரையும், எவ்ரி ஆனிவர்சரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து கார் ஆஃபர் கொடுப்போம், ஆக்சுவலாக வந்து காரோட சேர்த்து வில்லா கொடுப்போம். அதுதான் இல்லை சார், நான் ஆடி நிறையா கார் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையும் 15 lakhs சேர்த்து டிஸ்கவுண்டாக கிட்டத்தட்ட 30 lakh டிஸ்கவுண்ட் வரைக்குமே நீங்கள் எடுக்க முடியும். அது போக அடிஷனல் இன்டீரியர்ஸ் ஆஃபர் எடுக்க முடியும். இந்த ஆஃபர் பாரபட்சமே இல்லாம சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் கிடைக்கும், அண்ட் மதுரை ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கோயம்புத்தூர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நீங்க வாங்குறதுக்கான ஒரு பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட் டைம் தான் இந்த வாரம் ஆனிவர்சரி. அண்ட் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், இப்போ வெக்கேஷன் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஆரம்பிச்சிடும், நீங்க இந்தியா போவீங்க, அண்ட் 15 டேஸ் நீங்க புக் பண்ற வில்லால, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டல் கொடுக்க போறீங்கன்னா 15 டேஸ் ஃப்ரீயாவே உங்க வில்லால நீங்க இந்த இயர்ல தங்க முடியும் ஆக்சுவலான்ட்டு. ஸோ அதுவுமே இப்போ வாடகை விட்டுட்டு அந்த ரெண்டல் வரும்போது நம்ம போய் தங்க முடியாது, பட் ஆனால் 15 டேஸ் ரெண்டல்லையும் உங்களுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணி அதுலயும் ஒரு 15 டேஸ் நீங்க எவ்ரி இயர் போகும்போது உங்க விழாலே போய் நீங்க ஃப்ரீயா தங்குறதுக்கான அண்ட் ஒரு ஆஃபரும் சேர்த்து இதுல கொடுக்க போறாங்க. சோ நீங்க மிஸ் பண்ணிராம பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த சண்டேவை மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க, பிகாஸ் ஏன்னா இந்த சண்டே இன்னொரு லான்ச்சும் நாங்க பண்ண போறோம், அண்ட் VN City ப்ரூக் சைட் பிளாட் ரெசிடென்ஸ் பண்ண போறோம். அண்ட் சென்னையில ப்ரூக் சைட்ன்ற வில்லா கம்யூனிட்டி பண்ணோம் எல்லாருக்குமே தெரியும், பம்மல்ல ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க ப்ராப்பர்ட்டி, அங்கேயே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிளாட்ஸும் கொடுக்க போகிறோம், லேண்டு மட்டும். அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் ஏர்போர்ட்லேருந்து 10 மினிட்ஸ் ட்ரைவில் ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு பிளாட்டிங் டெவலப்மெண்ட் எந்த டெவலப்பரும் பண்ணது கிடையாது. VN City தான் ஃபஸ்ட் டைம் இந்த பிளாட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. 1000 square feet, 1500 square feet, ஈவன் 3000 square feetல் பெரிய லேண்டாக நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா இந்த சண்டே கால் பண்ணுங்க. இந்த ஆஃபர் பெனிஃபிட்டை தாண்டி லேண்டும் நீங்கள் சென்னையில் வாங்க முடியும். அதுக்கான ஈவெண்ட் தான் இந்த சண்டே நடக்க போகிற ஈவெண்ட்ஸ். ஸோ கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் எடுங்க. 15 lakh டிஸ்கவுண்ட்ல 15 lakh ஒர்த் காரோட அண்ட் ஆல்மோஸ்ட் உங்கள் விழாவை நீங்கள் புக் பண்ணலாம் ஆனிவர்சரியில். அதோட சேர்த்து சென்னையில் லேண்டும் நீங்கள் பார்க்கலாம்.
1: மொத்தமா 30 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்டும் ஆஃபரோட உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ மிஸ் பண்ணாதீங்க. சோ இந்த வார ஈவெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சண்டே June 7th காலைல 10 மணிலிருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ச்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.

தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: நம்ம சிட்டி குளோபல் 15th அனிவர்சரியை முன்னிட்டு 15 lakh ரூபி டிஸ்கவுண்ட். அது மட்டுமா, 15 lakh வர்த் ஆஃப் கிராண்ட் எஸ்யூவி கார் உங்களுக்கு கிடைக்க போகுது. 15 இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 இயர் ஃப்ரீ ரெண்டல். அப்பா, லாட் ஆஃப் தேங்க்ஸ் யூ ஆர் கெட்டிங். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சண்டே அதாவது June 7 காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணிக்குள்ளே விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. ஸோ லெட்ஸ் வெல்கம் பேக் பிரபா. இந்த ஆஃபர் இருக்கே, இது சரியான ஆஃபர். எல்லாருமே பேசாமல் நம்ம பழைய கிளைண்ட்டுமே நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த டைம் வாங்கியிருக்கலாமான்னு யோசிக்க போகிறாங்க.
1: பழைய கிளைண்ட்டுக்கு இந்த ஆஃபர் டிஃப்ரெண்ட் ரூட்டில் போயிட்டு தான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. புதுசாக வாங்குறவங்களுக்கு இந்த ஆனிவர்சரியை டெஃபினடைஸ் பண்ணிங்க. விஎன் சிட்டி துபாயில் ஆரம்பிச்சு 15 இயர் ஆகுது, அண்ட் அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் தான் எவ்ரி இயர் வி செலிப்ரேட் டுகெதர். அதை வந்து நம்ம கிளைண்ட்டோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுல தான் வழக்கமாக நாங்கள் வந்து இந்த லிமிடெட் எடிஷன் வில்லாஸ் அந்த மாதிரி டிசைன் வில்லா லான்ச் பண்ணுவோம். பட் இந்த டைமில் வி ஆர் லான்ச்சிங் பிளாட், அதுவும் சென்னை சிட்டிக்குள்ள. அண்ட் சென்னை சிட்டினா ஏர்போர்ட்லேருந்து 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துட்டு ப்ரூக் சைட் ரெசிடென்ஸ்க்குள்ள 1000 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி ரெண்டு விதமான சைஸஸில் நம்ம வந்து பிளாட் லான்ச் பண்ணுறோம். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் தான், 50 lakh 70 lakh இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து அந்த சிட்டிக்குள்ளே இருக்க லேண்டு. ஏன்னா வில்லா வந்து 1.7 crore, ஆனால் பிளாட் மட்டும் நீங்கள் வாங்கும்போது 50 lakh 70 lakh இந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு இது இஸ் த பெஸ்ட் டைம், லேண்ட் மட்டும் நீங்கள் வாங்குறதுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆஃபர் கிட்டத்தட்ட 30 lakh worth of offer benefits, நீங்க டிஸ்கவுண்ட் கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து 15 lakh price benefit ஆகும் எடுத்துக்கலாம் 15 இயர்ஸுக்கு, தென் வந்துட்டு 15 lakh worth of காரோட நீங்க வாங்க போறீங்க. அஸ் நான் சொன்ன மாதிரி நான் நிறைய கார் வச்சிருக்கேன் இந்தியாவில் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் 30 lakh டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். கூடவே உங்களுக்கு 15 இயர்ஸ்க்கான ரெண்டல், 15 இயர்ஸ்க்கான மெயின்டெனன்ஸ், அண்ட் 15 டேஸ்க்கான ஸ்டேகேஷன் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் விழாவில் அடுத்த 1 இயரில் எப்படினாலும் போய் வாடகை கொடுத்துருந்தாலும் 15 டேஸ் நீங்கள் ஏர்பிஎன்பியில் ஃப்ரீயாகவே தங்குற மாதிரியான ஒரு பேக்கேஜ்டு டீல் ஆஃபர் தான் இந்த சண்டே இந்த வாரம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் இப்போ வெக்கேஷனுக்கும் போவீங்க, போகும்போது இந்த சைட்டை பார்த்து நீங்கள் ஓகே பண்ணி லோன் டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஆஃபர் தான் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஸோ மக்களை நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த ஈவெண்ட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து மீட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வில்லா வாங்கணும்னு நிறைய ஐடியாலஜியில் இருந்தீங்க, ஆனால் வில்லா இன்னும் வாங்கலை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபரை விட்டுறாதீங்க. ஏன்னா 1 லட்சம் இல்லை 2 லட்சம் இல்லை கிட்டத்தட்ட 30 லட்சம் 15 lakhs ப்ரைஸ் ஆகும், 15 lakhs பெனிஃபிட்டாகவும் கிடைக்க போகுது. இல்லை நீங்கள் 30 lakh ப்ரைஸ் பெனிஃபிட்டாகவே எடுத்துக்க முடியும். அதுவும் நான் சொன்ன மாதிரி பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் இது கிடையாதுங்க, எந்த ப்ராஜெக்ட் சென்னை மதுரை கோயம்புத்தூர்ல நீங்க எந்த வில்லாஸ் எந்த ப்ராஜெக்ட் வாங்கினாலும் இது உங்களுக்கு அப்ளிகபிள், இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும்.
0: வாவ். சோ எஸ்
1: ஸோ இந்த ஆஃபரில் நான் சொன்ன மாதிரி இந்த பிளாட் லான்ச் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆனிவர்சரிக்காண்டி நம்ம லான்ச் பண்ண போகிற இந்த பிளாட்டிங் தான் இது. ஸோ அதனால் நீங்கள் பம்மலில் எங்கே இருக்குது இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரூக் சைட் வில்லாஸ் பம்மல் அனகாபுத்தூர் ரோட்டில் தான் இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது சென்னையில். அண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் பட்டாவோட அண்ட் ஆல் அப்ரூவல்ஸோடு நம்ம பண்ணி கொடுக்க போகிற லேண்டு தான் இந்த லேண்டு. அதனால் நீங்கள் இந்த லேண்டோட லான்ச்சையும் இந்த சண்டே அன்னைக்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ஜூன் மாதம் இதுதான் ஃபஸ்ட் வீக் பிகினிங், அண்ட் ரொம்ப கிராண்ட் இயராக உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கிராண்ட் இயராக ஆஃபர்ஸும் நம்ம பண்ணி கொடுக்க போறோம். சோ கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு இந்த சண்டே நீங்க வந்து மீட் பண்ணுங்க, மிஸ் பண்ணிராதீங்க. 30 lakh ரூபீஸ் பெனிஃபிட் சென்னை மதுரை கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எல்லா விலாஸ்க்கும், அண்ட் புதுசா லான்ச் பண்ண போற பிளாட்லயும் நீங்க வந்து இந்த சண்டே பார்க்கலாம் பார்க் ரீஜஸ் ஹோட்டல்ல.
0: சோ எஸ் அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. June 7 இந்த சண்டே காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணிக்குள்ளே விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111.
2: இன்னும்
3: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 1,29,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
2: Hey! இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
4: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
2: உனக்குன்னு அமைது பாரு.
4: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் டா.
5: m4marry.com where families find each other.
6: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த ஆனிவர்சரி சேல்ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakh ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் கான ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 இயர்ஸ் ஃப்ரீ ரெண்டல், டோட்டலா 30 lakhs வர்த் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்.
0: இந்த ஆனிவர்சரி செலிபிரேஷன் சேல்ஸ் ஈவென்ட் கமிங் சண்டே June 7th 10 AM to 10 PM at Park Ridges Hotel near Bushman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer miss panniradinga.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனச காணோம்.
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
13: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய், இல்ல மொத்தமா 30 லட்சம் ரூபாய் worth of discount ஓட உங்களுக்கு வில்லா கிடைக்க போகுது. அதாவது 15 லட்சம் ரூபாய், மேலும் 15 லட்சம் ரூபாய் worth of grand SUV கார். நீங்க வந்து இல்லங்க கார்லாம் எங்ககிட்ட இருக்குங்க அப்படின்னா டோட்டலா 30 லாக் ரூபீஸ் நீங்க டிஸ்கவுண்டா எடுத்துக்க முடியும் நீங்க வாங்க போற வில்லாக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க இவங்களுடைய 15th year anniversary celebration sale-ல நீங்க வில்லா புக் பண்றதுக்கு June 7th இந்த சண்டே காலையில 10 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ச்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். காலைல 10 மணிலிருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள எனி டைம் யூ கேன் விசிட். ஸோ அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. ஸோ இட்ஸ் நாட் அஸ் ஈஸி சிம்பிள் டிஸ்கவுண்ட், இது ஒரு ஹியூஜ் டிஸ்கவுண்ட் இது. ஸோ எல்லா வெல்லாக்கும் இது அப்ளிகபிளா?
2: கண்டிப்பா. அண்ட் இது நான் சொன்ன மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில எல்லா ப்ராஜெக்ட்ல நீங்க வாங்கினாலும், அதுவும் குறிப்பா வந்து நீங்க இப்ப சென்னையில ECR OMR எல்லாம் வாங்கணும்ன்ற ஐடியால இருந்தீங்கன்னா எப்பவுமே உங்க மைண்ட்ல இருக்கும் ஓ ப்ரைஸ் வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், நம்ம இப்போதைக்கு அது அங்க போய் வாங்க வேணாம் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன்னா ப்ரைஸ் இந்த மாதிரி ஆஃபர்ல வாங்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 30 லாக் வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கார்லாம் வேணாம் சார், நான் வந்து ஸ்ட்ரைட்டாவே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 லாக்ஸ் வரைக்கும் இதுல பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் அது குறிப்பா ECR இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, ஈவன் OMR இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, ஸ்ரீபெரும்புத்தூர், இந்த மாதிரி ஒவ்வொரு லொகேஷன்ல இருக்க ப்ராப்பர்ட்டிக்குமே இது வந்து உங்களுக்கு 100% அப்ளிகபிள் ஆயிரும். அண்ட் அதோட நான் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு பிக் ஆச்சரியக்குரிய டவுட் இருக்கும், க்வெஸ்டின் மார்க் இருக்கும், எப்படி இஸ் இட் பாசிபிள் நான் வந்து 30 லாக்ல உங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நான் வந்து பிப்ரவரி மாசம் வந்துட்டு ஐ திங்க் உங்களுக்கு ஆனிவர்சரி ஆஃபர் தெரியும் ஆக்சுவலா வந்துட்டு, அண்ட் நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி பேஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவு லட்சங்கள் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் பிப்ரவரி மாசத்துல அந்த வேலண்டைன் டே அப்போது வந்து. கிட்டத்தட்ட நான் அந்த டைம்ல 40 லட்சம் ரூபாய் ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஒரு சில கப்பல்ஸுக்கு, யங் 57, மீன் அவரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 58 to 64 வந்து கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆயிருந்துச்சு. வி ஆர் கிவன் அப் டு 40 லாக் டிஸ்கவுண்ட் வரையுமே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு VNCT வந்து 2000ல 2001ல 1997ல அப்ப வாங்கின லேண்ட், நிறைய லேண்ட்ஸ் 2010ல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி லேண்ட் அந்த டைம்ல வாங்கினதுனால இன்னைக்கு விழா அஃபோர்டபுள் டைம்ல கொடுக்க முடியும். இப்ப இதே இது OMR ஒரு ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்றோம், அந்த லேண்டே நாங்க வந்து 2 வருஷம் மட்டும் தான் வாங்கியிருந்தோம் அப்படின்னா பிரைஸ் பெனிஃபிட் இவ்வளவு நம்ம கெயின் கொடுக்க முடியாது ஆக்சுவலா. பட் தீஸ் ஆர் த லேண்ட் ஹஸ் பீன் பிக்ட் அப் பை VNCT ஐயா அண்ட் அவங்க சேர்மன் வந்துட்டு ஒரு கார்ல வந்து 1998ல ஆரம்பிச்சு 2005 வரைக்கும் வாங்கின லேண்டு. இன்னைக்கு லேண்ட் பிரைஸே வந்து நல்ல கெயின்ல இருக்கும் போது அதை வந்து அதை பெனிஃபிஷியலா கிளைண்ட்டுக்கும் VNCT-க்கும் ஒர்க் அவுட் அப்படி ஆகிற மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோம். இவ்வளோ ஆஃபர் கொடுத்தோம், வி ஆர் நாட் இன் அ லாஸ் கம்பெனி, வி ஆர் அ குட் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. அதனால இந்த கெயினை ஜென்யூனாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது இந்த கொஸ்டினை வந்து அந்த கன்சர்ன் எக்ஸிக்யூட்டிவ்ட்டே நீங்கள் கேளுங்க, சேல்ஸ் மேனேஜர் கேளுங்க, எப்படி சார் எனக்கு இந்த ஆஃபர் ஒர்க் அவுட் ஆகி வருதுன்ட்டு அவங்க டீட்டெயிலாக உங்களுக்கு இதை ஸ்கெச் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்ஸ் யூ ஹாப்பி, ஒன்ஸ் யூ பிலீவ், தென் யூ கேன் ப்ராசஸ் இது வந்துட்டு. அதனால அண்ட் VNCT ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ்னே வச்சுக்கோங்க இது வந்துட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் நிறைய லேண்ட் ப்ராஜெக்ட் தான் வரப்போது. ஏன்னா வில்லா மார்க்கெட் இஸ் பிகம் சோ டைட், என்ன ரீசெண்டா மீட் பண்ற எல்லா கிளைண்ட்டையும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், இனி அடுத்து வர காலங்கள்ல இன்னும் வரப்போற மாசங்கள் வருஷங்கள்ல வில்லாஸ் வந்து இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கிடைக்காது, இவ்வளவு ஈஸியாவும் கிடைக்காது. எப்படி மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் எல்லாம் வில்லா மார்க்கெட்ல இருந்து அப்பார்ட்மெண்ட் மூவ் ஆயிட்டு இருக்காங்களோ அது மாதிரி தான் இன்னைக்கு சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிஸ் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க, அண்டிவிட ஷேருக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. சோ லேண்ட் ஓனர்ஷிப்போட நீங்க வில்லா வாங்குறதுக்கு தீஸ் ஆர் த டேஸ் ஆர் லாஸ்ட் டேஸ்னே நான் சொல்லுவேன். அதை நீங்க ஈவெண்ட்ல மீட் பண்ணும்போது நான் எலாபரேட்டாவும் சொல்றேன் ஏன் இந்த ரீசன் அப்படின்ட்டு. அதனால லேண்ட் ஓனர்ஷிப்போட ஒரு ப்ராப்பர்ட்டி, ரெண்டல் சப்போர்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் மாதிரி கிடைக்கும், இல்ல 15 இயர்ஸ்க்கு ரெண்டல் அண்ட் 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கிடைக்கும் உங்களுக்கு. இதோட சேர்த்து 15 லட்சம் ரூபாய் பிரைஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் 15 லட்சம் ரூபாய் வர்த் ஆஃப் ஹூண்டாய் SUV கார் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறீங்க. கிரிட்டா ஹை அண்ட் மாடல் தான் அந்த மாடல் ஆக்சுவலா வந்துட்டு. அது மட்டும் இல்லாம வேற பிராண்ட்ஸ் நீங்க எடுத்து சூஸ் பண்ண சூஸ் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு இந்த காரே வேணாம் அப்படின்னா கூட ஒரு 15 லாக், ஸோ 15+50 30 லாக் நீங்க பிரைஸ் பெனிஃபிட்டோட உங்க வில்லாவை சென்னையில் வாங்க, கோயம்புத்தூர்ல வாங்க, மதுரையில் வாங்க. கூடவே நீங்க பிளாட்டிங் பாக்குறீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க, சென்னையில் உங்களுக்கான பிளாட்ஸ் ஆர் அவைலபிள் நவ் இன் தி சிட்டி லிமிட்.
1: வாவ். சோ எஸ், நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாரம் நடக்கிற ஈவெண்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. June 7th காலைல 10 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1.
0: The Evening Correct presented by
3: VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
0: Brought to you by
3: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges ne innum yeralamana offers.
4: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. Number VNCT Global 15 years in Dubai anniversary ke Chennai top 5 locations ana ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la in the anniversary sale la double offer oda unga villa va book panunga. In the 15 year celebration sale la neenga endha villa book pannalo 1 lakh illa 2 lakh illa mottham 15 lakh price discount koodave 15 lakh free grand SUV car, 15 years kana free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts
4: in the anniversary celebrations sales event coming Sunday June 7th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station la nadakkirukku. Call 054 767 3111, 054 767 3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss paniradinga.
0: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: எல்லா விஷயங்களும் உங்களுக்காக கிடைக்க போது. நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஜூன் 7 நீங்க இந்த ஆஃபர் அண்ட் பெனிஃபிட்ஸோட விழா புக் பண்றதுக்கு பர்ச்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜர்ஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்கள் வித் அன் அப்பாயின்மெண்ட். காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள எனி டைம் யூ கேன் விசிட். 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. Yes, welcome back. And Prabha, இப்போ வந்து புதுசா புத்தம் புதுசா பிளாட் லான்ச் பண்ணிட்டீங்களா சென்னை?
3: கீதா மேடம் நாகூசரனு கால் பண்ணி, ஹே பிரபா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போது, இந்த மாதிரி நம்ம புதுசா வந்து வில்லா பிளாட்ஸ் கொடுக்க போறோம், லேண்ட் PLOT, ஃப்ளாட்டு கிடையாது, அப்பார்ட்மெண்ட் கிடையாது, லேண்டு. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஓகே, நம்ம கோயம்புத்தூரில் தான் ஒயிட் இங்கிலீஷ் பங்களான் லேண்டு கொடுத்தோம். ஸோ இது எங்கே இந்த லேண்டு வரப்போகுதுன்னு கேட்கும்போது, அடுத்த சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, திஸ் அட் கிரேட் சென்னை கார்பரேஷன் ப்ரூக் சைட் ரெசிடென்ஸ்குள்ளே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச லொக்கேஷன். நான் நிறைய தடவை இன்டர்வியூவில் பேசியிருக்கேன், ஓகூட் வில்லா, ஸ்பிரிங்ஃபீல்டு வில்லா, ப்ரூக் சைட் வில்லான்னு சொல்லிட்டு. நம்ம ஏர்போர்ட்லேருந்து பம்மல் தாண்டி அனகாபுத்தூர் ரோட்டில் 2nd கட்டளை தண்டலம்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் இஸ் கால் தண்டலம், அனகாபுத்தூர் ஃப்ளைஓவர், இந்த குன்றத்தூர் ரோடு வரும் அங்கதான் உங்களுக்கு. ப்ராப்பர் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் டி நகர் நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம்லாம் ஒரு 45 மினிட்ஸ்ல போக முடியும். இந்த சைடு நீங்க போரூர் லொகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் நீங்க குயிக்காக ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல ஆல்ரெடி நாங்கள் வந்து 100 வில்லா கட்டியிருக்க ஒரு லொகேஷனுக்குள்ள இந்த பிளாட்டிங் கமிட்டி லான்ச் பண்றோம் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட், ரெண்டே ரெண்டு சைஸ் தான் அது வந்துட்டு. அண்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்க பிளாட் வாங்கலாம், 1500 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க பிளாட் வாங்கலாம். பேமெண்ட் பிளான் இருக்கு அண்ட் கம்ஃபர்டபுள் ஸ்கீம்ஸ் இருக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து 60 லேக்ஸ் வரும் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷனோட. 1500 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து 90 லேக் வரும் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷனோட அது வந்துட்டு. அண்ட் லேண்ட் ஓனர்ஷிப் பட்டா டாக்குமெண்ட் கம்ப்ளீட் காம்பவுண்ட் வால் கொடுத்து சிசிடிவி கொடுத்து உங்கள் லேண்டை சிட்டிக்குள்ளே வாங்கி வைக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு வில்லா வாங்கினீங்கன்னா, 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில், 1250 ஸ்கொயர் ஃபீட்ல வில்லா வாங்கினீங்கன்னா, இன்னைக்கு ரேட் வந்து 1.75 crore இது வந்துட்டு. அதுதான் நாங்கள் இன்னைக்கு ஆக்சுவலாக சேல் பண்ணுற வில்லாவோட ரேட். ஆனால் இங்கே நீங்கள் லேண்டாக மட்டும் வாங்கினீங்கன்னா, ஜஸ்ட் 60 லேக்ஸ்லேருந்து பெரிய பிளாட், 1500 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா, 90 லேக்ல நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து, நான் சொல்றது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ் எல்லாமே சேர்த்தே நீங்கள் லேண்டாக வாங்குறதுக்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு அப்ளிகபிளுங்க. அண்ட் இந்த பிளாட் வந்து அப்ளிகபிளுங்க. அண்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் மக்களே, இந்த ஆனிவர்சரி ஆஃபரில் கொடுக்குற இந்த 30 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் வந்து இந்த பிளாட்டுக்கு அப்ளிகபிள் வராது. ஏன்னா பிளாட்டோட ரேட்டே 60 லட்சம் ரூபா தான். அதில் 30 லட்சம் டிஸ்கவுண்ட் வாங்கிட்டீங்கன்னா நானே அந்த பிளாட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதனால ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஆனிவர்சரிக்கு விஎன்ஸ்டி குளோபல் வழக்கமாக வந்து நாங்கள் லிமிடெட் எடிஷன் வில்லாஸ்னு சொல்லி ஸ்பெஷலி designed villas every anniversary வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த வருஷம் வில்லா நான் சொல்லல, நான் சிட்டிக்குள்ள வந்து பிளாட்ஸ் ஆவே நீங்க லேண்ட் ஆவே வாங்க போறீங்க. நான் இதுக்கு போன லிங்க்ல சொன்னேன்ல, சென்னையில உங்களுக்கு வந்து வில்லாஸ் ஓடுறதுக்கு இனி குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லிட்டு. அதுல இந்த மாதிரி ரீசன்ஸ் தான், பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வில்லாஸ நீங்களே டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி இந்த லேண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் இமீடியட்டாக பண்ணுற அவசியம் இல்லை, 1.5 கோடி ஒரு இமீடியட்டாக லோன் போகணும் பண்ணலாம் அவசியம் இல்லை. லேண்டை வாங்கி வச்சுட்டு பொறுமையாக உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளோ அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனில் வில்லா கட்டுறதுக்கான ஃபெசிலிட்டி இதில் அவைலபிள் இருக்கும். ஸோ ப்ரூக் சைட் வில்லா பிளாட்ஸ் இந்த வாரம் சண்டே அன்னைக்கு முதல் முறையாக சென்னையில் விஎன்ஸ்டி குளோபல் லேண்டு பிளாட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ எத்தனை பேர் நீங்கள் வந்து லேண்ட் வாங்கணுன் இருக்கீங்களோ, ட்ரஸ்டட் டெவலப்பர்கிட்ட இருந்து ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட சென்னை சிட்டிக்குள்ளே, ஏன்னா தாம்பரம் தாண்டி இல்லை சோழிங்கநல்லூர் தாண்டி இல்லாட்டி வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி எங்கேயோ லேண்ட் வாங்காமல் ப்ராப்பர் சிட்டி ஏர்போர்ட்லேருந்து வெறும் 15 நிமிஷம் தான் உங்களுக்கு அதிகபட்சம் வரும். 7 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ஃப்ரம் ஏர்போர்ட் கரண்ட், அதாவது புது ஏர்போர்ட்லேருந்து, சாரி பழைய ஏர்போர்ட், இப்போ கரண்டாக மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கேருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டரில் 10 மினிட்ஸ் டிரைவில். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் இப்படி தான் சொல்லுவாங்க, 7 கிலோமீட்டர் 10 நிமிஷம் அப்புறம் பார்த்தா போயிட்டே கூகுள் பின்னே நான் கொடுக்கிறேன், 7 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ஏர்போர்ட்ல இருந்து இந்த சைட்டு. ஸோ லேண்டா வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஐடியாலஜினா கண்டிப்பா கால் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்க ப்ரூக் சைடு ரெசிடென்ஸ்ல வில்லாவா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்க வில்லா பக்கத்துலேயே இப்ப பிளாட் கிடைக்க போகுது. ஸோ உங்க வில்லாவை நாளைக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ ப்ரூக் சைட்ல வில்லா வாங்கின மக்களே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கால் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க. வில்லா வாங்குறவங்களுக்கு 30 lakhs worth of benefit offer discounts கிடைக்க போகுது இந்த ஆனிவர்சரியில. அண்ட் இந்த ஆனிவர்சரியில இந்த லிமிடெட் எடிஷன் பிளாட்ஸையும் நீங்க வந்து பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியான பிளாட் தான். அண்ட் இன்னும் சொல்லணும்னா இட்ஸ் ஒன்லி

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
3: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
6: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary கே சென்னை top 5 locations ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் and கோயம்புத்தூர் and மதுரையில இந்த anniversary sale ல double offer ஓட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 year celebration sale ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல, மொத்தம் 15 lakh price discount, கூடவே 15 lakh free grand SUV car, 15 years kana free maintenance, 15 years free rental, total are 30 lakhs worth offer and discounts.
7: In the anniversary celebrations sales event coming Sunday June 7th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer miss panniradinga.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கு. என்னதுங்க அந்த 30 லட்சம் ஆஃபர் தான் கண்ணுக்குள்ளே இருக்கு. அவர் சொன்ன மாதிரி பிளாட் வந்து 30 லட்சம் அப்படின்னா டக்குன்னு வாங்கி போட்டுடலாம், அந்த மாதிரி இல்லை. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், இந்த ஆஃபர் நீங்க கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆஃபர். ஸோ 15th ஆனிவர்சரியை முன்னிட்டு கிடைக்க போற இந்த பெனிஃபிட்டை நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு என்ன பண்ணுனா, June 7th இந்த சண்டே காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. ஏன் கண்ணுக்குள்ள மட்டும் இல்லை, நிறைய பேர் கண்ணுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி கால்ஸ் ரீசெண்ட் டைம்ல நான் பாக்குறேன். இவ்வளோ போன் கால்ஸ், 30 லேக் பிரைஸ் டிஸ்கவுண்ட்ங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க.
1: அமீரகத்துல கிடைக்காத ஒரு பிளஸிங். நாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க லான்ச் பண்ணும் போது மதுரையில சின்ன சின்ன வில்லாஸ் 11 லட்சம் 15 லட்சம் அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு விஎன் சிட்டில அப் டு 3.5 crore வரைக்கும் ஈஸியா வில்லாஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய கிளைண்ட் வந்து 5 வில்லா 8 வில்லா 10 வில்லா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல அவங்க எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட் இஸ் ஒவ்வொரு வருஷமும் அதோட லேர்னிங் க்ரோத் வந்து இட் இஸ் எம்மென்சிவ் க்ரோத் அண்ட் ப்ளஷர். நாங்கள் ஒவ்வொரு ரெசிஷன் பார்த்துருக்கோம், கோவிட் பார்த்துருக்கோம், இப்போ ரீசெண்டாக வார் டைம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு தடவையும் அதோட அந்த அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணி கிளைண்ட்டோட அந்த நாலேஜை எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து, ஏன்னா நாங்கள் இனிஷியலாக கொடுத்த வில்லாஸ் அண்ட் நாட் 2 grand villas அண்ட் நாட் அ ஒரு ஒரு நிறைய லேர்னிங் கவர்ல இருந்துச்சு வந்துட்டு. அண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெக் வைஸ், டிசைன் வைஸ் வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் கொடுக்குற எவ்வளோ விலாஸ் எவ்வளோ டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட் மெனக்கட்டு உட்காந்து சொல்லுவாங்க. அண்ட் ஈவன் போன 2 weeks முன்னாடி கூட ஒரு கிளைண்ட், லாஸ்ட் வீக் ஒரு கிளைண்ட், இந்த மாதிரி கார் பார்க்கிங் இருக்கலாம், இந்த மாதிரி டிசைன் இருக்கலான்ட்டு. ஸோ அதை அதை லேர்னிங்ஸ் எடுத்து எடுத்து எடுத்து டெவலப் பண்ணி தான் ஃபீட்பேக்ஸ் ஆன் ஈவன் ரீஃபண்ட்ஸில், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோன்ஸில், கஸ்டமைசேஷன்ஸில், ஒவ்வொரு இதுலையும் அந்த ஃபீட்பேக்கை எடுத்து அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் அதுலேருந்து கரெக்டிவ் மெஷர்ஸில் தான் விஎன்சிடி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியா அமீரத்ல இருக்கு. அண்ட் க்ளோஸ் டு 4000 கிளைண்ட்ஸ் வி ஹாவ் வில்லாஸ் மட்டுமே. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் மும்பை, ஹைதராபாத் எல்லாத்துலயும் சேர்த்து அமீரத்ல எடுத்திருக்கவங்க நான் கிட்டத்தட்ட 4000 பேர் விஎன்சிடி கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அண்ட் அது போக வந்து நம்மளோட லிசனர்ஸ் வந்துட்டு நிறைய கால் பண்ணி விஷ் பண்ணுற லிசனர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆனிவர்சரி டைமில் ஐ வாண்ட் டு பி தேங்க்ஃபுல் அண்ட் ஸோ மச் தேங்க்யூ. நீங்கள் கொடுத்த இந்த கைடன்ஸ்க்கும் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் வி ஃபீல் மோர் ரெஸ்பான்சிபிள் ஆல்சோ. அண்ட் ஏன்னா அதனால தான் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக லோன் மேலே ஆர்கனைஸ் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டியோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன், லீகல் சைடில் இருக்க கிளாரிஃபிகேஷன் ஆர்கனைஸ் பண்ணுறோம். இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தவிர கிளைண்ட்ஸ்க்கான எண்ட் யூஸிங்காக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் சும்மா வந்து தேங்க்யூங்க தேங்க்யூன்னு வாயில மட்டும் சொல்லிட்டு போகாம அது ஒரு தேங்க்ஸ் கிவிங்கா ஒரு பெனிஃபிட்டா ரீச் ஆகணுக்காண்டி தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் பெனிஃபிட்ஸா உங்களுக்காண்டி ஒர்க் பண்ணிருக்கோம். நிறைய கிளைண்ட் இந்த மாசம் எக்ஸாம்ஸ் முடிச்சு July 1st நீங்க ஊர் போவீங்க, போயும்போது இந்த இந்த ஆஃபர் பெனிஃபிட்ல இந்த இதில் புக் பண்ணி போய் சைட்டை போய் பாருங்க. ஆக்சுவலா வந்துட்டு எல்லா சைட்டும் டாப் எலீட்டான ஒரு சைட். சென்னை ECR OMR நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா இன்னைக்கு தர யூனிட்ஸ் ஆர் அவைலபிள் இன் பாம் ஷோர் ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல பீச் புலவார்டு ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல OMR இருக்க ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல சென்னை சிட்டியில் மித்த ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வில்லாஸாக இருக்கலாம், ஈவன் மதுரையில் இருக்கக்கூடிய வில்லாஸாக இருக்கலாம். இந்த ஒரு ப்ரீமியம் ஆஃபர் ஜஸ்ட் 15 lakhs கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் 15 lakhs வர்த் ஆஃப் கார் ஆர் இன்டீரியர்ஸ் ஆர் உங்களுக்கு 1 bedroom, அந்த ரிமைனிங் 15 lakh உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஆஃபர் எடுத்துக்க முடியும். இல்லை சார் எனக்கு அந்த 15 lakh சேர்த்து ப்ரைஸ்லேயே பெனிஃபிட் பண்ணுங்கன்னா ஆப்வியஸ்லி வி ரெடி டு டூ தட் பெனிஃபிட். இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு கிளியரன்ஸ், ஒரு ஒரு கிளியரன்ஸ் சேல் ஆர் ஐ கேன் கால் இட் அஸ் அ தேங்க்ஸ் கிவிங் சேல் ஆர் ஆனிவர்சரிக்குரிய ப்ரீமியம் பெனிஃபிட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆனிவர்சரிக்கு ஒரு ரிமெம்பரபிளாக தான் இந்த VN Cities சென்னை சிட்டிக்குள்ளே லேண்ட் கொடுக்க போகிறாங்க. ப்ராப்பர் சிட்டி கார்பரேஷனுங்க, CMDAO இல்லாட்டி வந்து DTCPO கிடையாது, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்ல. அண்ட் அந்த மாதிரியான ஒரு ஹாட் லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் லேண்ட் ப்ராஜெக்ட் இதுதான், பிளாட் ப்ராஜெக்ட். அதனால அந்த லேண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் இந்த சண்டே அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க அண்ட் கால் பண்ணுங்க. அண்ட் பிளாட்ஸ் வாங்கினாலும் இந்த ஆஃபர்ல உங்க வில்லா புக் பண்ணாலும் இந்த ஆனிவர்சரி சேல மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க.
0: Thank you so much, Prabha. Thanks for the one hour and Adhe Madri, all the very best for the event.
1: Thank you. Thank you.
0: And you guys, miss panadhinga. Ivlo offers and benefits oda unga villa book pandrathukku June 7th thedi kaalla 10 manil irundhu raathri 10 manikulla visit pannunga Bergman Metro Station pakkathula irukkudiya Park Ridges Hotel with an appointment. Appointment kana number 0547673111. I repeat, 0547673111. ஓகே, நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, this is your RJ Nivedha signing off. Take it out. Good night.
2: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary க்கு தமிழ்நாடு டாப் லொகேஷன்ஸ்ல வில்லா பிளாட்ஸ் லான்ச் பண்றாங்க. Meet VNCT team at Tree Launch, June 7th Sunday at Park Ridges Hotel near Butchmon.
3: Brought to you by
2: Annathangam Golden Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. இன்னும் ஏராளமான offers.
4: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: சமூக வலைதளங்கள் மூலம் மக்களை சந்தித்து கருத்துக்களை பகிர்கின்றேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாளை நண்பகல் 12 மணி அளவில் சமூக வலைதளம் மூலம் உங்களை சந்திக்கின்றேன் என்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். உங்களை சந்தித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் மனம் திறந்து உரையாடவும் ஆவலுடன் உள்ளேன் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர் நாளைய தினம் புதிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்துறையில் மொத்தம் 18 டிஸ்குகள் மாயமாகியுள்ளதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மாயமான ஹார்ட் டிஸ்குகள் பெங்களூருவில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அழிக்கப்பட்ட தரவுகளை மீட்க முடியும் என்றும் அவர் கூறினார். ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக் கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், மின்துறை தலைமை அலுவலகத்தில் முக்கிய விவரங்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் வருகின்றன. தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக் கொள்ள வேண்டும். நடு இரவில் திருடர்கள் வந்து திருட இது என்ன? மந்தையில் இருக்கும் ஆடா? கண்டிப்பாக இந்த திருட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம், யாரையோ காப்பாற்றும் சதி இருக்கின்றது என உறுதியாக சொல்லலாம் என்று இபிஎஸ் தெரிவித்தார். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகளை திருடியவர்கள் யார் என்பது தொடர்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கான காரணம் என்ன? ஊழல்களுக்கான ஆதாரங்களை அழிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்யப்பட்டதா என்றும் அவர் கேட்டுள்ளார். காங்கிரஸ் பங்கேற்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. டெல்லியில் வரும் ஜூன் 8 தேதி இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் பங்கேற்கும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு பின் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைமை தெரிவித்துள்ளது. திமுகவை பொறுத்தவரை நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு, அவசரமாக தேர்தல் நேரத்தில் திணிக்கப்பட்ட SIR, தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு சட்டம், FCRA சட்டத்திருத்தம் உள்ளிட்ட ஜனநாயகத்துக்கும் மதச்சார்பின்மைக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான அனைத்துக்கும் தொடக்க முதலே முதல் அரசியல் இயக்கமாக துணிச்சலுடன் எதிர்த்து நின்றது. அதற்கான நடவடிக்கைகளை ஜனநாயக ரீதியில் நாடாளுமன்றத்திலும், ஆட்சியில் இருந்த நேரத்தில் சட்டமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும், உரிய நேரத்தில் நீதிமன்றங்களிலும் எடுத்து வைத்து வாதாடியும் போராடியும் வந்திருக்கின்றது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்காத அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சினைகளில் திமுக என்றைக்கும் குரல் கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: கேரள மாநிலத்தின் கடன் 5.07 லட்சம் கோடி என்று இன்று வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அத்துடன் கடன் அல்லாத நிலுவை பொறுப்புகள் 48,733 கோடி என்றும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி பொறுப்பை ஏற்றது. முதல்வராக VD சதீசன் பொறுப்பேற்றார். முதல்வரான பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநிலத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என அறிவித்தார். அதன்படி நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை கேரள சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. கேரள மாநிலத்தின் மொத்த பொதுக்கடன் 5.07 லட்சம் கோடி. மாநிலத்தின் வருவாயில் 77% சம்பளம், ஓய்வூதியம், வட்டி செலுத்துதல் போன்றவற்றுக்கே செலவிடப்படுகின்றது. இதனால் வளர்ச்சிப் பணிகளுக்கான நிதி மிகவும் குறைந்துவிட்டது. மாநிலம் மிக அதிக அளவிலான நிதி பற்றாக்குறையை சந்தித்து வருகின்றது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக மூலதன செலவினங்கள் நாட்டின் மிக குறைந்த அளவாகவே நீடிக்கின்றது. இது மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.3% மட்டுமே. அத்துடன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண நிலுவைகள் உட்பட மொத்தம் 48,733 கோடி அளவுக்கு நிலுவை பொறுப்புகளை புதிய அரசு ஏற்றுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் ஓராண்டு காலம் கூட பதவியில் நீடிக்க மாட்டார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார். மேலும் மோடி அரசு நிறுவன ரீதியான கிளர்ச்சியை எதிர்கொண்டு வருவதாகவும் இதுகுறித்த உள் விவரங்கள் தமக்கு கிடைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற ஆதிவாசி காங்கிரஸ் நிகழ்ச்சியில் பேசிய ராகுல்காந்தி, இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பு என்பது சர்வதேச பொருளாதார அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளும் ஓர் அதிர்வு தாங்கியாக செயற்பட்டது. அந்த அமைப்பை பாஜக அகற்றிவிட்டது. இதனால் நாடு ஒரு பொருளாதார சுனாமியை எதிர்கொள்ள நேரிடலாம் என அவர் தெரிவித்தார். வாழ்நாளில் நீங்கள் இதுவரை கண்டிராத மிக கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியை இந்தியா சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்தார்.
4: இலங்கை செய்திகள்.
3: ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றிற்கு செலுத்தப்படவிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை இணைய மோசடியாளர்களின் கைக்கு சென்றமை தொடர்பான பொது திரை செய்தியின் அறிக்கை அரசாங்க நிதி பற்றிய பாராளுமன்ற குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழு இன்று கூடிய போது அந்த அறிக்கையை அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதன் தலைவர் ஹர்ஷ் டி சில்வா தெரிவித்தார். இந்த அறிக்கையை பரிசீலித்து அடுத்த வாரம் இது தொடர்பாக நிதி செயலாளர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ் டி சில்வா மேலும் கூறினார். பொது திரை செய்தியினால் இந்த அறிக்கை அரசாங்க நிதி பற்றிய பாராளுமன்ற குழுவின் தலைவர் ஹர்ஷ் டி சில்வாவின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் அதனை பொறுப்பேற்க மறுத்து நேற்று திருப்பி அனுப்பியிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த அறிக்கையை தனது வீட்டிற்கு அல்லாமல் பாராளுமன்றத்துக்கே சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி அவர் அதனை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹிஜ்ரி புத்தாண்டை முன்னிட்டு ஜூன் 15 திங்கட்கிழமையை துபாயில் உள்ள அனைத்து பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு தனியார் ஆரம்ப குழந்தைகள் கல்வி மையங்களுக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவித்துள்ளதாக துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. KHDA வெளியிட்ட அறிக்கையின்படி கல்வி நிறுவனங்களின் வழக்கமான செயற்பாடுகள் ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் தொடங்கும். இதற்கு முன்னர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டாட்சி அரசாங்க மனிதவள ஆணையமும் மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகமும் ஜூன் 15 கூட்டாட்சி அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கான அதிகாரப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவித்திருந்தன. இதனால் ஹிஜ்ரி புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் துறையினருக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரே நாளில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது.
4: உலகச் செய்திகள்.
3: இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான கடைசி வாய்ப்பு இதுவே என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு வாஷிங்டனில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது தொடர்பான உடன்படிக்கை குறித்து இன்று கருத்து தெரிவித்த அவர், இது முழுமையான மற்றும் இறுதியான போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான கடைசி வாய்ப்பாக இருப்பதாக கூறினார். 4வது சுற்று பேச்சுவார்த்தையின் முடிவுகளும் அதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட அறிக்கையும் லெபனானுக்கு மிகவும் முக்கியமான சாதகமான அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக அவர் கூறினார். அவை இறுதியான முழுமையான போர் நிறுத்தத்தை நோக்கிச் செல்லும் கடைசி வாய்ப்பாகும் என்றார். இதற்கு நேர்மறையான பதிலை வழங்க தவறினால் அதற்கான பொறுப்பை ஒவ்வொரு தரப்பும் ஏற்க வேண்டியிருக்கும் என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முழுமையான போர் நிறுத்தம் மற்றும் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறுவதே தங்களின் முக்கிய கோரிக்கை என்று ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் தெற்கு லெபனானை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லாவின் தலைவர் நயீம் காசிம் தெரிவித்தார். மத்திய கிழக்கு போரில் தீர்மானமான அடியை சந்தித்த பிறகு ஈரானியர்களிடையே பிளவை விதைக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சிப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி குற்றம் சாட்டியுள்ளார். தீய எதிரி பொதுமக்களிடையே சந்தேகம், விரக்தி, பயம், அவநம்பிக்கை மற்றும் பிளவு ஆகியவற்றின் விதைகளை விதைக்க முயல்வதாக அவர் எழுத்துப்பூர்வ செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்த தீய நோக்கங்களை எதிர்கொள்ளும் போது ஒவ்வொருவரும் உறுதியுடனும் ஆழ்ந்த பார்வையுடனும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி அவர்களின் தீய சக்தியை முறியடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
4: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Star of the Month. Singer SPB.

ஹலோ ஹலோ ஹலோ, எயிட் சிக்ஸ்டீன் ஆன் த கிளாக் அண்ட் வெல்கம் பேக் டு அன்புடன் நான். அண்ட் 4ஆம் தேதி ஜூன் மாதம், இந்த மாதம் ஆரம்பித்து 4ஆவது நாள் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இந்த ஷோ முடியும் போது இந்த டேவும் முடிஞ்சிடும். வெல்கம் பேக் கைஸ் அண்ட் நார்ஜி பிராவோ அண்ட் யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஸோ தினம் தினம் ஒவ்வொரு டாபிக் எடுத்து இன்டெப்த்தாக ரிலேஷன்ஷிப் பற்றியும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில லேட்டஸ்ட்டான ஒரு சில பிரச்சனைகள், அந்த மக்கள் வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை பற்றிலாம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் புதுசாக இன்னொரு டைமென்ஷனில் பேசுகிறது நம்ம ஸ்டைல். ஸோ இன்றைக்கி ஒரு வேளை இன்றைக்கி வந்து எதை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ நான் சொல்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா, இந்த ஷோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்பாடா, நம்மளை பற்றி பேசுகிறதுக்கும் ஒருத்தர் இருக்காண்டா, என் ஃபீலிங்ஸை புரிஞ்சு ஒருத்தர் ரேடியோவில் பேசுகிறான் பாரு அப்படின்னு உங்களுக்கே தோணும். அது என்னென்னா, நீங்கள் ஒருத்தரை காதலிச்சிருக்கலாம். ஆப்வியஸ்லி காதலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு நீங்கள் இப்போ ஸ்டில் காதலிச்சுட்டு அந்த காதல் பிரேக்கப் ஆகி அண்ட் ஒரு பாயிண்டில் நீங்கள் இன்னொருத்தர் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம மூளை வந்து எப்படி தெரியுமா, இன்ஃபேக்ட் உங்களுக்கு கல்யாணம் கூட இருக்கலாம், ஆனால் நம்ம மூளை என்ன சொல்லுன்னா, ஒரு சில நல்ல விஷயங்களை தேவையே இல்லாத நேரத்தில் ஃப்ளாஷ்பேக்காக போட்டு காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு அந்த சிச்சுவேஷனும் பல ரீசன்ஸால் அதை வந்து முன்னாடி கொண்டு போக முடியாமல் அது வந்து அவங்ககிட்டருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமும் ஒரு வேளை அவங்கள அவங்களுடைய நினைவுகளோ அவங்களுடைய அவங்கள மறக்க முடியாத ஒரு சில காரியங்களோ உங்கள் மைண்டுக்குள்ளே அப்பப்போ வந்து போகுது, அவங்களுடைய நினைவுகள் அப்பப்போ வந்து போகுது அப்படின்னா எதனால் அது நடக்குது, இதுக்கெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடர்னாக சைக்காலஜியும் சயின்ஸும் இதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். ஏன்னா இப்போ பொதுவாகவே நம்ம ஒருத்தரை காதலிக்கிறோம் அண்டு அந்த நேரத்தில் நமக்கு ப்ரீவியஸ் லைஃப்பில் இருந்தால் யாராவது ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்தாலே நம்ம உடனே வந்து அது எப்படின்னா ரொம்ப ஒரு தப்பான விஷயமா நம்ம இன்றைக்குமே அதை கன்சிடர் பண்ணுவோம், விச் இஸ் ட்ரூ. ஆனால் நம்ம மூளையோ நம்ம மனசோ நமக்கு எந்த விஷயத்தை போட்டு காட்டணும் அப்படின்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது, கரெக்டாக. பட் இந்த பிஹேவியர் எதனால் உருவாகுது, இதை பற்றிலாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் எப்படின்னா ஒரு லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியாமல் அதே அந்த நினப்போடைய அந்த டுவெல்லிங் இன் பெயின் அப்படின்வாங்க, அதுலேயே மூழ்கி. ஏன்னா இப்போ இந்த நிறைய லவ் படத்தில் ஹீரோ ஹீரோயின் சூப்பராக லவ் பண்ணிட்டு கடைசியில் அவங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இல்லை, ஹீரோ வந்து ஹீரோயினை நினச்சி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த சோகத்திலே இருந்து நம்ம ஒரு மாதிரி அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணியோ இல்லை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதே ப்ரொவைடட் அது ஒரு நல்ல காதலாக இருக்கிற பட்சத்தில் அதுக்குண்டான வழிங்கிறது இருந்த தீரும். ஆனால் இன்றைக்கி ஒரு சல்லடையில் செழித்து பார்த்தா கூட நல்ல காதல் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நல்லது எப்பவுமே உலகத்தில் கம்மி தான், கொஞ்சம் மோசமானது கொஞ்சம் ஓட்ட ஓடசல் இதுதான் ஜாஸ்தி. நீங்கள் காதலிச்சவங்க ஒருவேளை டாக்ஸிக்காவோ இல்லை கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமையோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு செட் ஆகாமல் ரொம்ப மோசமான ஒரு ஆளை இருக்கிற பட்சத்தில் கூட அவங்கள பிரியறது தான் உங்களுடைய பீஸுக்கு ஒரே வழி அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து பிரிஞ்சு வந்ததும் கொஞ்ச நாள் கழித்து அப்படி இருக்கிறவங்கள கூட அவங்க மனசு வந்து மறக்க விடாமல் ஒரு சில விஷயங்களை வந்து போட்டு காட்டுது, அவங்கள மறக்க விடாமல் ஒரு சில எபிசோட்ஸை மட்டும் வந்து மனசுக்குள்ளே அழியாமல் பாதுகாத்து வச்சுருக்கே. அது ஏன் உங்களுக்கு அவங்கள நினப்பு வருது? வை ஆர் யூ ஸோ ஒப்சஸ்ட் வித் ஹிம் ஆர் ஹர்? அதான் நீ பேசலாம் அப்படின்னு இருக்கோம். நிறைய பேர் இருக்குது, இது பேர் அட்டாச்மெண்ட், ட்ராமா பாண்டிங், இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ரூமினேஷன் ஒரு செம்மையாக ஒரு பேர் ஒன்று இருக்குது, இந்த ரெப்பட்டேட்டிவ் திங்கிங் இருக்குல்ல அது வந்து ரூமினேஷன். இது வந்து பிரேக்கப் ஆன புதுசில் ஒரு சில பேருக்கு வந்து அந்த நம்ம தான் முடிவெடுத்திருப்போம் வேண்டாம் அப்படின்னு, இல்லாட்டினா எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க முடிவெடுத்திருப்பாங்க வேண்டாம் இது இதுக்கு மேலே செட் ஆகாது அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக நல்ல விஷயங்கள், அதாவது நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற நல்ல மெமரிஸை மட்டும் போட்டு காட்டுறது, அப்புறம் இது வந்து ஒரு பிஹேவியரல் அடிக்ஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் இந்த லாஸ் ப்ராசஸிங்னு ஒன்று ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் தமிழாக்கம் இருக்குது. இதெல்லாம் ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் கோத்ரூ பண்ணி அதிலிருந்தெல்லாம் வெளியில் வந்து அழகாக செம்மையாக அப்படியே லியோவில் வர பார்த்திபன் மாதிரி உங்கள் குடும்பத்தோட ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டுருக்கலாம். இதை நீங்கள் கேட்குறப்போ அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருந்தது பாஷ், ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக நினச்சி சந்தோஷப்பட்டீங்கன்னா அதோட செம மேட்டர் வேறு எதுவுமே இல்லை ரைட் நவ் அட் திஸ் மொமெண்ட். பட் இன்றைக்கி இதை தான் பேச போகிறோம். ஒருவேளை
நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் காதலித்தவங்க, நல்லவங்களோ இல்லை கெட்டவங்களோ, பட் ஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்கள் வாழ்க்கை உங்கள் அப்பப்போ அவங்கள பற்றின விஷயங்களை வந்து போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு அவங்களுடைய நினப்பு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கு ரீசன்ஸ் என்ன? ஆப்வியஸ்லி இது கம்ப்ளீட்டாக இது வந்து கெட்ரிட் பண்ணணும், பட் எப்படி பண்ணலாம் பேசுவோம் இன்றைக்கி. என்ன நம் ப்ராபோவா அண்ட் சாத ப்ராபோவில் அன்புடன் நான் ஆல்ரெடி ப்ராபோ வந்து 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ரைட் நவ் எஸ்பிபி வாய்ஸில் செம்மையாக ஒரு பாட்டு வருது ஏழாம் அறிவிலிருந்து. And this is 89.4 Thumb FM.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
1: இன்னும்
0: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் FM தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

நிறைய வாட்ஸ்அப் மெசேஜாக வந்து கூஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஒருவேளை பயங்கரமாக காதல் பண்ணி ஏதோ ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார்ல, ஆத்திராத்திரமாக காதலிச்சேன் அப்படின்னு வரல. ஸோ அப்படி நீங்கள் ஆத்திராத்திரமாகவும் இல்லை ஆத்மார்த்தமாகவும் எப்படி காதலிச்சிருந்தாலும் ஒரு பாயிண்டில் உங்கள் ட்ராக் வேறு அவங்க ட்ராக் வேறு அப்படின்னு பிரேக்கப் ஆனதுக்கப்புறமா பிரிஞ்சதுக்கப்புறமா அவங்கள பற்றின நினப்பு வந்து உங்கள் மைண்டில் இருந்து நீங்கவே இல்லை. அப்பப்போ அவங்கள நீங்களும் அவங்களும் ஒன்றா இருந்த ஜாலியாக சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருந்த அந்த நினைவுகள்லாம் அப்பப்போ மனசுக்குள்ளே வந்து வந்து போகுதுன்னா என்ன ரீசனாக இருக்கும்? அதை தான் வந்து இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். இப்போ ப்ரொவைடட் நீங்கள் சூப்பரான ஒரு உங்கள் கதை வந்து உலகத்திலே உங்களை மாதிரி ஒரு ரோமியோ ஜூலியட் யாரும் கிடையாது, சரியான ஒரு லவ், ஆனால் லவ்னா லவ் அப்படி ஒரு லவ், பட் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் பிரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நல்லவங்க, நீங்களும் பயங்கர நல்லவர், ஸோ அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க வந்து ஒரு டாக்ஸிக்கான ஆள் கிடையாது, இந்த மாதிரியான சமயங்களில் ஓகே நம்ம வந்து ஒத்துக்கலாம் அவங்களுடைய நினைப்பு வர்றது அதெல்லாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் அதிகமாக சண்டை போட்டு ஒரு ஒரு ஒரு நிம்மதியை இழந்து நிம்மதியாக இல்லாத ஒரு காதலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமும் அந்த ஆள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னா அது ஏன், இதுக்கு பேர் இது என்ன, இதுதான் வந்து இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நினச்சேன். நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஐ திங்க் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மூளையை வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி இமேஜின் பண்ணிப்போம், சரியா? ஒரு வீடியோ கேம் நினச்சிங்க, சரி? ஒரு கேமில் அந்த கடைசி லெவல் போயிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், கரெக்டாக? அது வந்து ஒரு ரிவார்ட். தோத்துட்டிங்கன்னா திரும்ப முதல்ல இருந்து வரணும். ஸோ இதே இந்த ரிவார்ட் உங்கள் வாழ்க்கையில் ரேண்டமான இடத்துலேருந்து வருது அப்படின்னா, அதாவது சில பேர் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில நேரம் ஓகேன்னுவான், சில நேரம் நாட் ஓகேன்னுவான், சில நேரம் வந்து லாஸ்ட் மினிட் பிளானை கேன்சல் பண்ணுவானுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சில இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் இதுக்கு பேர் தான் வந்து இன்டர்மிட்டன்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்வாங்க. ஒரு நாள் அதாவது மிக்ஸ்டு சிக்னல்ஸ், ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்னு இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இப்போது இது எல்லாத்துக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குமான்னு தெரியல, பட் சொல்கிறேன் இருக்கிறவங்களுக்கு புரியும், இல்லாதவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அந்த பொண்ணு வந்து பொண்ணோ இல்லை பையனோ, ஓகே உங்கள் பார்ட்னர் வந்து பயங்கரமாக இருந்திருக்கலாம், காலங்காத்தில் எந்திரிச்சு தான் ஐ லவ் யூ சொல்கிறது, அதுக்கப்புறம் பயங்கரமாக, ஆனால் திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் உங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு பயங்கர டிஸ்கனெக்ஷன் இருக்கும். இது என்றைக்காவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்கிற காதல் வந்து எப்படின்னா இந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்க இந்த அவ்வளோ பலம் இல்லாத ஒரு பாலத்து மூலமாக கடக்கிற மாதிரி எப்போ வேணால் அந்த விழும், அந்த மாதிரி அந்த விழுந்துடும் ஒரு பாயிண்டில். இப்படி உங்களை ட்ரீட் பண்ண ஆளை கூட ஒரு வேளை ஒரு சில நேரங்களில் உங்கள் மூளை வந்து மறக்க விடாது. இது எதுக்கு? அதான் அது இப்போ தான் இந்த ரிவார்ட் சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரேன். ஸோ அதனால் இன்றைக்கி இது நல்லா இல்லை, இன்றைக்கி இந்த டிஸ்கனெக்ஷனை ஃபீல் பண்ணுற நீங்கள் நாளைக்கு வந்து நேற்றுக்கு செம்மையாக இருந்தது நம்ம பேசினது, அதே மாதிரி நாளைக்கு நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குமா? ஸோ இப்போ உங்களுக்கு இவங்க வந்து இந்த மிக்ஸ்டு சிக்னல் கொடுக்கறதுனால ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த எஸ்ஆர்னோன்னு உங்களை வந்து இழுத்தடிக்கிறதுனால இன்றைக்கி எஸ் சொல்கிறவங்க நாளைக்கு நோ சொல்லுவாங்க, நாளைக்கு மறுபடியும் நாளானே எஸ் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களுடைய போக்குக்கு உங்களுக்கு இழுன்னு இழுக்கிறாங்களா? அவங்க எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஜாலியாக இருக்குது, எப்போல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலையோ அப்போல்லாம் உங்களுக்கு சோகமாக இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக இப்படி ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டான ரிலேஷன்ஷிப்பில் நிம்மதியோ இல்லை ஃப்யூச்சரோ இருக்காது, எதிர்பார்க்கவும் முடியாது. வெரி சாரி, இப்படி யாராவது இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இது இதே ஏதோ ஒரு பாயிண்டில் இது வந்து உடஞ்சிரும், இந்த இது காதலே கிடையாது ஆக்சுவலி, ஏதோ ஒரு பாயிண்டில் நின்றுடும். ஆனாலுமே இந்த மறுமுனையில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அந்த இன்னொரு ஆளை வந்து அப்பப்போ ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். சைக்காலஜிக்கலி வந்து இந்த அன்பிரடிக்டபிள் ரிவார்ட்லாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருவான். இது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு சீட்டாட்டத்துக்கு போய் இன்றைக்கி தோக்குறீங்க, நாளைக்கு ஜெயிக்கிறீங்க, இன்றைக்கி தோத்தீங்கன்னா நாளைக்கு ஜெயிப்போம், நாளைக்கு ஜெயிச்சிட்டா அப்போ இன்னொரு வாட்டி விளாடுவோம் அப்படின்னு ஆடி போய் மறுபடியும் ஒரு நாள் ஜெயிக்கிறது, இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம் நாளைக்கு மறுபடியும் ஜெயிப்போம், அப்புறம் நாளைக்கு போய் தோக்குறது, இது நிற்கவே நிற்காது இந்த பழக்கம்.
இந்த மாதிரி யாராவது உங்கள் லைஃப்பில் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா, டெல் தெம் டு ரன், ஜஸ்ட் ரன். ஓகே ஓகே, வந்து நல்ல ஒரு பாட்டு வருது, கேளுங்க. அப்படியே நம்ம பேசுவோம், நம்ம ஜாலியாக இருக்கும் பாட்டு கேளுங்க, எல்லா பாட்டும் உங்களுக்கு தான். ப்ராவோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கேட்குற பாட்டு இது.

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: எஸ்பிபி அவருடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம்.
1: தேவிஸ்ரீ பிரசாத் இருந்தார் ரெக்கார்டிங்ல, எக்ஸாக்டா ஒரு 3-3-10 அந்த மாதிரி வந்திருந்தாரு. ரெண்டு மாடி ஏறி அந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடிட்டு ஹி வாஸ் பேக் இன் த கார் பை 3:30.
2: எனி எமோஷன்ஸ் யூ டேக் தேர் இஸ் பாலசாத்.
3: சரணம் முடிஞ்சு நான் ஒரு லீட் எடுத்தேன். இன்னும் என்ன செய்ய போகிறாய் சிவமணி?
4: சங்கீதமேகம் கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான் நல்லிசையால் மின்குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் என்று எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ் பி பி யின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
6: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
7: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
8: ஹலோ, ஆரி இல்ல புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
9: 24 hours restaurant, world famous chicken 65 கண்டுபிடிச்சதும் இவங்கதான். 75 years of legacy இப்ப UAE ல வந்தாச்சு. ஒரிஜினல் chicken 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி and flaky மெட்ராஸ் பரோட்டாஸ் ਨੇ திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் near பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
10: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
11: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
12: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
13: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
14: நடுவில் 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும்
15: The Evening Correct, presented by
16: VNCT Global. 15 years anniversary க்கு தமிழ்நாடு டாப் லொகேஷன்ஸ்ல வில்லா பிளாட்ஸ் லான்ச் பண்றாங்க. மீட் VNCT டீம் அட் ட்ரீ லான்ச் ஜூன் 7th சண்டே அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புட்ச்மான்.
15: Brought to you by
16: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 and 18 carat jewelry making charges ன இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ்.
15: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

ரிலேஷன்ஷிப்பில், ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இட்ஸ் வெரி பாப்புலர். ஸ்டாக்கிங்குங்கிறது என்னப்பா இது புது புது வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸ்டாக்கிங்குங்கிறது புது வார்த்தையெல்லாம் கிடையாது. வார்த்தை ஓகே ஒத்துக்கிறேன், வார்த்தை வேணால் புதுசாக இருக்கலாம், பட்

0: போய் அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே படிக்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், இதெல்லாத்தையும் நோட் ஓடுவார்ல. இதுவும் ஒரு விதத்தில் ஸ்டாக்கிங் தான், பின்தொடர்தல். அதாவது அவங்களுக்கே தெரியாமல் பின்தொடர்தல். இது ஸ்டாக்கிங்கிறது ரொம்ப சோஷியல் மீடியாவில் வரும்போது அவங்களுக்கு தெரியாமல் அவங்களோட சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணுறது, ஸ்டோரி பார்க்குறது, எங்கே போகிறாங்க வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். ஆக்சுவலி ஆர்வம் இல்லை, ஆர்வ கோளாறு. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருந்து லவ் பண்ணி ஏதோ ஒரு பாயிண்ட்டில் பிரேக்கப் ஆகி அவங்கள பிரிஞ்சிருந்தாலுமே, ப்ரொவைடட் மறுமுனையில் இருக்கிறவங்க ரொம்ப மோசமான ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம், நிம்மதியே இல்லாத ஒரு காதல் வாழ்க்கையில் நீங்கள் இருந்து பிரிஞ்சிருந்தா கூட அவங்கள மறக்க முடியாமல், எப்படா நமக்கு ஒருத்தர் பிடிக்கல, நமக்கு ஒருத்தர் வந்து ஒரு நிம்மதியை தரல, ஒரு பீஸை தரல அப்படின்னா அவங்கள மறக்கிறது தானே அந்த மூளையோட வேலை. ஆனால் அதுக்கு எதிர்மாராக நடக்குதே, அது ஏன் வந்து நம்ம அவங்கள மறக்காமல் அங்கங்கே வச்சுருக்கோம் மனசில். அதுதான் வந்து இன்றைக்கி சயின்டிஃபிக்கலி சைக்காலஜிக்கலி ஆக்சுவலி பேசலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ இந்த ஸ்டாக்கிங் வந்து சோஷியல் மீடியாவில், அதாவது லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணுறது, சயின்டிஃபிக்கலி எவ்ரி டைம் நீங்கள் செக் பண்ணுறப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமோ இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்கிற லாஸ்ட் சீனோ, மோஸ்ட்லி இந்த சுச்சுவேஷனில் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிடுவோம், பட் இருந்தாலும் லாஸ்ட் சீனோ இல்லை அவங்க ஸ்டோரிஸோ பழைய சாட்ஸோ, பழைய சாட்ஸ் ஃபைன், நான் அதை வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். நம்ம மூளை வந்து இட் இஸ் லுக்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன், பிகாஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த அன்சர்டனிட்டி இருக்குல்ல அதை வந்து கம்மி பண்ணுவான். இந்த ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் நம்ம ரொட்டீன் மாறுது, அப்போ வந்து அந்த ரொட்டீன் மாறும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது இந்த அன்சர்டன்டி. சில நேரம் இப்படிலாம் யோசிச்சிருப்பீங்களா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு இது தோணியிருக்கும், அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்களா, வேறு யாரையாவது டேட் பண்ணுறாங்களா, ஏன் நான் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்கணும்னு நினப்போம், ஆனால் ஒருவேளை ஆமான்னு அது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எதையாவது நம்ம பார்த்துட்டோன்னா அதுக்கும் ஃபீல் பண்ணுவோம் உள்ளே உட்காந்து, ஒருவேளை நம்மளை தேடி அவங்க திருப்பி வருவாங்களா. ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கு ஒரு கதை இருந்தது, வேற இஸ் லைக் நான் லவ் பண்ண பொண்ணு பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமா என்னை தேடி திருப்பி வரணும் அப்படின்ட்டு நான் காத்துக்கலாம் இருந்தேன், அது இருக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். பட் யா, எவ்ரிபடி வுட் ஹவ் கிராஸ்ட் தட் ஸ்டேஜ். இந்த மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் மனசில் ஓடும்போது இந்த அப்பப்போ அவங்கள ஸ்டாக் பண்ணுறது வந்து எப்படின்னா ஒரு டெம்பரரியான ஒரு ரிலீஃபை தருமா. இது எப்படின்னா இந்த நல்லா பசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி, பசியே போயிடும் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா, ஆனால் இப்போ வந்து என்ன ரெண்டு முறுக்கு தானே சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு தோணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இந்த ஸ்டாக்கிங் கிவ்ஸ் ஒரு டெம்பரரி ரிலீஃப், ஆனால் இட்ஸ் வெரி ராங். பட் அந்த டெம்பரரி அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஃபிசல் அவுட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதை திருப்பி யூட்டர்ன் எடுத்து செய்கிறதே செய்ய தோணும். இது வந்து ஒரு சைக்கிளாக மாறிடுது. ஓகே, இந்த சைக்கிள் வந்து இட் கிரியேட்ஸ் ஒரு விதமான ஆன்சைட்டி, அப்புறம் மறுபடியும் அதை செய்யணும் அப்படின்னு அதோடைய தூண்டுதல், இதெல்லாம் வந்து ஒரு கம்பல்சிவ் ஹேபிட்டோடைய லூப் மாதிரி ஆகிடுது. நான் வந்து இதுக்கு என்ன இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னெலாம் இங்கே நான் சொல்ல வரல, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏ தட்ஸ் வாட் பேசிக்காக ஒரு அட்வைஸுங்கிறது இவ்வளோ தான் தர முடியும். கரெக்டா, இப்போது அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு நிறையா இருக்கு, நான் உங்ககிட்ட நேற்று இதை பற்றி சொல்லியிருந்தேன், செக்யூர்ட் அட்டாச்மெண்ட், ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட், அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், அப்புறம் யா மூணு தான் மெயின். இதை பற்றி நான் அடுத்து 9 o'clock மேலே உங்ககிட்ட பேசுகிறேன். இதை பற்றிலாம் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்சி கேஸ் ஆஃப்டர் 9 o'clock அண்ட் திஸ் எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் நான் அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. கோல்டன் சாங்கில் ஒரு பாட்டு வருது, பட் மறுபடி கமர்ஷியல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், அதுதான் வரும், அப்புறம் பாட்டு வரும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட். சம்மர்
2: வந்துருச்சேன்.
3: Terms and conditions apply.
4: பெரிய
2: ஸ்ரீகோலில ஃபிளாட்

0: 50% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jaya Lucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

வெல்கம் பேக். இந்த நம்ம மூளை வந்து ஒரு பிரேக்கப் ஏன் வந்து ஒரு ஃபிசிக்கல் பெயின் மாதிரி ட்ரீட் பண்ணுது. அப்புறம் மூணு விதமான அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நான் வந்து நான் ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஷோ பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை சொல்லணும், இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பேசுவோம் அன்புடன். நான் இன்றைக்கும் நாளைக்கும் தான் எனக்கு, அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து இந்த ஷோ யாருக்கு சொந்தமோ அவங்கக்கிட்ட போயிடும். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இந்த மூணு விதமான ஸ்டைலில் வந்து செக்யூர்ட் அட்டாச்மெண்ட், ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட். ஸோ பீப்புள் ஜென்ரலி வந்து எப்படின்னா, நம்மளாம் எப்படி, நம்மளாம் சாதாரண மனுஷங்க கரெக்டாக. என்ன தான் வந்து நீங்கள் என்ன பெரிய வேலையில் இருக்கட்டும், என்ன பெரிய ஒரு பெரிய கார் வச்சுருக்கட்டும், பங்களா வச்சுருக்கட்டும், ஆனால் அடிப்படையில் நமக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மாறவே மாறாது. அது உங்களுக்கும் எனக்கும் கேட்டுட்ருக்கிற அந்த அந்த அண்ணனுக்கும் அந்த அக்கா எல்லாத்துக்குமே காமன். அது என்னென்னா, ஐ கேன் பி லவ்ட் அண்ட் ஐல் பி ஓகே ஈவன் இஃப் ரிலேஷன்ஷிப் எண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு ஒரு ஒரு காதலோ ஒரு காதல் கதை அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட என்னால் திருப்பி மீண்டு அதிலிருந்து வர முடியும், நான் சரியாயிடுவேன், இருக்கிற வரைக்கும் ஓகே. ஒருவேளை கைவிட்டு போனாலும் என்னால் அதாவது நான் நானாகவே இருப்பேன். இது வலிக்கும் தான், பிரேக்கப்புங்கிறது லைட்டாக இட்ல ஹர்ட், பட் அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வெளில வர்றது தான் வந்து ஹெல்த்தியர், அதை நான் நம்புகிறேன். ஸோ அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து செக்யூர்ட் அட்டாச்மெண்ட். இது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு சில கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல எப்படி இருப்பாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பெருசாக சண்டை வராது, அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அண்ட் எனக்கு அந்த மாதிரி ஆட்களை பார்க்குறது ரொம்ப கம்மி. எனக்கே வந்து நான் ஒரு அஞ்சாறு பேர் விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி தான் செக்யூர்ட் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிற, அதுவும் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு செக்யூர்ட் ஃபீலிங்கோடு இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுறவங்க ஒரு இன்செக்யூரிட்டியை உங்கள் மேலே விதைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ எங்கே போகிற, எத்தனை மணிக்கு வருவ, ஓ அப்போ நீ வந்து இன்னும் 10 மணிக்கு வரேன்ன, ஆனால் 11 மணிக்கு தான் வர, அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை, கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி நீங்கள் எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள்லாம் அது ஒரு பிரச்சனையாக எனக்காவது உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்னா உங்கள் பார்ட்னரால் கொஞ்சம் இன்செக்யூரிட்டி அங்கே தலை தூக்குது அப்படின்னு அர்த்தம். அதை சரி பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு, ஆனால் ஒரு சில நேரம் சரியே பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஸ்டேஜ் 2 மூவ் ஆகிறோம், அதுதான் வந்து ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட். அந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறவங்க எப்படின்னா கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் சப்மிசிவாக கொஞ்சம் பாவமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, ஒருவேளை நான் வந்து வாட் இஃப் ஐ வாசன்ட் எனஃப், ஏன்னா வந்து இந்த எல்லா பிரச்சனையும் தான் தலைமையில் எடுத்து போட்டுப்பாங்க ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்களா. அண்டு ஒரு வேளை வந்து நம்ம பிரேக்கப் ஆகிட்டா, ஒரு வேளை வந்து நீ என்னை விட்டுட்டு போயிட்டா, இந்த நினப்பிலேயே இருப்பாங்க. ஸோ இது செக்யூர்டாக இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகிற வரைக்கும் நீங்கள் என்ன தான் கேரண்டி கொடுத்தாலுமே அங்கே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்னதாக ஒரு டிப்பு வரும்போது, ஒரு சின்ன ஒரு பள்ளத்தாக்க உங்கள் ரிலேஷன்ஷிப் எதிர்நோக்கி போகிறப்போ அவங்களுக்கு அந்த டவுட் வர ஆரம்பிச்சிடும். அந்த டவுட் வந்ததுன்னா அது உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, கடுப்பாவீங்க. ஏன்னா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து ஒருவேளை நீ என்ன நாளைக்கு விட்டுட்டு போயிட்டுனா இப்படி கேள்வி கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பதில் சொல்லுவீங்க, ஆனால் திரும்ப கேள்வி கேட்டால் எப்படி, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் உண்மையாகவே விட்டுட்டே போகிறேன் அப்படின்னு தான் தோணும். அதெல்லாம் இல்லைன்னா உங்களால் சொல்ல முடியாது, தோணியே தீரும். ஏன்னா அதே தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன, அதே தான் நம்மளாம் மனுஷங்க. நம்ம இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படியே மேலே கீழே அந்த என்ன சொல்லுவாங்க, சரி ஈக்குவலைசர் பாட்டு கேட்குறப்ப ஈக்குவலைசர் இல்லாமல் அந்த பேஸு ட்ரிபிள் இதெல்லாம் மேலே மேலே ஏறி இறங்கும்ல, அந்த மாதிரி நம்மளுடைய ஃபீலிங்ஸும் நம்ம மூடும் மேலே ஏறி இறங்குறது இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் அது ஒரு லெவலில் இருக்கணும், ரொம்ப ஏறி இறங்குச்சுன்னா கஷ்டந்தான் பாஸ். சரி ஓகே, திருப்பி வந்து மீதி இருக்கிற அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் பற்றி பேசுகிறேன் நான் பிராபோ. அண்ட் நோ அன்புடன் நான் ஆர்ஜே பிராபோ, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
1: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
0: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Flavor Song of the Hour brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: of the hour was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: SPB அவருடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம்.
2: இன்னும் என்ன செய்ய போகிறார் சிவமணி?
3: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான், நல்லிசையான், மின்குரலா, நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் இன்று. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ் பி பி யின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
5: நடந்தது
6: நடந்தது,
5: கேமரா,
6: நடக்க போவது
5: நடக்க போவது.
7: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir Action. 894 Dubai-oda Instagram page-la neenga Rolling Sir episodes-a paathu enjoy pannalam. Oru cinema scene-a naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sendu nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang-la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulukka office, hotel, tea kadanu enga work pannalum illa gang-a enga irundhalum RJ Madhu, naanum en team-um unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
8: We'll be back after a short commercial break.
9: டே, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
10: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
9: உனக்குன்னு அமைது பாரு.
10: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
11: m4marry.com where families find each other.

காற்று நல்லா அடிக்குதுங்க. ஜூன் 1st நல்லா சம்மர் ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. சம்மர் ஆரம்பிச்சிருச்சு தான், பகல்லலாம் பயங்கர சூடாக இருக்குது. அப்படியே வந்து வெயில் மூஞ்சில் அடிக்கிறது நல்லா ஃபீல் ஆகுது. பட்டு நைட் ஓகே. நான் எப்போவுமே வந்து ஒரு 10:30 மேலே தானே கிளம்புவேன் வீட்டுக்கு. ஸோ அப்போ ஒரு மாதிரி காரில் போகிறப்போ அல்கேல் ரோட்லலாம் போகும்போது நான் எப்போவுமே விண்டோஸை கீழே வச்சுட்டு ஐ மீன் ரோல் டவுன் பண்ணிட்டு தான் போகிறோம். ரொம்ப நேரம் இப்படி இருக்க முடியாது. பட் அவ்வளோ மோசம் இல்லை இந்த வாட்டி சம்மர். ப்ராப்ளி இப்போ தான் பிகின் ஆகிறதுனால கூட இருக்கலாம். பட் ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக் 89.4 தமிழ் எஃப்எம்ல. அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு வேளை இப்போ தான் ரேடியோ ஆன் பண்ணியிருக்கீங்கன்னா வெரி சாரி, செம்மையாக ரெண்டு விஷயம் பேசினேன், மிஸ் பண்ணிட்டீங்க. பட் ஓகே, இனிமேல் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் இஸ் நத்திங் பட் சில பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து எப்படின்னா சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக போயிடுவாங்க. இவங்களால் வந்து நம்ம இமோஷன்ஸ் ரொம்ப சப்ரஸ் ஆகும், அண்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அதாவது இந்த ரெமோ படத்தில் எப்படி நந்தினியை மீட் பண்ணுறதுக்கு ரெமோ வருவார், அப்படியே ஒரு செலப்ரேஷனாக இருக்கும். அவங்க வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஆள் இது வரைக்கும் லைஃப்பில் மீட் பண்ணதே இல்லைன்னு நினச்சி அதை ஃபீல் பண்ணி அதை அனுபவிக்கும் போது டக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரணத்தை காரியம் காட்டி, ஏதோ ஒரு காரியத்தை வந்து காரணமாக காட்டி மாதி சொல்லிட்டணும், ஓகே அப்படியே வந்து கிளம்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி டெம்பரரியாக இந்த அவாய்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட், அதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அவ்வளோ பயம் இருக்குமா, இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஆரம்பத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும், இப்படி ஒரு காதலுக்காக தானடா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்றைக்கு கொஞ்சம் க்ளோஸாக அவங்க மனசுக்கு நெருக்கமாக ஆக ட்ரை பண்ணுறீங்களோ, இன்ஃபேக்ட் போகிறீங்களோ, அந்த ஃபீலிங் எப்போ அவங்களுக்கு வருதோ டக்குன்னு வந்து பேக் அடிச்சிருவாங்க. இது கொஞ்சம் ஒரு ரிஸ்கியான ஒரு கேம் தான். ஆனால் ஒருத்தர் அவாய்டண்ட்டாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த பிஹேவியர் தான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு படம் பார்த்து முடிக்கும் போது அந்த படம் நல்லா இல்லை அப்படின்ற ஃபீல் நமக்கு வரும், சில நேரம் பாதியிலே வந்துடும். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட் பற்றி நிறைய டிக்டாக் வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எனிவேஸ் இந்த மாதிரி ஒரு டெம்பரரியான ஒரு ஃபீலிங்கில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க யார் கூடியாச்சும் அப்படின்னா, அவங்க அவாய்டண்ட்டாக இருக்கிறதுக்கும் நீங்கள் ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சைக்காலஜி படி என்ன சயின்டிஃபிக்கலி அண்ட் சைக்காலஜி படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கிறவங்களும் அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கிறவங்களும் தான் எப்போவுமே ஒன்றா சேருவாங்க. அவங்க ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் ஆகும், ஆனால் அது என்றைக்குமே ஒரு கேஆட்டிக்காக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கேஆஸ் இருக்குல்ல, கேஆஸ்னால் இந்த குழப்பம், இந்த அன்சர்டன்டி அப்பப்போ வந்து மூஞ்சி காட்டிட்டு போய் காட்டிட்டு போகிறது, இந்த மிக்ஸ்டு சிக்னல், இந்த கேஆஸ் தான் வந்து அவங்க பிரெயினில் வந்து இதுதான் காதல், இதுதான் லவ் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி ப்ளூ பிரிண்ட்டாக பதிஞ்சிருக்குமா. அண்ட் இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் பீப்புள் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அட்டாச் ஆவாங்க, கொஞ்சம் ஈஸியாக க்ளோஸ் ஆவாங்க. க்ளோஸ் ஆக ஆக அவங்களுக்கு ஒரு பயம் வரும், ஐயோ அது நிலைக்குமா இல்லையான்ட்டு. அந்த அந்த மறுமுனையில் இருக்கிற அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, ஐயோ கிட்ட வரானு ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிடுவானோ, அப்போ அவங்க சொல் பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் வந்து அதிகமாக தலை தூக்குமா, ஏதோ ஒரு காரணத்தை காட்டி பிரேக்கப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது நான் ரொம்ப வேகமாக சொல்கிறேன், இன்டெப்த்தாகவும் சொல்லலாம் சொல்கிறேன். பேசுவோம் நம் பிராபோ, அண்ட் திஸ் இஸ் அன்புடன் நான். யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம்மர் சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
0: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050252 8940.
4: செழித்தையும் தமிழி.

என்னப்பா 9:30 மேலே ஆயிடுச்சா? இன்னும் டைம் இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பிரெயின் வந்து இந்த பிரேக்கப், ஒரு பிரேக்கப்பு கூட இப்போ யாராவது ஒருத்தர் அடித்தா இப்படி வலிக்கும். யூஸ்வலாக பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நீ வந்து கையால் காலால் அடித்து உதச்சா கூட அவ்வளோவா வலிக்காது, ஆனால் சொல்லால் அடித்தா ரொம்ப வலிக்கும் அப்படின்வாங்களே. கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவேஷன் தான், அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வலி தான் இந்த பிரேக்கப்பும். இந்த எங்கேயாவது கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருது, அப்போ எப்படி ஒரு ஃபிசிக்கல் பெயின் இருக்கும்? நம்ம உடம்பு வந்து பிரேக்கப் ஆகும்போதும் அதே விதமான ஒரு வலியை தான் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன் அதை பற்றி. ஸோ நம்ம மூளை தான் முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணம். மூளையை கட்டி வச்சுட்டு அப்படியே முழுக்கட்டின்னு தெரியவே முடியாது. எனிவேஸ் நான் ப்ராவோ அன்புடு நான் ஆர்ஜி ப்ராவோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ நம்ம பிரெயின் வந்து எப்படின்னா, த சோஷியல் ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் பிரேக்கு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம மேற்கொள்ளும் போது நம்ம மூளை வந்து அந்த சம் ஆஃப் த பிரெயின் ரீஜன்ஸ் இருக்கும்ல, மூளையில் வந்து ஒரு சில ஏரியாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படின்னா ஒருத்தர் நமக்கு அடிபட்டால் எந்த மாதிரியெல்லாம் வலிக்குமோ, நமக்கு அடிபடும் போது நம்ம மூளையில் எந்தெந்த இடம்லாம் ஆக்டிவேட் ஆகி வலியை வந்து நம்ம உணர வைக்குமோ அதே தான் ஹார்ட் பிரேக்கு, சோஷியல் ரிஜெக்ஷன், யாராவது நம்மளை வேணான்றது, நம்ம இன்னொருத்தரை வேணாங்கிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அதே இடத்துலேருந்து தான் அந்த வலியை உணர வைக்கிற அந்த அந்த அந்த அந்த மேட்டர்லாம் பண்ணுதான். ஸோ அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளை வந்து நம்ம இழக்கணும் அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு சீரியஸான ஒரு த்ரெட்டு மாதிரி நம்ம பிரெயின் வந்து நமக்கு வந்து போட்டு காட்டுமா. ஒரு எவல்யூஷனரி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சோஷியல் எப்படி சொல்கிறது, இப்போ கூட்டம் கூட்டமாக மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சரியா, அதிலிருந்து ஒருத்தர் விலகி வந்துட்டால் கூட, ஒருத்தர் தொலைஞ்சிட்டார், அப்போல்லாம் மக்கள் எப்படி ஹண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்களா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். ஏன்னா வந்து காட்டில் மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, கூட்டம் கூட்டமாக வாழ்வாங்க, கூட்டமாக இருக்கிறது தான் பலம். அதிலிருந்து ஒருத்தர் விலகி எங்காவது தனியாக தொலைஞ்சிட்டார் கூட, தொலைஞ்சிட்டா கூட அந்த தனியாக இருக்கிறவர் வந்து சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கம்மி, அந்த சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதே மாதிரி தான் ஒருத்தர் விட்டு பிரியும் போதும் நம்ம பிரெயின் வந்து அதே மாதிரியான சிக்னல்ஸை தான் அனுப்புதோம். ஸோ பிரெயின் வந்து இட் ஹாஸ் எவால்வ்ட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் செப்பரேஷன். இதுவும் ஒரு விதத்தில் ஒரு செப்பரேஷன் தானே. யாராவது நம்மளை விட்டுட்டு போகிறப்போ நம்ம மூளை வந்து அவங்கள கெட் தம் பேக், அவங்கள கண்டுபிடி, அவங்கள பற்றி யோசி அப்படின்லாம் வந்து நம்மளை நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். 6000 வருஷமாக நமக்குள்ள நம்ம டிஎன்ஏலையும் நம்ம ஜீன்லையும் ஊறி போன ஒரு நினப்பு தான் அது. ஸோ ஈவன் லாஜிக்கலி கூட, ஈவன் லாஜிக்கலி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம மூளை வந்து இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்படின்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை பிறந்தது, ஃபேமிலியுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக அவர் கிளம்பி துபாய் வந்துட்டார். ஓகே, வந்ததுக்கப்புறம் அவர் இங்கே வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டார். ஓகே, என்னோடய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அந்த குழந்தையும் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பிரிச்சிட்டாங்க. ஸோ ஹார்ட் ஹாப்பின் அது அந்த பொண்ணுக்கு என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ விஷயம் நடந்தும் குழந்தைய பிரித்தோம், இன்னொருத்தர்கிட்ட கல்யாணம் பண்ணி கூட ஏதோ ஒரு பாயிண்டில் இப்போ நீங்களாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க, எதுக்கு இது, இந்த இந்த மாதிரி ஒரு லைஃப் எதுக்கு, அவங்கள லீகலி அவங்க அவரை விட்டு பிரிஞ்சு குழந்தைய வந்து கஸ்டடி, இந்த மாதிரி தானே யோசிப்போம். வாட் ஹாப்பின் வாஸ், இதெல்லாம் அவளுக்கு தோணினாலுமே என்றைக்காவது ஒருத்தன் திரும்பி வந்தான், என்றைக்காவது ஒரு நாள் அவன் என்கிட்ட திரும்பி வந்துட்டான்னா அப்படியும் அப்படியும் கேட்குறான். இது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இருந்தால் கூட யார் இப்படிலாம் யோசிப்பா அப்படின்னு யோசிச்சா கூட நம்ம நமக்கு அப்படி ஒரு தாட்ஸ் வரதான் செய்யுது இல்லை. வெரி அதான். ஸோ ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப அன்ஹெல்தியாக இருந்தால் கூட இந்த தாட்ஸ் வந்தே தீரும். இதை ஃபைட் பேக் பண்ணி அந்த நம்மளை ரொம்ப நமக்கு நிம்மதி இல்லை, நம் ஒருத்தரால் நம்மளை நம்ம நிம்மதி இழந்திருக்கோம் அப்படின்னா அவங்கள விட்டு கரெக்டாக தூரமாக விலகி வந்து நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டை வந்து

0: அடையிற வேண்டியது அந்த அந்த பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கு. எப்படியோ அப்படி இப்படி பேசி ஒரு மாதிரி சீல் பண்ணிட்டேன் அந்த கதையை. ஓகே, நான் உங்களை 10 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன். அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ வில் பி பேக் இன் சம் டைம். அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ்.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நேரம் இப்பொழுது 10:00.

99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM. 1, 2, 3.

இந்த பழைய மெசேஜ் எல்லாம் எடுத்து ரீப்ளே பண்ணி படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இங்கே பாருங்க, ஒருவேளை காதல் நல்லபடியாக போயிட்டு இருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க. நல்லா இருந்ததுப்பா அந்த காதல், சே அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா, அந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கும். இருந்ததுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த நல்ல மெமரிஸ் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காவோ இல்லை அன்ஹெல்தியாவோ உங்களுக்கு நிம்மதியே தரலை, அந்த இன்னொரு ஆளுடைய டார்ச்சர்னால தான் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பே விட்டீங்கன்ற பட்சத்தில் கூட, ஏன் திருப்பி திருப்ப ஒருவேளை அவங்க நம்மளை நோக்கி வந்துடுவாங்களோ, ஒருவேளை அவங்க திருப்பி வந்துடுவாங்களோ அப்படின்லாம் நினைக்கிறது, பழைய மெசேஜை வந்து ஏக்கமாக படித்து பார்க்குறது, இதெல்லாம் ஏன் பண்ணணும்? நியாயமாக பார்த்தா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு பின்னாடி தூரமாக தானே வரணும். ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த நினைப்பை வந்துக்கிட்டே இருக்கே ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தனிமை இருக்குது பார்த்தீங்களா, மனுஷன் வந்து தனிமையை ஃபேஸ் பண்ணும்போது தான் ரியல் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து பதிலே கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிற அன்கம்ஃபர்டபுளான கேள்வியெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி முன்னாடி வந்துட்டுப்போம். அந்த நேரத்தில் என்ன தான் மோசமான ஆளாக இருந்தால் கூட நம்ம லைஃப்பில் அவங்க நமக்கு அனுப்பின ஒரு ஒரு சில நேரங்களில் காம்ப்ளிமெண்ட்ஸ், ஏ இந்த ஷர்ட் சூப்பராக இருக்குது, ஏ நீயா இதை பண்ண, பரவாயில்லையே நான் நினைக்கவே இல்லையே, பட் வகையில் டேலண்ட்டு தான் பண்ணி, இந்த மாதிரி சொன்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்டு அவங்களுடைய ஏதோ ஒரு பர்சனல் பக்கத்தை ஓப்பன் பண்ணி நம்மக்கிட்ட டீப்பான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கும்போது அந்த குட் டேஸ்க்கு திருப்பி போகிற மாதிரி ஃபீல் ஆகும். இல்லை இந்த நேரத்தில் வந்து அவங்க நம்மளை பண்ண டிஸ்ரெஸ்பெக்டு, இன்கன்சிஸ்டன்சி, அவங்களால நம்ம அழுது, அவங்களால நம்ம அடைஞ்ச டென்ஷன் இதெல்லாம் மறந்துடும். இதுக்கு பேர் தான் வந்து மெமரி பயாஸ். ஓகே, நம்ம பிரெயின் வந்து எப்படின்னா பெயின்ஃபுல்லான மெமரிஸ் இதெல்லாத்தையும் எடிட் பண்ணி தூக்கி கட் பண்ணி டிலீட் பண்ணி விட்டுட்டு நல்ல விஷயத்த மட்டும் காட்டுமா, பாத்தியா நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த அப்படின்னு. இது எல்லாம் மூளை பண்ணுறதால தான் இந்த பிஹேவியர் வந்து, இட் இஸ் கால்ட் டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன், இது எப்படின்னா இந்த ரூமினேஷன்னு சொல்லுவாங்க, இந்த ரெப்பிட்டேட்டிவ் திங்கிங், ஒரு ஒப்சசிவ் அட்டாச்மெண்ட், இல்லாட்டினா ஒரு ட்ராமா பாண்டிங், அண்டு நம்ம ஒரு விதமான ஒரு கிரீஃபை வந்து, அதாவது இப்போ ஒருத்தர் இறந்துட்டா அவங்க ஃபோட்டோ பார்க்கும்போதோ இல்லாட்டி ரேண்டமாக ஏதோ ஒரு நேரத்தில் அவங்கள பற்றின ஒரு நினப்பு ஒன்று வரும், அது ரொம்ப க்ளோஸ் நம்மளுடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் இறந்துட்டா ரொம்ப ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஓகே நான் எப்பாவை இருந்து ஒரு 12 வருஷம் ஆகுது, நான் வந்து நேற்று வந்து இந்த ஏதோ ஒரு தனுஷ் படமா கரன்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு சீன், அதில் வந்து கே எஸ் ரவிக்குமாரும் தனுஷ்க்கும் ஒரு சீன் ஒன்று வரும், அது அப்பா பையன் சீன் இல்லையா, எனக்கு திடீர்னு அதை பார்த்து பயங்கர இமோஷனல் ஆகிடுச்சு. அது ஒரு விதமான ஒரு கிரீஃப் தான், அதாவது நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் அவங்களுடைய இழப்பை தாங்க முடியாமல் அந்த சோகம் அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மூளைக்கு வந்து இவங்க முக்கியம் அவங்க முக்கியம் இல்லை அப்படிங்கிறது வந்து அதுக்கான வித்தியாசம் தெரியுமானா, ஓரளவுக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியாது. ஒருத்தருடைய செப்பரேஷன் நம்ம நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குது, அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான், அதை தான் அதை ஞாபகப்படுத்துகிற வேலை தான் இந்த மூளையோடைய வேலை. நான் ரொம்ப மூளை மூளைன்னு பேசுத்தணும், ஆனால் இதுக்கு இதில் மனசுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது தெரியுமா. ஓகே பேசுவோம், பாட்டு முடிச்சுட்டு வந்து பேசுவோம், கண்டினியூ பண்ணி பேசுவோம். அன்புடன் நான் அப்படி செய்ய பிராபோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் FM.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இன்னும்
0: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
1: SP-வுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனிதனே.
2: இன்னும் என்ன செய்ய போகிறார் சிவமணி?
0: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான், நல்லிசையால் மின்குரலா நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் இன்று. SP பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் SPB-யின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
4: நடந்தது நடந்தது,
5: கேமரா
4: நடக்க போவது
5: நடக்க போவது.
6: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir Action. 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes paathu enjoy pannalam. Oru cinema scene naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sende nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulka office hotel tea kadanu enga work pannalum illa ganga enga irundhalum RJ Madhu naanu en team unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.

0: இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ பார்க்கலாமா? ஓகே, இந்த இது வந்து ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருக்கும் உங்கள் லைஃப்பில், கரெக்டாக. இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ வந்து குடி நிறுத்தணும் அப்படின்னா குடிக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் ரெமெடி. நீங்கள் இந்த பழக்கத்தை நிப்பாட்டணும். இது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நமக்குள்ளேயே தெரியும் இது தப்பு தான். நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ அவங்களுடைய சோஷியல் மீடியாவை அப்பப்போ செக் பண்ணுறது, பழைய விஷயங்களை நினச்சி பார்த்து இருக்கிற ஹாப்பினஸை கெடுத்துட்டு பழைய நினப்பில் அப்படியே டுவெல் ஆகி உட்காந்துருக்கிறது, சோகப்பாட்டை கேட்டு ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் ஏதோ ஒரு பாயிண்டில் ஓகே. ஆனால் இது வந்து டூ மச்சாக நடக்கும்போது அந்த பி ப்ரெசண்ட்னு இருக்குல்ல, அதை தாண்டி வந்துடுறோம். நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையை தாண்டி அந்த சூழ்நிலை, இப்போ கரண்ட்லி நம்ம சுச்சுவேஷன் ஜாலியாக தான் இருக்கலாம், சுற்றி நம்மளை வந்து நம்ம கதை தெரியாமே ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறது நல்லது. அவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம ஜாஸ்தியாக நம்ம கதையை சொல்லணும், அவங்களோட ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது பண்ணுறதே ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எங்கேயாவது ஷேர் பண்ணும்போது அதுக்கான ஒப்பீனியன் இன்னொருத்தர் கொடுக்கும்போது அப்புறம் அவங்க அந்த கண்ணோட்டத்திலே உங்களை பார்க்கும்போது அதுக்கான விஷயத்த என்றைக்காவது பேசும்போதும் அது திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும், மறக்கவே முடியாது. ஸோ இப்போது இந்த லூப்லேருந்து நீங்கள் வெளில வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டாப் டூயிங் வாட் எவர் யூ ஆர் டூயிங். அந்த செக் பண்ணுறதோ அந்த அவங்கள பற்றி நினச்சி பார்க்குறது வந்து மூளை வந்து ரிவார்டாக நினச்சிக்கும், சரியா? ஹேபிட் வந்து இட் வில் பி கெட்டிங் ஸ்ட்ராங்கர். இந்த செக்கிங் பிஹேவியர் வந்து எப்படின்னா, இந்த செக்கிங் பிஹேவியர் இஸ் வெரி பேட். இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி நினச்சிங்களேன். இப்போ அந்த செடிக்கு நீங்கள் தண்ணியே ஊற்றலை அப்படின்னா என்ன, அந்த செடி செத்துரும் ஒரு பாயிண்டில். அதே தான் நடக்கும். அண்டு சில பேர் எப்படின்னா ஒரு க்ளோஷராவது கொடுத்துருக்கலாமே. க்ளோஷர் அப்படின்னா இது எனக்கு இது முடியாதுப்பா, அதனால தான் நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு, அதுதான் கிடையாது. அந்த க்ளோஷர் வந்து எப்போவுமே, நான் ரொம்ப லேட்டாக என் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அந்த க்ளோஷருங்கிறது நம்மளாக தான் தேடிக்கணும். ஓகே, இதுக்கு மேலே இந்த கதை மூவ் ஆகாது, என் ட்ராக் வேறு, அவங்களோட ட்ராக் வேறு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், எனக்கு என்ன, நல்லா இருக்கட்டும், நான் அதை விட சூப்பராக இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான், கரெக்டா? சில பேர் எப்படின்னா இந்த ஒரு கதை முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, சில பேருக்கு வந்து ஒரு சில காதல் கதை அங்கேயும் முடிஞ்சிடும், ரொம்ப குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு எண்டிங்கே இருக்காது. அவங்க மட்டும் என்கிட்ட வந்து இதெல்லாம் தான் ரீசன் அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும் மூவ் ஆன் ஆகிறதுக்குன்னு நானே சொல்லியிருக்கேன் பல தடவை. பட் நோ, நம்ம மூளைக்கு வந்து இட் வாண்ட்ஸ் சர்டன்டி. ஆனால் அது வந்து கடல்லே இல்லை, அதான் உண்மை. ஆனால் இன்னொன்று, ஒரு ரிலேஷன்ஷிப்பிலேருந்து இவ்வளோ வலியோட பிரேக்கப்பெல்லாம் ஆகி அதை தாண்டி அந்த வலியெல்லாம் மொத்தமாக மறைஞ்சு ஹீல் ஆனதுக்கு அப்புறமா தான் யூ ஹேவ் டு லுக் ஃபார் அனதர் பர்சன். ஓகே, சில பேர் இந்த ரீபவுண்ட்லலாம் விழுவாங்க. ரீபவுண்டுனா அவங்களுக்கு வந்து சிங்கிளாக இருக்க தெரியாது, அப்போ இம்மிடியட்லி யார் அவைலபிளோ அவங்கக்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் கொட்ட வேண்டியது, அப்புறம் அந்த ஃபீலிங்லாம் அங்கே போகும், அப்புறம் அந்த பர்சனையும் டேமேஜ் பண்ணி விட்டுற வேண்டியது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நமக்கு தெரிஞ்சிடும் இது காதலே கிடையாது அப்படின்னு. ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். ஓகே தம்பி, நீ ஏற்கனவே டேமேஜாக இருக்க, சாதாரணமாக உன் மேலே லைட்டாக பாசம் காட்டுற அந்த பொண்ணையும் வந்து இந்த ரீபவுண்டில் விட வச்சு நீ அந்த பொண்ணை டேமேஜ் பண்ணிடாத. பொண்ணுங்களுக்கும் இதே தான் சொல்லுவேன் நான், ஒரு வேளை பிரேக்கப்பை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஏதோ ஒரு பையனையோ பையன்கிட்ட உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் ஷேர் பண்ணி ரீபவுண்டில் விழுந்துடாதீங்க, விழ வச்சிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் டேமேஜாக இருக்கிற நேரத்தில், ஹீல் ஆகாமல் இருக்கிற சுச்சுவேஷனில், எதிர்மூனையில் இருக்கிற அந்த பையன் ரொம்ப க்ளீனாக இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், உங்களை நம்பி அவனும் விழுந்து அவனும் டேமேஜ் ஆவான், அப்புறம் அவன் இன்னொரு பொண்ணை ரீபவுண்டில் விழ வைப்பான், அந்த பொண்ணு டேமேஜ் ஆகும், அவரை அந்த பொண்ணு இன்னொரு பையனை வந்து டேமேஜ் பண்ணுவான். ஸோ இது ஒரு லூப் மாதிரி போய். ஓகே, அன்புடன் நான் ஆர் ஜெப்ராவோ, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
0: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதில்

சரி. அவ்வளோதான் நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். இந்த க்ரீஃப்ங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த பிரேக்கப் வந்து, பிரேக்கப் இஸ் நாட் ஓன்லி லூசிங் அ பர்சன், எஸ் இட் இஸ் பெயின்ஃபுல். நம்ம வந்து ஒருத்தர் மேலே நம்ம கட்டமைச்ச ஒரு ஃப்யூச்சர் பிளான், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ருட்டீன், ஒரு ஷேர்ட் கோல், ஒரு ஷேர்டு ட்ரீம், இது எல்லாமே வந்து அந்த பிரேக்கப்பில் அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருது. உண்மைதான். சில பேர் எப்படின்னா, நம்ம ரொம்ப இமேஜின் பண்ணி பார்த்துருவோமா அந்த பர்சனோட, நான் இப்படி பண்ணணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி கப்பலாக வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யணும், ஒரு வீடு வாங்கணும், இப்படி கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி பலதை யோசிச்சிட்றோமா, அந்த பிரேக்கப்பில் எல்லாமே தொலைஞ்சிருதா, உடஞ்சிருதா, அது ரொம்ப ஒரு மாதிரி, இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். பட் பிரச்சனைகளை சால்ட் அவுட் பண்ணி வாழுங்கன்னு நானும் சொல்லுவேன். ஆனால் ப்ரொவைடட் அந்த ரிலேஷன்ஷிப் செம்ம அன்ஹெல்த்தியாக டாக்ஸிக்காக இருக்குன்னா, அப்படியே தம்பி உனக்கு அது வேணாண்டா, நானே சொல்கிறேன், வெளில வந்துடு. ஆ, ஓகே. யுவர் பிரெயின் ஆல்சோ கேன் பிகம் அட்டாச்ட் டு குட் பீப்புள், நல்லவங்க, கெட்டவங்க, இன்கன்சிஸ்டண்ட்டானவங்க, டாக்ஸிக்கானவங்க. அண்ட் இந்த அட்டாச்மெண்ட்டும் கம்பேட்டபிலிட்டியும் வந்து ரெண்டு தனித்தனி விஷயங்கள். கம்பேட்டபிலிட்டி அதுதான் அவன்தான், அந்த கம்பேட்டபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்ம மூளை வந்து இதையும் அட்டாச்மெண்ட்டையும் ஒரே நேர்கோட்டில் பார்க்கும். அதுக்கான டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ தப்பிச்சிருவேன். சரி, நான் கிளம்புறேன், ஓகே, ஹேவ் நைஸ் டே. பிரேக்கப் வலிக்கும், பட் டெம்பரரி தான். எப்போவுமே கமல்ஹாசன் என்ன சொல்லுவார், வலிக்கும் ஆனால் டைம் வில் ஹீல், காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். வித் ஹோப், குட் நைட். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் உங்கள் கருத்துக்களை பீயிங் பிராவோன்ற என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு எழுதி அனுப்புங்க. குட் நைட்.

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சமூக வலைதளங்கள் மூலம் மக்களை சந்தித்து கருத்துக்களை பகிர்கின்றேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாளை நண்பகல் 12 மணி அளவில் சமூக வலைதளம் மூலம் உங்களை சந்திக்கின்றேன் என்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். உங்களை சந்தித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் மனம் திறந்து உரையாடவும் ஆவலுடன் உள்ளேன் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர் நாளைய தினம் புதிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்துறையில் மொத்தம் 18 டிஸ்குகள் மாயமாகியுள்ளதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மாயமான ஹார்ட் டிஸ்குகள் பெங்களூருவில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அழிக்கப்பட்ட தரவுகளை மீட்க முடியும் என்றும் அவர் கூறினார். ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக் கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், மின்துறை தலைமை அலுவலகத்தில் முக்கிய விவரங்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் வருகின்றன. தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக் கொள்ள வேண்டும். நடு இரவில் திருடர்கள் வந்து திருட இது என்ன? மந்தையில் இருக்கும் ஆடா? கண்டிப்பாக இந்த திருட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம், யாரையோ காப்பாற்றும் சதி இருக்கின்றது என உறுதியாக சொல்லலாம் என்று இபிஎஸ் தெரிவித்தார். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகளை திருடியவர்கள் யார் என்பது தொடர்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கான காரணம் என்ன? ஊழல்களுக்கான ஆதாரங்களை அழிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்யப்பட்டதா என்றும் அவர் கேட்டுள்ளார். காங்கிரஸ் பங்கேற்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. டெல்லியில் வரும் June 8 இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் பங்கேற்கும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு பின் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைமை தெரிவித்துள்ளது. திமுகவை பொறுத்தவரை நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு, அவசரமாக தேர்தல் நேரத்தில் திணிக்கப்பட்ட SIR, தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு சட்டம், FCRA சட்ட திருத்தம் உள்ளிட்ட ஜனநாயகத்துக்கும் மதச்சார்பின்மைக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான அனைத்துக்கும் தொடக்கம் முதலே முதல் அரசியல் இயக்கமாக துணிச்சலுடன் எதிர்த்து நின்றது. அதற்கான நடவடிக்கைகளை ஜனநாயக ரீதியில் நாடாளுமன்றத்திலும், ஆட்சியில் இருந்த நேரத்தில் சட்டமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும், உரிய நேரத்தில் நீதிமன்றங்களிலும் எடுத்து வைத்து வாதாடியும் போராடியும் வந்திருக்கின்றது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்காத அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சினைகளில் திமுக என்றைக்கும் குரல் கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள மாநிலத்தின் கடன் 5.07 லட்சம் கோடி என்று இன்று வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அத்துடன் கடன் அல்லாத நிலுவை பொறுப்புகள் 48,733 கோடி என்றும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி பொறுப்பை ஏற்றது. முதல்வராக V.D. சதீசன் பொறுப்பேற்றார். முதல்வரான பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என அறிவித்தார். அதன்படி நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை கேரள சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. கேரள மாநிலத்தின் மொத்த பொதுக்கடன் 5.07 லட்சம் கோடி மாநிலத்தின் வருவாயில் 77% சம்பளம், ஓய்வூதியம், வட்டி செலுத்துதல் போன்றவற்றுக்கே செலவிடப்படுகின்றது. இதனால் வளர்ச்சிப் பணிகளுக்கான நிதி மிகவும் குறைந்துவிட்டது. மாநிலம் மிக அதிக அளவிலான நிதி பற்றாக்குறையை சந்தித்து வருகின்றது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக மூலதன செலவினங்கள் நாட்டின் மிக குறைந்த அளவாகவே நீடிக்கின்றது. இது மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.3% மட்டுமே. அத்துடன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண நிலுவைகள் உட்பட மொத்தம் 48,733 கோடி அளவுக்கு நிலுவை பொறுப்புகளை புதிய அரசு ஏற்றுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் ஓராண்டு காலம் கூட பதவியில் நீடிக்க மாட்டார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார். மேலும் மோடி அரசு நிறுவன ரீதியான கிளர்ச்சியை எதிர்கொண்டு வருவதாகவும் இதுகுறித்த உள் விவரங்கள் தமக்கு கிடைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற ஆதிவாசி காங்கிரஸ் நிகழ்ச்சியில் பேசிய ராகுல்காந்தி, இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பு என்பது சர்வதேச பொருளாதார அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளும் ஓர் அதிர்வு தாங்கியாக செயற்பட்டது. அந்த அமைப்பை பாஜக அகற்றிவிட்டது. இதனால் நாடு ஒரு பொருளாதார சுனாமியை எதிர்கொள்ள நேரிடலாம் என அவர் தெரிவித்தார். வாழ்நாளில் நீங்கள் இதுவரை கண்டிராத மிக கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியை இந்தியா சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றிற்கு செலுத்தப்படவிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை இணைய மோசடியாளர்களின் கைக்கு சென்றமை தொடர்பான பொது திரைசீரியின் அறிக்கை அரசாங்க நிதி பற்றிய பாராளுமன்ற குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழு இன்று கூடிய போது அந்த அறிக்கையை அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதன் தலைவர் ஹர்ஷ் டி சில்வா தெரிவித்தார். இந்த அறிக்கையை பரிசீலித்து அடுத்த வாரம் இது தொடர்பாக நிதி செயலாளர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ் டி சில்வா மேலும் கூறினார். பொது திரைசேரியினால் இந்த அறிக்கை அரசாங்க நிதி பற்றிய பாராளுமன்ற குழுவின் தலைவர் ஹர்ஷ் டி சில்வாவின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் அதனை பொறுப்பேற்க மறுத்து நேற்று திருப்பி அனுப்பியிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த அறிக்கையை தனது வீட்டிற்கு அல்லாமல் பாராளுமன்றத்துக்கே சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி அவர் அதனை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹிஜ்ரி புத்தாண்டை முன்னிட்டு ஜூன் 15 திங்கட்கிழமையை துபாயில் உள்ள அனைத்து பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு தனியார் ஆரம்ப குழந்தைகள் கல்வி மையங்களுக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவித்துள்ளதாக துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. KHDA வெளியிட்ட அறிக்கையின்படி கல்வி நிறுவனங்களின் வழக்கமான செயற்பாடுகள் ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் தொடங்கும். இதற்கு முன்னர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டாட்சி அரசாங்க மனிதவள ஆணையமும் மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகமும் ஜூன் 15 கூட்டாட்சி அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கான அதிகாரப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவித்திருந்தன. இதனால் ஹிஜ்ரி புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் துறையினருக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரே நாளில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான கடைசி வாய்ப்பு இதுவே என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வாஷிங்டனில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது தொடர்பான உடன்படிக்கை குறித்து இன்று கருத்து தெரிவித்த அவர், இது முழுமையான மற்றும் இறுதியான போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான கடைசி வாய்ப்பாக இருப்பதாக கூறினார். 4வது சுற்று பேச்சுவார்த்தையின் முடிவுகளும் அதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட அறிக்கையும் லெபனானுக்கு மிகவும் முக்கியமான சாதகமான அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக அவர் கூறினார். அவை இறுதியான முழுமையான போர் நிறுத்தத்தை நோக்கிச் செல்லும் கடைசி வாய்ப்பாகும் என்றார். இதற்கு நேர்மறையான பதிலை வழங்க தவறினால் அதற்கான பொறுப்பை ஒவ்வொரு தரப்பும் ஏற்க வேண்டியிருக்கும் என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முழுமையான போர் நிறுத்தம் மற்றும் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறுவதே தங்களின் முக்கிய கோரிக்கை என்று ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் தெற்கு லெபனானை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லாவின் தலைவர் நயீம் காசிம் தெரிவித்தார். மத்திய கிழக்கு போரில் தீர்மானமான அடியை சந்தித்த பிறகு ஈரானியர்களிடையே பிளவை விதைக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சிப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி குற்றம் சாட்டியுள்ளார். தீய எதிரி பொதுமக்களிடையே சந்தேகம், விரக்தி, பயம், அவநம்பிக்கை மற்றும் பிளவு ஆகியவற்றின் விதைகளை விதைக்க முயல்வதாக அவர் எழுத்துப்பூர்வ செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்த தீய நோக்கங்களை எதிர்கொள்ளும் போது ஒவ்வொருவரும் உறுதியுடனும் ஆழ்ந்த பார்வையுடனும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி அவர்களின் தீய சக்தியை முறியடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4.
4: தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ்பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: கவனிக்கவே இல்ல,
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்ன
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை
1: விஎன்சிடி குளோபல். 15 இயர்ஸ் அனிவர்சரிக்கு தமிழ்நாடு டாப் லொகேஷன்ஸ்ல வில்லா பிளாட்ஸ் லான்ச் பண்றாங்க. மீட் விஎன்சிடி டீம் அட் ட்ரீ லான்ச் ஜூன் 7th சண்டே அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புட்மான்.
3: பிராட் யூ பை
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஜுவல்லரி. 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ். இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ்.
4: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் SP பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.
5: வாழப்பழ தோலுரிச்சு பானையில ஊற வச்சு

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy-oda prime spot-la unga plot-a book pannunga.
2: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஐயாறு ஐயாறு ஐயாறு ஐயாறு ஐ

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: சங்கீத மேகத்தில் பாடும் நிலாவாக மிளர்ந்து கொண்டிருக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மாமாவும் பொண்ண கொடு

தேகம் மறைந்தாலும் தன் தேன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

தலைமுறை இடைவெளிகளை கடந்து நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் தங்க குரலோன் SP பாலசுப்ரமணியம் எனும் இசை ஆளுமையை கொண்டாடுகிறது 89.4 தமிழ் FM.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: தமிழே
1: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அதிசயமான சுயம் வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். Ha ha ha ha ha.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: நெல் முப்போகம் சாகுபடி செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம். ஒரு சைக்கிள் டயருக்குள் 4 குத்துகள் வீதம் தெற்கு வரக்காக அடுக்கிட்டு அதில் தனிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் யூரியா, இது 5:1 என்ற விகிதத்தில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளித்து வந்தால் நாக்குப்பூச்சி

0: te se bude to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: தமிழ்நாடு locationsல villa plots launch பண்றாங்க. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Butchmont.
4: Brought to you by
3: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ்.
5: இங்க நான்தா கிங். நான் போடுறது தான் பாட்டு. அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தம்

0: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
2: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: Entonces, ¿qué hacemos de esto, Nero?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: A message from all of us at Ichimbaka

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Por una tormenta en la forma de un hombre. Vamos.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மச்சி, யார் ஹீரோயின்?
2: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்னாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.
3: செக் 1 2 3.

பொறுப்புல நீ இல்லாம மனசுல ரெண்டு நோவு. ஏன் நீ உன் இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு. டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் I just wanted 2 days leave.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப்சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.